நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 சக ஆண்டு 1948 ஆஷ்ட மாதம் 6ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 27ஆம் தேதி இன்று சனிக்கிழமை.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 சக ஆண்டு 1948 ஆஷ்ட மாதம் 6ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 27ஆம் தேதி இன்று சனிக்கிழமை எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே தொடங்குகிறது. நேரம் 5:49 தொடர்வது மங்கள இசை.

நாளொரு குரல். நன்றே தரினும் நடுவு இகந்து ஆமாக்கத்தை அன்றே ஒழிய விடல். குரல் எண் 113. அதிகாரம் நடுவு நிலைமை. விளக்கம்: தீமை பயக்காமல் நன்மையே தருவதானாலும் நடுவு நிலைமை தவறி உண்டாகும் ஆக்கத்தை அப்போதே கைவிட வேண்டும்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் புலவர் உதய மு வீரையன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம், சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம்.

6:35 உழவர்களுக்கான செய்திகள். மஞ்சள் சாகுபடி குறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம், இயற்கையின் மௌன புரட்சி, வழங்குபவர் கே குணசேகர் அவர்கள். 7:02 புதுவை புதுமை நினைவலைகள், அமைப்பு ஏ பி எலிசபெத் அவர்கள். 7:25 நலமாய் வாழ, குடல் ஆரோக்கியத்தில் யோகா குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் உடலியல் துறை பேராசிரியர் டாக்டர் ஏ வேல்குமாரி அவர்கள். 7:30 வணக்கம் மக்களே, 8:02 முதல் 8:15 வரையிலும், 8:30 முதல் 8:55 வரையிலும் நம்ம புதுவை நேரலில் இணைகிறார் ஆர்ஜே பூஜா. 8:55 சைபாலின் இன்றொரு தகவல், வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.

9:02 நேர் விருப்பம், 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ, 11:02 முதல் 11:30 வரையிலும், 11:47 முதல் 12 மணி வரை மெலடி மேஜிக், 11:30 ஸ்டம்புடி செஷன் 7 டெல்லி அஞ்சல், 12:02 பேசுங்க தோழா, 12:30 புதுச்சேரி ஆயுஷ் விக்நரகத்தின் ஆரோக்கியமான வாழ்விற்கு யோகா, 12:50 புதின பக்கங்கள், பூவை எஸ் ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவள் ஒரு மோகனம் புதின தொடர், வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள், 1:02 ஹாய் ஸ்நேகிதியே மகளிர் உங்கள் சாய்ஸ், 2:15 காலத்தை வென்ற கானங்கள், 3:00 கல்லூரி பூக்கள் நெறிப்படுத்துபவர் நிவேதா ஸ்ரீ, 4:00 கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ, 5:00 அலையோடு விளையாடு நேரலில் இணைகிறார் ஆர்ஜே ஜீவிதா.

6:20 முதல் 7 மணி வரையிலும், 7:02 முதல் 7:15 மணி வரையிலும், 7:25 முதல் 8 மணி வரையிலும் மனம் விரும்புதே. தொலைபேசி வழி நேர் விருப்பம். இதனிடையே 7:30 முதல் 7:32 வரை ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 அன்றாட நிலவரம் டெல்லி ஏஞ்சல். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை ஏஞ்சல். 9:15 முதல் 11 மணி வரை தேன் சிந்துதே வானம். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 எஃப்எம் ரெயின்போ 102.8 நிகழ்ச்சிகள் அனைத்தும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 7 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை மணிக்கொரு முறையும், இரவு 7, 8 ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கம் கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப் பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும். காலை 6:45 மாநில செய்திகளும், 7:15 பிற்பகல்

பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2 மணி இரவு 9 மணி 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

1815 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 7:30 இன்றொரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கு சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர் உலா. 8:02 முதல் 8:15 வரையிலும், 8:30 முதல் 8:45 வரையிலும் தகவல் தரம். 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி. நல்வாழ்வியல் யோகா, யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் டாக்டர் எஸ் சிவபிரகாஷ் அவர்கள் வழங்கும் தகவல். படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி சென்னை அஞ்சல். 9:00 அரங்கிசை ஸ்ரீராம் கிருஷ்ணன் அவர்களின் வயலின் இசை கேட்கலாம். சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்களின் மிருதங்கம். வைக்கம் ஆர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கடம் சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம்.

11:02 நேயர் நேரம், நெஞ்சத்து அகநக நட்பு, நெறிப்படுத்துபவர் மலர்விழி. 12 மணிக்கு துலாக்கோள், நேயர் கருத்து மடல்கள். 12:15 இசைப்பயிற்சி, கற்றுக் கொடுப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள், கற்றுக்கொள்பவர் பி கனிஷ்கா. 12:30 பன்னிசை மாலை, சிவகௌரி அவர்களின் பாட்டு கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள், பூவை எஸ் ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவள் ஒரு மோகனம் புதின தொடர், வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம், 2:15 என்றும் இனியவை. 2:40 மொழிப்பயிற்சியல், பிரெஞ்சு பாடம், கற்றுக் கொடுப்பவர் முனைவர் ஆர் வெங்கட்ராமன், கற்றுக்கொள்பவர் கே ஹேமலதா. 2:55 வானிலை அறிக்கை, சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள்.

3:30 சங்கீத சாரல் மகாராஜபுரம் வி சந்தானம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். 4:00 காவிய தலைவி திரைப்பட ஒளிச்சித்திரம் இசை MS விஸ்வநாதன் இயக்கம் கே பாலச்சந்தர். 5:00 இளைய பாரதம் நெறிப்படுத்துபவர் நிவேதா ஸ்ரீ. 5:30 சின்னஞ்சிறு கிளிகள் கடலூர் மாவட்டம் பன்ருட்டி தாலுகா அண்ணாகிராமம் கரும்பூர் அரசு நடுநிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியின் முதற் பகுதி. 6:00 திரை இசை 6:20 மனோரஞ்சிதம் 6:50 நிகழ்ச்சி நிரல் 7:00 திரை இசை 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். உழவர் உலகம் கறவை மாடுகளில் பால் உற்பத்தி அதிகரிப்பதற்கான வழிமுறைகள் உரை வழங்குபவர் திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் கால்நடை ஊட்டச்சத்தியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எம் செல்லபாண்டியன் அவர்கள். தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள் படைப்பு ஆகாஷ்வாணி திருநெல்வேலி சென்னை அஞ்சல். 8:00 முதல் 8:58 வரை திரை இசை 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 முதல் 10:00 வரை சங்கீத வானிலை 10:00 அகில பாரத இசை நிகழ்ச்சி பிரபாத் முகோபாத்யா சந்தூர் இசை. 11:00 நிகழ்ச்சி நிரல் 11:10 முதன்மை அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் அனைத்தும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும் காலை 6:05, 8:15 பிற்பகல் 2:00 3:05 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும் 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப் பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும். காலை 8 மணிக்கு, 10 மணி, 11 மணி, இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கம் கேட்கலாம்.

0: நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் புலவர் உதயை மு. வீரையன் அவர்கள்.
2: உலகம் எப்போது தோன்றியது யாருக்கும் தெரியாது. ஆய்வுகள் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னர் உலகம் தோன்றியது என்று சுருக்கமாக சொல்லிவிடலாம். அதன் பின்பு உயிர்கள் தோன்றின. மற்ற உயிர்களின் பரிணாம வளர்ச்சியில் மனிதன் தோன்றினான். அவனது உழைப்பே இன்றைய உலகமாக உருமாறி இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் மனிதன் வளர்ச்சியடைவது போலவே உலகமும் வளர்ச்சியடைந்து கொண்டிருக்கிறது. மனிதனின் அறிவு வளர்ச்சியாலும் அறிவியல் வளர்ச்சியாலும் உலகம் புதிய உலகமாக பொன்னுலகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அப்போதைக்கப்போது இயற்கை பேரிடர்கள் உலகத்தை சிதைத்து கொண்டிருக்கின்றன. குமரிக்கண்டம் கடற்கோளால் மறைந்துவிட்ட கொடுமையை வரலாறு கூறுகிறது. அங்கிருந்த மக்கள் தப்பி பிழைத்து பல்வேறு நாடுகளுக்கு புலம்பெயர்ந்துள்ளனர். நாடுகளுக்கு இடையே ஏற்படும் போர்களும் உலகத்தை ஒவ்வொரு நாளும் சிதைத்து கொண்டிருக்கின்றன. இது பற்றி சிந்தித்த சங்க புலவர்கள் உலகம் அழியாமல் நிலை பெற்றிருப்பதற்கான காரணத்தை அறிந்து கூறியுள்ளனர். சேர சோழ பாண்டிய மன்னர்கள் காலத்தில் போருக்கு குறைவில்லை. அந்த போர்களை புலவர்கள் தடுத்து நிறுத்தியுள்ளனர். அறிவு சார்ந்த புலவர்களுக்கு அரசர்களிடம் மரியாதை இருந்தது. அவர்கள் கூறியதை அரசர்களும் ஏற்றுக்கொண்டுள்ளனர். அப்படியானால் அந்த புலவர்கள் உலகம் நிலை பெற்றிருப்பதற்கு கூறுவது காரணம் என்ன? உண்டால் அம்மா இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் இயைவதாயினும் இனிது என தமியர் உண்டலும் இலரே முனிவிலர் துஞ்சலும் இலர் பிலர் அஞ்சுவது அஞ்சி புகழனின் உயிரும் கொடுக்குவர் பழியனின் உலகுடன் பெரினும் கொள்ளலர் அயர்விலர் அன்னமாட்சி அணையராகி தமக்கென முயலா நோன்றாள் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே என்று புறநானூறு பாடுகிறது. கடவுள் மாய்ந்த பெரும் வழிதி என்னும் புலவர் பாடிய பாடல் இது. ஒரு நாட்டுக்கு பெருமை என்பது சான்றோர்கள் வாழ்வதுதான். கிரேக்கத்துக்கு பெருமை என்ன? சாக்ரடீஸ். பிரெஞ்சு புரட்சிக்கு வால்டேர் ரூசோ. இந்தியாவுக்கு பெருமை ஞானிகளும் முனிவர்களும் சித்தர்களும். தமிழ்நாட்டுக்கு பெருமை என்ன? திருக்குறள் பாடிய திருவள்ளுவர் என்று பாரதி பாடுகிறார். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்கிறார் அவர். இப்போதும் கூட நல்லவர்கள் இருப்பதால் தான் நாட்டில் மழை பெய்கிறது என்று கூறுகின்றனர். நல்லவர் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை என்று நீதி நூல் கூறுகிறது. தமக்காக மட்டும் வாழாமல் பிறர் நலனுக்காகவே வாழ்பவர் இருப்பதனால்தான் உலகம் அழியாமல் நிலை பெற்றிருக்கிறது என்று சங்க இலக்கியமாகிய புறநானூறு பாடுகிறது. அப்படிப்பட்டவர்கள் எப்படி இருப்பார்கள்? தேவாமிர்தமாகவே இருந்தாலும் தனியாய் உண்ணமாட்டார்கள். மற்றவர்களோடு பகிர்ந்தே உண்பர். படைப்பு பல படைத்து பலரோடு உண்ணும் உடைப்பரும் செல்வராயினும் என்று மற்றொரு பாடல் கூறுகிறது. அக்காலத்தில் விருந்து என்பதே பல பேரோடு சேர்ந்து மகிழ்ச்சியோடு உண்பதாகும். அத்தகைய சான்றோர்கள் கோபம் கொள்ள மாட்டார்கள். கோபம் இருக்கும் இடத்தில்தான் குணம் இருக்கும் என்பது பழமொழி. அஞ்ச வேண்டியவற்றுக்கு அஞ்சுவர் சோம்பி இருக்க மாட்டார். புகழ் கிடைப்பதாக இருந்தால் சான்றோர் உயிரையும் கொடுப்பர். பழி வருவதாக இருந்தால் உலகமே கிடைத்தாலும் ஏற்க மாட்டார். அத்தகைய சான்றோரையே நல்லவர் என்று உலகம் குறிப்பிடுகிறது. நல்லாரை காண்பதும் நன்றே, நலமைக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்றே, நல்லார் குணங்கள் உரைப்பதும் நன்றே, அவரோடு இணங்கி இருப்பதும் நன்று என்று மூதுரை என்னும் நீதி நூல் கூறுகிறது. எனவே நாம் நல்லவர்களோடு இணங்கி வாழ்வோம்.

0: வை கேட்க வழங்கினார் புலவர் உதயை மு வீரையன் அவர்கள்.
1: நேரம் 6:14:32. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேர்கள் கேட்கவிருப்பது தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் முதலாவதாக வரும் பாடல் ஸ்ரீரங்கநாதனே என துவங்கும் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆணித்திங்கள் 13 நாள் சனிக்கிழமை, நேரம் 6:35. உழவர்களுக்கான செய்திகள். இதில் மஞ்சள் சாகுபடி குறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.

0: கருத்தமுத்து, எப்பா கருத்தமுத்து, எப்பா கூப்பிட கூப்பிட போயிட்டே இருக்கிற, நில்லுப்பா.
1: ஆ கருத்தமுத்த, பாப்பா பாப்பா, எங்க பாத்து ரெண்டாள் ஆச்சு, உன எங்க தான் போன?
0: எப்பா நான் வந்து ஈரோடு வரைக்கும் போயிட்டு வந்தோம்ப்பா.
1: சரி சரி,
0: கொஞ்சம் மஞ்சள் ஒரு முட்டை போய் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு போனேன். அப்புறம் வாங்கிட்டு வந்தோம்ப்பா. இப்போ என்னப்பா ரொம்ப வேலையா இருக்குப்பா. ஏன் கருத்தமுத்த, நம்ம ஊர்ல யாராவது மஞ்சள் சாகுபடி பண்றாங்களா? நீயாவது பண்ணலாம், நீனும் பண்ண மாட்டேங்கிற. மரவள்ளி சாகுபடி பண்ற, கரும்பு சாகுபடி பண்ற, வாழை வச்சிருக்கிற, எல்லாம் பண்ற, காய்கறி பயிர் கூட பண்ற. ஆனா இந்த மஞ்சள் சாகுபடி நம்ம ஊர்லயே ஆள் இல்லப்பா.
1: அதானே காத்தமுத்த, இவ்வளவு பயிரிடுறேன், ஏன் இந்த மஞ்சளை மட்டும் நான் பயிரிடல?
0: எப்பா நம்ம பூமி மஞ்சள் வளர்க்கறதுக்கு ஏத்த பூமிப்பா.
1: ஆமா காத்தமுத்த, ஒரு மஞ்சள் வாங்க போனா என்ன 5 ரூபா 10 ரூபா விக்குது, அவ்வளவு வருமானம் வரும் இது?
0: எப்பா மஞ்சள் சாகுபடியில நல்ல வருமானம் வரும்பா. நீ 6 மாசத்துல போய் நீ அறுவடை பண்றது ஆரம்பிக்கலாம்.
1: சரி,
0: ஆனா ஒரு 10 மாசம் வரைக்கும் விட்டுட்டு நீ அது பிறகு அறுவடை பண்ணன்னு வச்சுக்க, கிழங்கு ஒண்ணு அப்படியே பெருசு பெருசா நம்ம சவரியாட்டு கிழங்கு மாதிரி நிக்கும்பா.
1: இந்த பொங்கல் சமயத்துல மஞ்சள் நல்லா விற்பனை போவோம், இந்த டைம்ல எல்லாம் விற்பனை ஆகுமா?
0: எப்பா பொங்கல் சமயத்துல விற்பனை பண்றாங்கல்ல?
1: ஆமா,
0: நான் சொன்னது மாதிரி அது 6 மாசத்து பயிர், அது பிஞ்சு கிழங்கு.
1: சரி,
0: ஆனா நீ மஞ்சளை முத்த விட்டினாதான் நம்ம சமையலுக்கு மற்ற விஷயத்துக்கு பயன்படுத்துறோம் இல்லையா?
1: ஆமா,
0: அந்த மஞ்சள் அதுக்குன்னு ஒரு தனி ரேட் இருக்குப்பா.
1: காதமுத்த, இந்த மஞ்சள் எப்படி பயிரிடுறது இத பத்தின முழு விவரம் சொல்லுப்பா. என் நிலத்துல மஞ்சள் பயிரிட்ட காட்டுறேன்.
0: கட்டாயம் செய்வ பார்ப்பானி. மஞ்சளுக்கு களிமண் மட்டும் ஏத்துக்காதுப்பா, மற்ற அனைத்து வகை மண்ணும் மஞ்சள் சாகுபடிக்கு ஏத்ததுப்பா. நம்ம மண்ணு போக வண்டல் மண் இருந்தா கூட நல்லது தானா? அதனால மஞ்சள் அறுவடை செய்யறதுக்கு ஏற்ற மண்ணாகவும் நல்ல லாபம் தரக்கூடிய ஒரு இடமாகவும் நம்ம இடம்லாம் இருக்குதுப்பா.
1: நீ சொல்ற மாதிரி மண்ணு நல்லா இருக்கு. காத்தமுத்த, இந்த மஞ்சள் பயிரிடுறது எந்தெந்த பருவ காலங்களில் பயிரிட்டா நல்ல வருமானம் கிடைக்கும்?
0: உணவுக்காக மஞ்சளை பயிரிடுறோம் அப்படின்னா,
1: சரி,
0: வைகாசி பட்டம் ஏற்றது.
1: ஓஹோ,
0: ஏன்னா அது 10 மாசத்து பயிராயிடுது.
1: ஆமா,
0: பொங்கல் பண்டிகையின் போது அறுவடை செய்து குலையாக விற்பனை செய்வதாக இருந்தார். ஏன்னா அந்த பிஞ்சு கிழங்கோட நம்ம விற்கிறோம் இல்லையா, மஞ்சள் கொத்தியும் இஞ்சி கொத்தியும் தான் அந்த பானையில கட்டி பொங்கல் விடுவாங்க.
1: ஆமா,
0: அதுக்கான மஞ்சளா இருந்ததுன்னா ஆடி பட்டம் ஏற்றதுப்பா.
1: ஓஹோ,
0: ஆமா. சரி, இப்போ வந்து எப்படி சாகுபடி பண்றது அதெல்லாம் வந்து முக்கியமான விஷயம் இல்லையா?
1: அதை சொல்லுப்பா முன்னாடி.
0: தேர்வு செய்த நிலத்துல,
1: சரி,
0: 10 நாட்கள் இடைவெளியில 3 முறை நல்லா உழவு செய்யணும்பா. ரெண்டாவது உழவின் போது 3 டன் நம்ம அந்த தொழுவரம் இருக்குல்ல, அந்த எருவை நிலம் முழுவதும் பரவலா போட்டு அதுக்கு மேலையும் ஒரு உழவு செஞ்சிடணும்பா. அப்புறம் நிலத்துல பாத்திகள் அமைச்சு நடவு செய்வதற்கு முன்னாடி விதை மஞ்சள் அதை எடுத்துக்கிட்டு உமி மணல் கலந்த தண்ணீரை தெளிச்சு ஒரு நாள் முழுவதும் அப்படியே வச்சுக்கணும்பா. அப்படி வச்சிருந்தோம்னா அந்த விதை கிழங்குல அப்படியே முளைப்பு கட்டி அது முளைக்கிறதுக்கு அப்படியே ரெடியான மாதிரி முட்டிக்கிட்டு வரும்.
1: ஓஹோ,
0: இப்படியாப்பட்ட கிழங்கை தான் நம்ம எடுத்து நாம நடணும்.
1: அதாவது கிழங்கா தான் நடணும் நம்ம?
0: ஆமாப்பா, அது கொஞ்சம் முளைப்பு இருக்கிற மாதிரி நம்ம மாத்தி நட்டோம்னா நமக்கு உடனே கடகடன்னு செடி உடையாந்துரும்.
1: ஓஹோ,
0: அந்த விதைய என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த முளைக்கிற மாதிரி பகுதி இருக்குல்ல, அது மேல தெரியற மாதிரி கொஞ்சம் லேசா கொஞ்சம் அழுத்தி அந்த விதைய வந்து நம்ம ஒன்னு ஒன்னா ஊனி வைக்கணும். சரியா?

0: பஞ்சகாவியாவில் விதை நேர்த்தி செஞ்சு நம்ம நட்டோம்னா இன்னும் நல்லது. ஏன்னா வேரழுகள் நோயெல்லாம் வராம இது பாதுகாக்கும்.
1: ஓஹோ, கதமுத்த, இந்த செடிக்கு செடி எவ்வளவு இடைவெளி இருக்கணும், வரிசைக்கு வரிசைக்கு எப்படி இருக்கணும், தண்ணி பாசத்து, இதை பத்தின இன்னும் நிறைய விவரங்களை சொல்லுப்பா.
0: ஒண்ணு இல்ல கருத்தமுத்து, செடிக்கு செடி முக்கால் அடி, வரிசைக்கு வரிசை முக்கால் அடி. இந்த இடைவெளியில விதை மஞ்சளை நாம விதைப்பு செய்ய வேண்டும்.
1: ஓஹோ,
0: விதையோடைய முனைப்பு பகுதி மேல் நோக்கி இருக்கிற மாதிரி நடவு செய்யணும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்.
1: ஆமா,
0: அந்த மாதிரி வச்ச பிறகு நாம ஒரு தடவை தண்ணி பாய்ச்சணும். அப்புறம் 20 நாளுக்கு பிறகு இலை அப்படியே வெளியில தென்படும்.
1: ஓஹோ,
0: 30 அப்புறம் 60 நாள்ல களை எடுக்கணும்பா.
1: ஓஹோ, கிட்டத்தட்ட 2 மாசம்.
0: ஆமாப்பா, நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி களை எடுத்துக்கணும். களை இருந்துச்சுன்னா மஞ்சள் செடி ஆங்காரமா வளராது. அதுக்கு பிறகு கூட களை தென்படுது அப்படின்னா களையை அப்பப்ப எடுக்கிறது தான்ப்பா நல்லது. விதப்பு செஞ்ச 20வது நாள்ல இருந்து 15 நாளைக்கு ஒரு முறை 100 லிட்டர் ஜீவாமிர்தத்தை பாசன நீரோட கலந்து விடணும்பா. அப்புறம் 10 நாளைக்கு ஒரு முறை 10 லிட்டர் தண்ணீருக்கு 300 மில்லி பஞ்சகாவியா, இத ஒரு ஸ்ப்ரேயர்ல போட்டு நல்லா கலந்து கை ஸ்ப்ரேயரை வச்சு நல்லா செடியில போட்டுற மாதிரி அடிக்கணும்பா. இலப்புள்ளி நோயே, பச்சைப்புழு, வாடல் நோயே, வேரழுகள், இதையெல்லாம் கட்டுப்படுத்த 45வது நாள்ல இருந்து 20 நாளைக்கு ஒரு முறை 10 லிட்டர் தண்ணீருக்கு 300 மில்லி வேப்பங்கொட்டை கரைசல், அதை கலந்து நம்ம தெளிக்கலாம். மழைக்காலங்கள்ல வந்து தண்ணி அதிகமா மஞ்சள் கொள்ளையில நிக்க விடக்கூடாது, வடிகட்டினும். தண்ணி அதிகமா இருந்துச்சுன்னா வேரழுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு.
1: ஓஹோ,
0: நான் இன்னொன்னு என்ன சொன்னேன், பொங்கல் மாதிரி வந்து பிஞ்சு கிழங்கு தேவைன்னா 6 மாசத்திலே பறிச்சிடலாம். முதிர்ச்சி அடைந்த கிழங்கு அப்படின்னா 10 மாசம் வரைக்கும் வச்சிருக்கோம்.
1: ஓ சரி சரி, காதமுத்த, இந்த மஞ்சள் கிழங்கு அறுவடை செஞ்ச பிறகு உடனே வித்துடலாமா, இல்ல 1 நாள் 2 நாள் வச்சிருந்து அப்புறம் விற்பனை செய்யலாமா, இல்ல 1 வாரம் கூட வச்சு விற்பனை செய்யலாமா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுப்பா விவரமா.
0: கருத்தமுத்து, மஞ்சள் கிழங்குகளை நம்ம தோண்டி எடுத்துட்ட பிறகு அந்த கிழங்குகள் எல்லாம் நல்லா குவியல் ஆக்கி வேக வச்சு இயந்திரத்தோடைய உதவியோட அதை நல்லா பாலிஷ் போட்டு மஞ்சளை சேகரிச்சு வைக்கலாம்.
1: ஓஹோ,
0: இந்த மாதிரி முறையா நம்ம மஞ்சளை சேகரிச்சு வைக்கிறது பல ஆண்டுகள் கூட கெடாம இருக்கும்பா.
1: அழுவிடாதா?
0: அதெல்லாம் ஒண்ணு ஆகாது, நம்ம எல்லா மெத்தடையும் கடைபிடிச்சுதானே அதை சேகரிச்சு வைக்கிறோம். அது பாதுகாப்பா இருக்கும். எப்ப நல்ல வேலை கிடைக்குதோ அப்ப நீ விற்பனை பண்ணி லாபம் அடையலாம்பா.
1: பரவாயில்ல, வெங்காயம் போல போகுது இதுவும்.
0: ஆமாப்பா, அருமையான ஒரு பயிர்ப்பா மஞ்சள் சாகுபடி.
1: காத்தமுத்த, நீ சொன்ன ஆலோசனைப்படி மஞ்சள் சாகுபடி செஞ்சு இதுலயும் நல்ல வருமானம் நான் பார்த்து லாபம் அடையறேன்பா.
0: சரிப்பா சரிப்பா, நான் கிளம்புறேன்பா.
1: கதமுத்த நில்லுப்பா, தினமும் உன்னை சந்திக்கும் போதெல்லாம் ஏதாவது ஒரு பொருள் கொடுப்பேன்.
0: சரிப்பா, இப்ப என்ன கொடுக்க போற?
1: ஒன்னு இல்லப்பா, நம்ம கொள்ளையில விளைஞ்ச செடிதான், பிரம்மத்தண்டு செடி.
0: ஓஹோ, பிரம்மத்தண்டு செடியா?
1: ஆமாப்பா, இதனுடைய இலை, பூ, காய் இதெல்லாம் காய வச்சு அரைச்சி பவுடர் ஆக்கி உனக்கு பல் துலக்கிறதுக்காக கொடுக்க போறேன்பா.
0: ஓஹோ, அதாவது பிரம்மத்தண்டு செடி பல் பொடி.
1: ஆமாப்பா.
0: சரிப்பா சரிப்பா.
1: காத்தமுத்த, அந்த மருத்துவ குணங்கள்லாம் பத்தி சொல்லுவியா? இதுல ஏதாவது இருக்காப்பா? இருந்தா சொல்லலாம்.
0: நிறைய இருக்குப்பா. பிரம்மத்தண்டு செடி, அதுல இருந்து வந்து இப்ப நீ வேற பல் பொடி வேற தயாரிச்சு கொடுத்துருக்க இல்லையா? பல்லு வலி உடையவங்க இத வச்சு பல்லு வளர்க்கனா 10 நிமிஷத்துல வலி குறையறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்.
1: ஓஹோ,
0: அதாவது சித்த மருத்துவத்துல இதெல்லாம் சொல்றாங்கப்பா. தோல் நோய் பிரச்சனைகளுக்கு கூட ஒரு நல்ல தீர்வுப்பா இந்த பிரம்மத்தண்டு செடி.
1: இந்த செடி பாத்துருக்கலப்பா, முள்ளு முள்ளா இருக்கும்.
0: ஆமாப்பா, அந்த பூ தான்ப்பா அழகு, மஞ்சள் கலர்ல பூத்துருக்கும்பா.
1: அது உள்ள ஒரு பொட்டு போல ஒரு சிகப்பா ஒண்ணு இருக்கும்.
0: ஆமா, பரவாயில்லப்பா, இதையே எடுத்து இலை, பூ, காய் இதெல்லாம் காய வச்சு பொடி செஞ்சு அதுல பல்லு வளர்க்கறதுக்கு நீ ரெடி பண்ணிருக்க பாரு. பாராட்டணும் கருத்தமுத்து.
1: அந்த டப்பா வச்சுக்க.
0: சரிப்பா சரிப்பா, கொண்டாப்பா. சரி, நான் கிளம்புறேன் கருத்தமுத்து.
1: சரி கருத்தமுத்த, பாத்து போயிட்டு வா.
2: சரி, சைக்கிள் ஓட்டிக்கிட்ட அப்படியே ஒரு பாட்டு பாடிக்கிட்டு வீடு போய் சேருவோம்.

நேயர்கள் இதுவரை கேட்டது ஊழல்களான செய்திகள். இதில் மஞ்சள் சாகுபடி குறித்து காத்தமுத்து கருத்துமுத்து உரையாடல் கேட்டீர்கள். காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார், கருத்துமுத்துவாக சீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்றனா்.

0: நேர்களை இன்னும் சற்று நேரத்தில் கேட்கலாம் மாநில செய்திகள் சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று செஷல்ஸ் நாட்டுக்கு புறப்பட்டு செல்கிறார். கல்பாக்கம் அணு ஆராய்ச்சி மையத்தில் உலகின் முதல் ஹைட்ரஜன் உற்பத்தி நிலையம் தொடங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் பொருளாதாரம் வளர்ச்சியடைய வேண்டும் என்றால் கிராமப்புறங்களும் வளர்ச்சி பெற வேண்டும் என்று மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் தில்லி பிரதிநிதியாக கர்நாடகாவைச் சேர்ந்த திரு வெங்கட நாராயண நியமனத்தை மாநில அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயனா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். புரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா 7-1 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று செஷல்ஸ் நாட்டிற்கு புறப்பட்டு செல்கிறார். 2015 பின்னர் அந்நாட்டிற்கு பிரதமர் செல்வது இது 2வது முறையாகும். அந்நாட்டின் சுதந்திர தின பொன்விழா கொண்டாட்டங்களில் அவர் பங்கேற்கிறார். இந்த கொண்டாட்டங்களில் இந்திய ராணுவத்தின் ஒரு குழுவினரும் இந்திய கடற்படையின் 2 கப்பல்களும் பங்கேற்க உள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த பயணத்தின் போது பிரதமர் திரு நரேந்திர மோடி செஷல்ஸ் அதிபர் டாக்டர் பேட்ரிக் ஹெர்மினியை சந்தித்து இருதரப்பு உறவுகள் மற்றும் பரஸ்பர நலன் சார்ந்த விஷயங்கள் குறித்து விரிவாக கலந்துரையாட உள்ளார். தனது பயணத்தின் ஒரு பகுதியாக செஷல்ஸ் நாட்டு நாடாளுமன்றத்திலும் திரு மோடி உரையாற்ற உள்ளார். அங்குள்ள இந்திய வம்சாவளியினரையும் சந்தித்து உரையாட பிரதமர் திட்டமிட்டுள்ளார். கல்பாக்கத்தில் உள்ள இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையத்தில் அதிவேக ஈநுளை சோதனை உலையில் இருந்து பெறப்பட்ட வெப்பத்தை பயன்படுத்தி உலகின் முதல் ஹைட்ரஜன் உற்பத்தி நிலையம் தொடங்கப்பட்டுள்ளது. நாட்டின் தூய்மையான எரிசக்தி மற்றும் மேம்பட்ட அணுசக்தி திட்டத்தில் இது ஒரு முக்கிய மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையத்தை நேற்று அணுசக்தி துறையின் செயலாளர் மற்றும் அணுசக்தி ஆணையத்தின் தலைவருமான திரு அஜித்குமார் மொஹந்தி தொடங்கி வைத்தார். மும்பையில் உள்ள பாபா அணு ஆராய்ச்சி மையத்தால் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட வெப்ப வேதியியல் செயல்முறையை பயன்படுத்தி அணுசக்தி மூலம் ஹைட்ரஜன் உற்பத்தியை உறுதிப்படுத்துவதற்கான ஒரு தொழில்நுட்ப செயல் விளக்க மையமாகவும் இந்த நிலையம் செயல்படும் என்று அவர் கூறினார். அணுசக்தி மூலம் கிடைக்கும் வெப்பத்தை ஹைட்ரஜன் உற்பத்தியுடன் வெற்றிகரமாக ஒருங்கிணைப்பது ஒரு முன்னோடி தொழில்நுட்பத்தின் திருப்புமுனை என்றும் அவர் தெரிவித்தார். மேம்பட்ட அணு உலைகளை பயன்படுத்தி பெரிய அளவிலான கார்பன் இல்லாத ஹைட்ரஜன் உற்பத்திக்கான நம்பிக்கையை இந்த நிலையம் ஏற்படுத்தியுள்ளதாக கல்பாக்கு அணு ஆராய்ச்சி மையத்தின் இயக்குநர் திரு ஸ்ரீகுமார் பிள்ளை கூறினார். தமிழகத்தின் பொருளாதாரம் 1.5 டிரில்லியன் என்ற இலக்கை அடைய வேண்டும் என்றால் கிராமப்புறங்களும் வளர்ச்சி பெற வேண்டும் என்று மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் கட்டப்பட்டு வரும் டிஜிட்டல் நூலகத்தை நேற்று ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இளைஞர்களின் மேம்பாட்டிற்காக மாவட்டந்தோறும் மைதானங்கள் கட்டுமானப் பணி நடைபெற்று வருவதாக கூறினார். கணினி அடிப்படையிலான டிஜிட்டல் நூலகம் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். தொழிற்சாலைகளில் சிறார்களை பணியில் ஈடுபடுத்த ஏற்கனவே தடை உள்ளதால் இதுகுறித்து அதிகாரிகள் தீவிரமாக ஆய்வு செய்து வருவதாகவும் அமைச்சர் திரு குமார் கூறினார். எதிர்க்கட்சிகளின் நியாயமான கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளும் அரசாக தவேக அரசு இருப்பதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சில மாநகராட்சிகளில் தூய்மை பணியை தனியார் வசம் ஒப்படைக்க மாநில அரசு முடிவு செய்தபோது அதை திரும்பப் பெற வேண்டும் என்ற எதிர்க்கட்சிகளின் கோரிக்கையை அரசு ஏற்றுக்கொண்டுள்ளதாக கூறினார். தாட்கோ மூலம் வங்கிகளில் கடன் பெறும் முறையை எளிதாக்க மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த

0: இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தமிழக அரசின் தில்லி பிரதிநிதியாக கர்நாடகாவை சேர்ந்த திரு வெங்கட நாராயண நியமனத்தை மாநில அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தூத்துக்குடியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேகதாது அணை கட்டுமானம் தொடர்பாக தமிழ்நாடு கர்நாடகா இடையே பிரச்சினை உள்ள நிலையில் இந்த நியமனம் நியாயம்

யமனத்தை மாநில அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தூத்துக்குடியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேகதாது அணை கட்டுமானம் தொடர்பாக தமிழ்நாடு கர்நாடகா இடையே பிரச்சினை உள்ள நிலையில் இந்த நியமனம் நியாயமற்றது என்று தெரிவித்துள்ளார். மாநிலத்தில் அதிகரித்து வரும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளை தடுப்பதற்கு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மாநில அரசை திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக்கொண்டார். சட்டப்பேரவை தேர்தலுக்கு பின்னர் தமிழக அரசியலில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக விசிக தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், தவிக கூட்டணி அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ளதற்காக விசிக மற்றும் காங்கிரஸ் கட்சிகளை விமர்சிப்பது சரியல்ல என்று தெரிவித்துள்ளார். திருநெல்வேலி ரயில் நிலையத்தில் நடைபெற்று வரும் மறுசீரமைப்பு பணிகள் காரணமாக சில ரயில்களின் சேவையில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. திருச்சியிலிருந்து திருவனந்தபுரம் செல்லும் அதிவிரைவு ரயில் இன்று காலை மணி 7:15 புறப்பட வேண்டிய நிலையில் காலை 9 புறப்பட்டு செல்லும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நாகர்கோவில் கச்குடா விரைவு ரயில் நாகர்கோவிலில் இருந்து இன்று காலை மணி 9:25 பதிலாக நண்பகல் மணி 12:05 புறப்பட்டு செல்லும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் திண்டுக்கல் இடையிலான விரைவு ரயில் தாமரைப்பாடி திண்டுக்கல் இடையே பகுதி அளவு இன்று ரத்து செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது திரும்பப் பெறப்படுவதாகவும் இந்த ரயில் வழக்கமான கால அட்டவணைப்படி இயங்கும் என்றும் தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை மற்றும் இரவு நேரங்களில் நகர ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. இருவரி செய்திகள். இஸ்ரேல் லெபனான் இடையே நீண்டகால அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். கொலம்பிய அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள அபிலாடோ டி லா எஸ்பிரிலாவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். மும்பையில் 3,75,00,000 ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருளை அம்மாநில காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர். அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் பெய்து வரும் கனமழையால் சில கிராமங்கள் துண்டிக்கப்பட்டுள்ளன. நாட்டின் முதலாவது ஹைட்ரஜன் ரயிலின் சோதனை ஓட்டம் நேற்று தில்லி ஜின் இடையே நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டத்தில் அமோனியா கசிவு ஏற்பட்ட தனியார் தொழிற்சாலையில் மாவட்ட ஆட்சியர் திரு கவிதா நேற்று நேரில் ஆய்வு செய்தார். தர்மபுரியில் சாலை விபத்தில் உயிரிழந்த பார்வையற்ற மாற்றுத்திறனாளியான கண்ணுவின் உடல் உறுப்புகள் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு தானமாக வழங்கப்பட்டது. அழியும் நிலையில் உள்ள அரிய வகை உயிரினங்களை அறிவியல் பூர்வமாக அடையாளம் காணும் நிலையான நடைமுறையை தேசிய பல்லுயிர் ஆணையம் வெளியிட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா 7-1 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. லண்டனில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தின் முதல் பாதியில் பாகிஸ்தான் வலுவான நிலையில் ஒரு கோல் அடித்தபோதும் இந்திய அணியினர் சுதாரித்துக் கொண்டு திறமையாக விளையாடியதால் அடுத்தடுத்து கோல்களை அடித்தனர். இரண்டாவது பாதி ஆட்டத்தில் சுக்பித் சிங் மற்றும் ஹர்மன்பிரீத் சிங் ஆகியோர் தலா ஒரு கோல் அடித்து அணியை முன்னிலைப்படுத்தினர். அதனைத் தொடர்ந்து ஹர்தீக் சிங், ஜுக்ராஜ் சிங், அபிஷேக் மற்றும் ராஜ்குமார் ஆகியோர் தலா ஒரு கோல் அடித்து இந்தியாவின் கோல் எண்ணிக்கையை உயர்த்தினர். ஆட்டம் முடியும் முன்பு தில்பிரீத் சிங் ஒரு கோல் அடித்தார். இந்தியா அயர்லாந்து இடையிலான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி பெல்ஃபாஸ்டில் நேற்று நடைபெற்றது. இதில் அயர்லாந்து 34 வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. முதலில் களமிறங்கிய அயர்லாந்து நிர்ணயிக்கப்பட்ட 20 9 விக்கெட் இழப்பிற்கு 182 ரன் எடுத்தது. 183 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய இந்தியா 18.5 ஓவரில் 148 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 3 அரசுமுறை பயணமாக இன்று செஷல்ஸ் நாட்டுக்கு புறப்பட்டு செல்கிறார். கல்பாக்கம் அணு ஆராய்ச்சி மையத்தில் உலகின் முதல் ஹைட்ரஜன் உற்பத்தி நிலையம் தொடங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் பொருளாதாரம் வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் கிராமப்புறங்களும் வளர்ச்சி பெற வேண்டும் என்று மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் தில்லி பிரதிநிதியாக கர்நாடகாவை சேர்ந்த திரு வெங்கட நாராயண நியமனத்தை மாநில அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா 7-1 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: நேரம் 6:55. 8 நொடிகள்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம். இயற்கையின் மௌன புரட்சி வழங்குபவர் கே. குணசேகர் அவர்கள்.
2: இயற்கை மனிதனின் முதல் ஆசிரியரும் நிரந்தர நண்பனும் ஆகும். மனித நாகரிகம் வளர்ந்ததற்கு அடிப்படையாக இருந்தது இயற்கை வளங்களே. ஆனால் இன்று தொழில்நுட்ப வளர்ச்சியை நகரமயமாக்குதல், தொழிற்சாலைகள், காடழிப்பு போன்ற மனித நடவடிக்கைகள் இயற்கையின் சமநிலையை கடுமையாக பாதித்துள்ளன. இதற்கிடையில் இயற்கை தனது சொந்த முறையில் ஒரு அமைதி புரட்சியை நடத்தி வருகிறது. இந்த புரட்சி ஆயுதங்களாலும் போராட்டங்களாலும் அல்ல. வெள்ளம், வறட்சி, கடலரிப்பு, காலநிலை மாற்றம், உயிரின இழப்பு போன்ற இயற்கை நிகழ்வுகள் மூலம் நம்மை எச்சரிக்கிறது. இயற்கையில் இந்த அமைதி புரட்சியை புரிந்து கொள்வது இன்றைய தலைமுறையின் மிகப்பெரிய பொறுப்பாகும். காலையில் நாம் தூங்கி எழும்பொழுது சத்தமே இல்லாமல் ஒரு செடியில் பூ மலர்கிறதே, அதுவும் ஒரு புரட்சி. ஒரு ஆலமரத்து சிறிய விதை பாறையை பிளந்து கொண்டு வேர் விடுகிறதே, அதுவும் ஒரு புரட்சி. நாம் சுவாசிப்பதற்காக இந்த பூமியில் இருக்கும் மரங்கள் நமக்கு தெரியாமல் ஆக்சிஜனை தயாரித்து வெளிகின்றனவே, அதைவிடவா பெரிய அமைதி புரட்சி இந்த உலகத்தில் இருக்க முடியும்? இயற்கையின் புரட்சி அமைதியானது. மனிதன் இயற்கையை பாதிக்கும் செயல்களில் ஈடுபடும் பொழுது இயற்கை தன்னை சமநிலைப்படுத்தி மீட்டெடுக்க பல மாற்றங்களை உருவாக்குகின்றது. மனிதர்களாகிய நாம் என்ன செய்கிறோம்? ஒரு தொழிற்சாலையை கட்டினால் சத்தம், வண்டியை ஓட்டினால் சத்தம். ஆனால் இயற்கை நாம் செய்யும் அத்தனை அத்துமீறல்களையும் மௌனமாக தாண்டி கொள்கிறது. நாம் காற்றில் கார்பன் டை ஆக்சைடு உமிழ்கிறோம், புகையை விடுகிறோம். ஆனால் காடுகளும் மலைகளும் சத்தமே இல்லாமல் அந்த நச்சை உள்வாங்கி நமக்கு நிழலையும் மழையையும் தந்து கொண்டே இருக்கின்றன. இதைத்தான் அறிவியலில் கார்பனை உறிஞ்சி சேமித்தல் என்று சொல்லுவோம். இயற்கை செய்யும் இந்த அமைதியான வேலையைத்தான் பூமி இன்னும் மனிதர்கள் வாழ தகுந்த இடமாக வைத்திருக்கிறது. உலக அளவில் நாம் காடுகளை அழித்து கொண்டிருந்தாலும் இயற்கையின் மீட்டுருவாக்கம், மீளுருவாக்கம் சப்தமில்லாமல் நடந்து கொண்டிருக்கிறது. பறவைகள், விலங்குகள், தாவரங்கள் ஆகியவற்றின் பல்லுயிர்கள் முக்கியமான இயற்கை செல்வங்களில் ஒன்றாகும். இயற்கை திருப்பி அடிக்க ஆரம்பித்தா நம்ம தாங்க முடியாது. கொரோனா காலத்திலே ஆக்சிஜனுக்காக நாம் அலைந்ததை யாரும் மறந்திருக்க மாட்டோம். மரங்கள் நமக்கு இலவசமாக ஆக்சிஜனை உற்பத்தி செய்து வழங்குகிறது. பூமியை காப்பது ஏதோ அரசு அல்லது பொதுநல அமைப்புகளின் வேலைன்னு நினைக்காதீர்கள். அது நம் கடமை. மனிதன் ஒரு பக்கம் இயற்கையை அழித்தாலும் இயற்கை தன் அமைதி புரட்சியின் மூலம் விதைகளை முளைக்க வைத்து கொண்டே இருக்கிறது. இயற்கையின் சுற்றுச்சூழல் இழப்புகள். 1. காடழிப்பு. காடுகள் பூமியின் நுரையீரல் என அழைக்கப்படுகின்றன. ஆனால் நகர விரிவாக்கம், சாலை அமைப்பு, தொழில்துறை வளர்ச்சி ஆகியவற்றால் காடுகள் குறைந்து வருகின்றன. மலைகளில் காலநிலை மாற்றம் காரணமாக சில பகுதிகளில் பசுமை காடுகள் குறைந்து முட்புதர் தாவரங்கள் அதிகரித்து வருகின்றன. 2. ஈரநில அழிவு. பல ஏரிகள் மற்றும் ஈரநிலங்கள் ஆக்கிரமிப்பு மற்றும் மாசுபாட்டால் பாதிக்கப்பட்டுள்ளன. 3. நீர் பற்றாக்குறை. நகரம் மற்றும் பெருநகரங்களில் நிலத்தடி நீர் அளவு குறைந்து வருகிறது. மழை மாறுபாடு மற்றும் அதிகப்படியான நீர் பயன்பாடு முக்கிய காரணங்களாகும்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். இயற்கையின் மௌன புரட்சி வழங்கியவர் கே. குணசேகர் அவர்கள்.

0: பாடல்கள்.
1: நேர்களை தொடர்வது 7 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் வீரமணி விஜயகுமார். பிரதமர் திரு நரேந்திர மோடி 3 நாள் அரசுமுறை பயணமாக செஷல்ஸ் நாட்டிற்கு இன்று செல்கிறார். அந்நாட்டின் தேசிய தின பொன்விழா கொண்டாட்டங்களில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கும் பிரதமர் அந்நாட்டு அதிபர் திரு ஃபெட்ரிக் ஹெர்மினோடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுடன் தமது எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளும் 135வது மன் கி பாத் எனும் மனதின் குரல் நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியில் நாளை காலை 11 மணிக்கு ஒளிபரப்பாக உள்ளது. இந்நிகழ்ச்சியை ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷனின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஏஐஆர் செய்தி வலைதளத்திலும் நியூஸ் ஆனர் மொபைல் செயலியிலும் ஒளிபரப்ப கேட்கலாம். ஆகாஷ்வாணியில் பிரதமரின் ஹிந்தி உரையை தொடர்ந்து அதன் பிராந்திய மொழி வடிவம் இடம்பெறும். வெனிசுலாவில் அடுத்தடுத்து ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் இடிபாடுகளில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 920 அதிகரித்துள்ளது. 3,300 மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். தலைநகர் அருகே மீட்புக் குழுவினர் தீவிர தேடுதல் பணியில் ஈடுபட்டுள்ளனர். அந்நாட்டு இடைக்கால அதிபர் டெல்சி ரோட்ரிக்ஸ் அவசர நிலையை அறிவித்துள்ளார். இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு இடையே அயர்லாந்தில் உள்ள பெல்ஸ்பாஸ்டில் நடைபெற்ற முதலாவது T20 கிரிக்கெட் போட்டியில் 34 ரன்கள் வித்தியாசத்தில் அயர்லாந்து இந்தியாவை வெற்றி கொண்டது. 2வது மற்றும் இறுதி T20 போட்டி நாளை நடைபெறும். லண்டனில் நேற்று நடைபெற்ற சர்வதேச ஹாக்கி ப்ரோலீக் போட்டியில் இந்தியா 7-1 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. ஏற்கனவே நடைபெற்ற போட்டியில் இந்தியா 4-3 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது குறிப்பிடத்தக்கது. நாளை இந்தியா இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 8 மணிக்கு. வணக்கம்.
1: நேரம் 7:02. புதுவை புதுமை.
3: நேர்களுக்கு வணக்கம். நினைவலைகள் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இன்னைக்கு என்னோட கூட நினைவலைகள் தங்களுடைய மறக்க முடியாத நினைவுகளை ஷேர் பண்ண போறது திருமதி சரஸ்வதி அவர்கள். வணக்கம்மா.
4: வணக்கம்மா.
3: இந்த நினைவலைகள் நிகழ்ச்சியில நீங்க ஷேர் பண்ண விரும்பக்கூடிய அந்த நினைவுகள் என்ன?
4: நினைவலைகள் நிகழ்ச்சியில் நான் மாதவரம் பால்பனை சரஸ்வதி பத்மநாபன். நினைவுகள் நம்மை பின்னோக்கி பயணிக்க செய்யும் என்பது மறுக்க முடியாத உண்மை. எனக்கும் அப்படிதான். வானொலியில் ஒலிக்கும் சில பாடல்களை கேட்கும்போது எனது நினைவுகளும் அசை போடும். அம்மாதிரியான ஒரு நிகழ்வு என்னுடைய பள்ளி காலங்களில் என்னுடன் படித்த ஒரு தோழியை பற்றியது. நானும் அவளுமே மிகவும் நெருங்கிய தோழிகளாக இருந்தோம். சிறு வயது முதலே நோயுடன் போராடி கொண்டிருந்தாள். வகுப்பறையில் இருவரும் சுட்டித்தனத்தோடு துள்ளி திரிந்து கொண்டிருந்த காலங்களில் நன்றாகவே நாங்கள் பழகி கொண்டு இருந்தோம். பள்ளிக்கூடம் திறந்து கொஞ்ச நாள் பொறுத்துதான் அவங்க ஸ்கூல்ல வந்து அட்மிஷன் போட்டாங்க. அவங்க அப்பா அம்மா அவங்க கூட வந்து சேர்ந்தாங்க. அவங்க வந்து வரும்போது ரொம்ப மெலிஞ்ச தோற்றத்தோட வந்த உடனே எல்லா பிள்ளைங்களும் அவங்களை கண்ட உடனே ஒரு மாதிரியா ஏதோ அவங்க உடல் எல்லாம் சரியில்லாதவங்களாம் வந்திருக்காங்களே சொல்லிட்டு ஒதுங்கும் போது அவங்க மட்டும் எங்கிட்ட நல்லாவே பழகினாங்க, நல்லாவே பேசினாங்க. ஆனா அவங்க சின்ன வயசு முதலே நோயோட போராடி கொண்டிருக்காங்கன்னு தெரிஞ்சது. அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் டீச்சரா இருந்தனால அவளை எப்படியாவது படிக்க வைக்கணும் படிக்க வச்சாங்க. அவளும் நாளுமே நல்ல போட்டி போட்டு ரெண்டு பேருமே படிச்சோம். அவன் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தா நான் செகண்ட் ரேங்க், நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தா அவன் செகண்ட் ரேங்க், இப்படி போட்டி போட்டு நல்லா படிச்சுட்டு வந்தோம். அவங்க நட்பு வந்து எங்களுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் கூட தொடர்ந்தது. ஆனா சில கால மாற்றங்கள், சூழ்ச்சிகள், பொறுப்புகள், அதனால நான் கொஞ்சம் விலகிட்டேன் ஃபேமிலியோட அட்டாச் ஆனதுனால. அந்த நேரத்துல எப்பவுமே வருடந்தோறும் கிறிஸ்மஸுக்கு அவளுக்கு கிரீட்டிங்ஸ் அனுப்புவேன். அந்த மாதிரி ஒரு முறை கிரீட்டிங்ஸ் அனுப்பும்போது அவங்க அப்பா கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வருது, அவ தவறிட்டான்னு. ஆனா அவளும் நானும் அந்த பழகின அந்த காலங்களை வந்து என் நினைவுல இருந்து இன்ன வரைக்கும் அழிக்க முடியல. சில நினைவுகள் வந்து நம்மளை வந்து கலங்கவும் செய்யும், நம்ம மயங்கவும் செய்யும். அந்த வகையில எனக்கு இந்த நினைவுகள் ரொம்பவே என்னோட டச்சிங்கா இருக்கு. எனக்காக இந்த தோழியின் நினைவுக்காக ஒரு பாடல் வட்டத்துக்குள் சதுரம் படத்துல இருந்து நீங்க போட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். நான்
3: தோழியோட பேர் சொல்லவே இல்லை.
4: ஜமீலா.
3: ஓகே, சரி. என்ன பாடல் வேணும்? வட்டத்துக்குள்
4: சதனம், இதோ இதோ என் நெஞ்சிலே ஒரே பாடல்.
3: சரி, வேற ஏதாவது அவங்களோட பழகின நாட்கள்ல உங்களுக்கு மறக்க முடியாத ஏதாவது ஒரு நிகழ்வு ஞாபகம் இருக்கா?
4: ஆமா, நாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து எல்லா, ஆனா வந்து அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு நோயோட போராடிட்டு இருக்காங்கன்ற கொஞ்சம் கூட நினைப்பு இல்லாமலே எங்க கூட ரொம்பவே நல்லாவே பழகுனாங்க. மத்தவங்க எல்லாம் வந்து அவங்களுடைய தோற்றத்தை

0: அவங்க இதை பத்தியும் எல்லாமே கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க, ஆனா அவங்க எதையுமே கேர் பண்ணாம நாங்க ரெண்டு பேரும் எங்க போனாலே தைரியமா அவங்க என்ன நம்பி அனுப்புவாங்க அவங்கள. எங்கேயாவது வெளியே போகணும், அவ தனியா போக மாட்டா, அவளுக்கு யாராவது துணை வேணும் அப்படின்ற ஃபீலிங்கே இல்லாம என் கூட எல்லா இடமும் அனுப்புவாங்க. எல்லாம் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பிள்ளைங்க கூட விளையாடுவாங்க, பேசுவாங்க, சிரிப்பாங்க, என்னென்ன சின்ன வயசுல உள்ள எல்லா இதுமே நாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து இது பண்ணோம். அவ பழகின காலங்கள்ல வந்து என்னை தேடி சென்னைக்கு வந்து என் ஹஸ்பண்ட் கூட என் பிள்ளைங்க எல்லாம் பார்க்க கொள்ள எல்லாமே வந்துட்டு போய்கிட்டு எல்லாமே இருந்தாங்க. ஆனாலும் நாங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஒரு பள்ளிக்கூட ஃப்ரெண்ட்ஸ், அதோட முடிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் தொடங்காது அப்படின்லாம் எதுவுமே இது இல்லை. நல்லாவே பழகணும், நல்லாவே இருந்தோம். சில நினைவுகள்ல வந்து இன்னும் கொஞ்ச நாள் இருந்துட்டு போயிருக்கலாமே, இன்னும் கொஞ்சம் நல்லா நம்ம கூட பழகி இருக்கலாமேன்னு தான் தோணும். சில இதுக்கெல்லாம் நம்ம விதிவிலக்கு சொல்ல முடியாது இல்லையா, அதனால அது மறந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் எல்லாம் எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் அதிகமா யாருமே கிடையாது, நான் அதிகமா வச்சுக்கிறது கிடையாது ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம். ஏன்னா வந்து என்னுடைய நேச்சர் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு, எனக்கு ஷார்ட் டெம்பரு, அதனால நான் யாரு கூடயும் அதிகமா ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் அதிகமா வச்சுக்கவும் மாட்டேன். அந்த மாதிரி டைம்ல வந்து எனக்கு ரொம்ப துணையா இருக்கிறது வானொலி தான். வானொலியோட இருக்கிற அந்த தொடர்பு வந்து எனக்கு சிறு வயசு முதல்லயே ரொம்ப இது. எனக்கு நிறைய பாடல்கள் பிடிச்சிருந்தாலும் சில பாடல்கள் எல்லாம் கேட்கும் போது எனக்கு நிறைய தைரியத்தை கொடுத்துருக்கு, என்னுடைய இதுக்கு துணை போயிருக்கு, என்னுடைய துக்கம் துயரம் எல்லாத்துக்குமே எனக்கு கூட துணை இருந்திருக்கு. நான் தனிமையில இருக்கிற நிறைய நாட்கள்ல வந்து எனக்கு வானொலி தான் எனக்கு பெரிய பலமே. வானொலி இல்லாம வாழ்ந்துகிட மாட்டேன். வானொலி தான் எனக்கு எல்லாமே, என்னோட சேர்ந்தது வானொலி தான். இன்ன வரைக்கும் எங்க வீட்டுல வானொலி ஓடாத நாளே இல்லை, கேட்காத பாட்டே இல்லை. எப்பவுமே வீட்டுல வந்து என் அறையில வந்து என் வானொலி ஒழிச்சுக்கிட்டு தான் இருக்குது. எனக்கு விருப்பமான பாடல்களை கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறேன். சில நினைவுகள்னா அம்மா அப்பா கூட வாழ்ந்த காலங்கள்ல உள்ள நினைவுகளை நினைச்சு பார்த்தோம்னா அப்பாவுக்கு வந்து வானொலி ரொம்ப பிடிக்கும். அப்பா இருந்த வரைக்கும் ஆல் இண்டியா ரேடியோல விவித் பாரதியில ஹிந்தி பாட்டு போட்டாலும் சரி, தமிழ் பாட்டு போட்டாலும் சரி, நியூஸ் விட்டாலும் சரி, என்ன ப்ரோக்ராம் வந்தாலும் ஒலிச்சித்திரம் எல்லாமே அந்த காலம் வந்து அப்பா வழியில தான் நானுமே வானொலி கேட்க ஆரம்பிச்சேன். அப்பா இருந்த வரைக்கும் எப்பவுமே வானொலிக்கு ஒலிச்சுக்கிட்டே தான் இருக்கும். அப்பாவுக்கு எல்லா நிகழ்ச்சியும் கேட்க பிடிக்கும். அந்த வழியில வந்ததுனால்தான் எனக்குமே இந்த நிகழ்ச்சிகள் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். நானும் தொடர்ந்து வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கேன்.
1: மூச்சு விடாம பேசிட்டீங்க. இப்ப உங்களுடைய தோழிய சொன்னீங்க இல்லையா,
0: நீங்க
1: எந்த ஆண்டு பள்ளிக்கூடம் படிச்சது,
0: 1979
1: எந்த ஊர்லமா?
0: நாகர்கோயில்.
1: ஓ, நீங்க நாகர்கோயில்ல உங்களுக்கு. ஓகே, பள்ளி தோழி.
0: அப்பாவுக்கு ரயில்வேல வேலை, அதனால நான் சென்னை வந்துட்டேன்.
1: எத்தனை வருஷம் அங்க படிச்சீங்க நாகர்கோயில்?
0: நான் வந்து 9th வரைக்கும் அங்க படிச்சேன். தாத்தா பாட்டி கூட வளர்ந்தேன் நானு.
1: நாகர்கோயில்ல எந்த பகுதி?
0: நாகர்கோயில்ல மெயின் தான், வடசேரி.
1: வடச்சேரியிலேயே பள்ளிக்கூடத்துல படிச்சீங்க. ஓகே, சோ ஸ்கூல் படிச்ச காலம் வரைக்கும் நாகர்கோயில், அதுக்கப்புறம் சென்னை.
0: ஆமா,
1: அது வரைக்கும்
0: இங்க வேலை பார்த்ததுனால இங்க வந்துட்டோம்.
1: உங்க தோழி திருமணமானவங்களா?
0: இல்ல, எனக்கு திருமணம் ஆகி கூட அவங்களுக்கு திருமணம் ஆகல. திருமணம் பண்ண கூடாதுன்ட்டாங்க டாக்டர்ங்க, அவ்வளவு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு அவங்களுக்கு அப்படின்ட்டு.
1: எந்த வயது வரை உயிரோட இருந்தாங்க?
0: அவங்க வந்து எனக்கு கல்யாணம் ஆகி என் பெரிய பையன் பிறந்ததுக்கு அப்புறமும் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு சினிமாக்கு எல்லாம் போயிட்டு வந்தோம். கிட்டத்தட்ட அவங்க ஒரு 26 வயசு வரைக்கும் இருந்திருப்பாங்க.
1: பரவாயில்ல, நல்லா என்ஜாய் பண்ணிருக்கீங்க இல்லையா தோழிகளா?
0: ஆமா, நாங்க ரெண்டு பேரும் அடிக்காத லூட்டியே கிடையாது. ஆனா நான் இருக்கிற தைரியத்துல அவளும் அவ இருக்கிற தைரியத்துல நானும் சேர்ந்து ரொம்பவே போட்டு போனோம். ஆனா அவங்க அம்மா அப்பா கூட அவ்வளவு இவ வெளியே வந்து இவ்வளவு கலகலப்பா இருப்பா அப்படின்னு எல்லாம் அவங்க கூட எதிர்பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. அவ எப்பவுமே நோயோட இருக்கா, மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கா, படிப்பா, படுது, அவ்வளவு பாட்டுக்கு இருப்பான்ற மாதிரிதான் இருந்தாங்க. ஆனா அவங்க பள்ளிக்கூடத்துல வந்து அவங்க நாங்க பண்ற குறும்பெல்லாம் அவங்க ரசிக்கவே இல்லை அந்த அளவுக்கு.
1: நீங்க பண்ண குறும்பு ஏதாவது மாட்டி இருக்கீங்களா?
0: அதாவது வந்து நான் வந்து தமிழ்ல நல்ல மார்க் வாங்குவேன், அவன் வந்து தமிழ்ல கொஞ்சம் மார்க் குறைவா வாங்குவா. ஆனா வந்து தமிழ் வந்து படிக்கிற காலத்துல வந்து தமிழ் வாத்தியாருக்கு எல்லாருக்குமே எங்களுக்கு வாத்தியார் தான் இருந்தாங்க. அவங்களுக்கு எல்லாமே இந்த செய்யுள் எல்லாம் எழுதுனா வரி விடாம எழுதணும், அந்த இதெல்லாம் இடையை சொல்லெல்லாம் விடாம எழுதணும், எல்லாமே உன்னிப்பா கவனிப்பாங்க. நான் செய்யுளை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் மார்க் தான் வாங்குவேன் நான் எப்பவுமே. அவன் வந்து மேக்ஸ் எல்லாம் நல்லா போடுவா, எனக்கு மேக்ஸ் கொஞ்சம் பின்னாடி தான் வரும். ஆனா அவன் மேக்ஸ் நல்லா பண்றதுனால வந்து ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு ஒரு தடவை வந்து தமிழ் வாத்தியார் வந்து என்னுடைய எக்ஸாம் பேப்பரே காட்டவே இல்லை அவரு. எல்லாருக்கும் பேப்பர் கொடுத்தாரு, எனக்கு எக்ஸாம் ரிசல்ட் பேப்பரே தரலையே என்னன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு உக்காந்துருக்கும் போது, இல்லம்மா நீ எழுதியிருக்க மாட்டா அதனால தான் உனக்கு பேப்பர் வரல, எல்லா பிள்ளைங்களுக்கும் பேப்பர் கொடுத்தேன் உனக்கு பேப்பர் கொடுக்கலையா அப்படின்னா நீ எழுதியிருக்க மாட்டா. இல்ல சார் நான் வந்தேன் எக்ஸாம் எல்லாம் எழுதியிருக்கேனே கிளியரா, தமிழ்ல நல்லா தானே எழுதியிருக்கேன். இல்லம்மா நீ எதுவுமே செய்யலம்மா அப்படின்னு. இப்ப வந்து நீ கூட வந்த இல்லை எக்ஸாமுக்கு, ஏன் உன்னை இப்படி சொல்றாங்க சார்?

0: அப்படின்னு சொல்லி கேட்டாப்புல. தெரியலப்பா என்னன்னு தெரியலையே சொல்லி நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அவ வந்து போய் கேட்டிருக்கா வாத்தியார் கிட்ட, என்ன சார் அவ சரஸ்வதி நல்லா தானே படிப்பாங்க, தமிழ்ல நல்லா தானே எழுதுவா, அவளுக்கே நீங்க இப்படி பேப்பர் வரல சொல்றீங்க, நான் அவளும் ஆப்சண்டே போடலையே அந்த டைம்ல, அப்படி இப்படின்னு போய் ஆர்குமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் கடைசியா எல்லா பேப்பரையும் ரிட்டர்ன் வாங்கினதுக்கு அப்புறம் ஒரே ஒரு பேப்பர் எடுத்து காமிக்கிறாரு, நான் தமிழ் பாடம் நடத்தினதுலயே உங்க வகுப்பறையில ஒரே ஒரு மாணவி தான் ஃபுல் மார்க் வாங்கியிருக்காங்க, அதுவும் செய்யுள் எல்லாம் அச்சு பெறலாம எழுதி வச்சிருக்காங்கன்னு சொல்லி காமிச்சாங்க. அவ போய் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் எனக்கு அந்த இது வாங்கி கொடுத்தா, அவர் அது காட்டவே இல்லை. அந்த மாதிரி தமிழும் சரித்திர பூகோளம் இது ரெண்டு சப்ஜெக்டும் தான் எனக்கு நல்லாவே வரும், மற்றபடி இங்கிலீஷு சயின்ஸு மேக்ஸ் எல்லாம் கொஞ்சம் பின்னாடி தான்.
1: அதனால நல்ல படிப்பாளி தான் ரெண்டு பேரும்.
0: ஆமா ஆமா, நாங்க ரெண்டு பேரும் போட்டி போட்டு படிச்சோம், அவங்க அம்மா அப்பாவே அவங்கள எதிர்பார்க்கல, ஏதோ அவ ஆசைப்படுறா அவளை படிக்க வைக்கணும் அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. ஆனா அவ படிக்க படிக்க நாங்க ரெண்டு பேரும் போட்டி போட்டு படிக்கவும், எனக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா அவ சொல்லித்தரும், அவளுக்கு ஏதாவது கேட்டா சொல்லித்தரதும், ஏதாவது வேகமா எழுத வேண்டியது இருந்தா வேக வேகமா அவளுக்கு எழுதி கொடுக்கறது கொள்றது எல்லாமே நான் பாத்துக்கிட்டேன். நல்லாவே ஃப்ரெண்டா இருந்தோம் நாங்க படிக்கிற காலத்துல, இந்த அவளை மறக்கவும் முடியாது.
1: சரி, அவங்களுக்காக நீங்க விரும்பி கேட்ட அந்த பாடல் இதோ வந்துட்டு இருக்கு. நன்றி, மீண்டும் சந்திப்போம்.
2: இதோ

0: நினைவலைகள் நிகழ்ச்சியில் நீங்க பங்கு பெறணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாக உங்களுடைய தொலைபேசி எண்ணை மறக்காம எழுதி அனுப்புங்க. நாங்க உங்களை தொடர்பு கொள்வோம்.
1: நேர்களை இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம். தமிழ் செய்திகள், சென்னை அஞ்சல்.

0: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். நாட்டின் முதல் கூட்டுறவு டாக்ஸி சேவையை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தொடங்கி வைக்கிறார். தேசிய கல்விக் கொள்கை உயர்கல்வியை உலகத்தரத்திற்கு உயர்த்த முக்கியத்துவம் அளிப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து இடையிலான விரிவான பொருளாதார ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கு இடையிலான உறவில் முக்கிய மைல்கல் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஹோர்முஸ் நீர் இணைப்பில் சரக்கு கப்பல் மீது ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்தியதற்கு பதிலடியாக ஈரானின் பல்வேறு இலக்குகள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரான்ஸ் 4-1 என்ற கோல் கணக்கில் நார்வே அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் முதல் கூட்டுறவு டாக்ஸி சேவையை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தொடங்கி வைக்கிறார். பாரத் டாக்ஸி என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த சேவையை குஜராத் மாநிலம் காந்தி நகரில் இன்று அவர் தொடங்கி வைக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் மாநில முதலமைச்சர் திரு பூபேந்தர் பட்டேல், துணை முதலமைச்சர் திரு ஹர்ஷ் சங்கவி மற்றும் 4000-க்கும் மேற்பட்ட டாக்ஸி ஓட்டுநர்கள் பங்கேற்கிறார்கள். போக்குவரத்து துறையில் புதிய புரட்சியை ஏற்படுத்தும் இத்திட்டம் ஓட்டுநர்களுக்கு மட்டுமல்லாமல் பொதுமக்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று மாநில கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். மேலும் கூட்டுறவு சங்கத்தின் மூலம் இந்த சேவை தொடங்கப்பட்டுள்ளதால் டாக்ஸி ஓட்டுநர்கள் ஒரு பணியாளர்களாக இல்லாமல் பங்குதாரர்களாகவும் இருப்பார்கள் என்று குஜராத் மாநில அரசு தெரிவித்துள்ளது. தேசிய கல்விக் கொள்கை உயர்கல்வியை உலகத்தரத்திற்கு உயர்த்த முக்கியத்துவம் அளிப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். மும்பை ஐஐடி நியூயார்க்கின் சன்னி ஓல்டு வெஸ்பரி பல்கலைக்கழகத்திற்கும் இடையே ஏற்பட்டுள்ள கல்வி சார்ந்த ஆராய்ச்சி ஒப்பந்தத்தை வரவேற்று சமூக வலைதளத்தில் இதனை அவர் தெரிவித்துள்ளார். வரும் காலங்களில் பொறியியல் ஆராய்ச்சி, தொழில்நுட்பம் மற்றும் வளர்ந்து வரும் துறைகளில் இரு நாடுகளின் கல்வி நிறுவனங்கள் இணைந்து செயல்பட இந்த ஒப்பந்தம் வழிவகுக்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தேசிய கல்விக் கொள்கை நாட்டின் முன்னணி கல்வி நிறுவனங்கள் சர்வதேச அளவில் புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்களுடன் இணைந்து செயல்பட ஊக்கமளிக்கிறது என்றும் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து இடையிலான விரிவான பொருளாதார ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கு இடையிலான உறவில் முக்கிய மைல்கல் என்று மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். லண்டனில் நேற்று வர்த்தக மாநாடு ஒன்றில் பேசிய அவர், இந்த ஒப்பந்தம் எதிர்காலத்தில் மாபெரும் வாய்ப்புகளை உருவாக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். வளர்ச்சிக்கான புதிய எல்லைகளை இந்த ஒப்பந்தம் ஏற்படுத்தும் என்றும் இரு நாடுகளின் வர்த்தக நிறுவனங்களும் தங்களுக்கு இடையிலான உறவை மேலும் வலுப்படுத்த இது உதவும் என்றும் அவர் கூறினார். புதுமையான முயற்சிகளை விரைவுபடுத்தவும் இரு நாடுகளுக்கு பயனளிக்கும் முதலீடுகளை ஈர்க்கவும் உதவும் என்றும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். கொலம்பியா அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள திரு அபிலாடோ டீலா எஸ்பிரேலாவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக ஊடகத்தில் பதிவிட்டுள்ள அவர், கொலம்பிய நாட்டுடனான நெருங்கிய நட்புறவை இந்தியா மிகவும் மதிப்புடன் கருதுவதாகவும் அனைத்து துறைகளிலும் இந்த உறவு தொடர்ந்து வளர்ந்து வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் திரு அபிலாடோ பதவிக்காலம் சிறப்பாக அமைய வாழ்த்திய பிரதமர், இரு நாடுகளுக்கு இடையிலான இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதற்காக அவருடன் இணைந்து பணியாற்ற ஆவலுடன் காத்திருப்பதாக தெரிவித்துள்ளார். சாமானிய மக்களின் விமான கனவை மத்திய அரசின் உடான் திட்டம் நனவாக்கி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக சேலம் மாவட்டம் ஏற்காடு பகுதியைச் சேர்ந்த மலைவாழ் மக்கள் நேற்று சேலத்தில் இருந்து பெங்களூருவிற்கு விமானத்தில் அழைத்து செல்லப்பட்டனர். தன்னார்வல அமைப்பு ஏற்பாடு செய்திருந்த இந்த நிகழ்வு மலைவாழ் மக்களிடம் மறக்க முடியாத நினைவுகளை ஏற்படுத்தியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: மத்திய அரசின் உதான் திட்டத்தின் கீழ் சேலம் விமான நிலையத்திலிருந்து பெங்களூருக்கு விமானங்கள் இயக்கப்படுகின்றன. உதான் திட்ட விதிகளின்படி குறிப்பிட்ட சதவீத இருக்கைகளுக்கு அரசு மானியத்துடன் கூடிய மலிவான கட்டணங்கள் நிர்ணயிக்கப்படுகின்றன. குறிப்பாக ஏற்காடு மலைப்பகுதியைச் சேர்ந்த செங்கலத்துப்பாடி, குண்டூர் மற்றும் தெப்பக்காடு கிராமங்களில் வசிக்கும் பழங்குடியின மக்களின் நீண்ட நாள் கனவான விமான பயணத்தை மத்திய அரசின் உதான் திட்டம் நனவாக்கியுள்ளது. தன்னார்வ அமைப்பு ஏற்காடு மலைவாழ் மக்கள் 25 பேரை சேலத்திலிருந்து பெங்களூருக்கு விமானத்தில் அழைத்து சென்றது நிகழ்ச்சியை ஏற்படுத்தும் விதமாக அமைந்திருந்தது. ஆகாயத்தை அனைவருக்கும் பொதுவான ஒன்றாக மாற்றிய மத்திய அரசின் முன்னோடி திட்டம் காரணமாக மலைவாழ் மக்கள் மேற்கொண்ட விமான பயணம் அவர்களின் வாழ்க்கையை தன்னம்பிக்கை மற்றும் மகிழ்ச்சி நிறைந்ததாக மாற்றும் என்பதில் ஐயமில்லை. சேலத்திலிருந்து விஜயகுமார், குணசேகரன்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.

0: வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: ஹோர்முஸ் நீரிணைப்பில் சரக்கு கப்பல் மீது ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்தியதற்கு பதிலடியாக ஈரானின் பல்வேறு இலக்குகள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியுள்ளது. அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள தகவலின்படி ஈரானில் உள்ள ஏவுகணை மற்றும் ட்ரோன் சேமிப்பு மையங்கள் மற்றும் கடற்கரை ரேடார் நிலையங்களை குறிவைத்து அமெரிக்க போர் விமானங்கள் இந்த தாக்குதலை நடத்தியுள்ளன. இதற்கு முன்னதாக சிங்கப்பூரை சேர்ந்த எவர் லவ்லி என்ற சரக்கு கப்பல் மீது ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்தியது. ஜூன் 17ஆம் தேதி கையெழுத்தான போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஈரான் மீறியுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப், இந்த தாக்குதல் பொறுப்பற்ற செயல் என்றும் இதற்கான விளைவுகளை ஈரான் சந்திக்க நேரிடும் என்றும் எச்சரித்திருந்தார். இந்த தாக்குதலை தொடர்ந்து ஓமன் கடற்கரைக்கு அருகில் வணிக கப்பல்கள் மீதான பாதுகாப்பு அச்சுறுத்தல் அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக அப்பகுதியில் சிக்கியிருந்த கப்பல்களை வெளியேற்றும் பணிகளை சர்வதேச கடல்சார் அமைப்பு தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது. கப்பல்களின் பாதுகாப்பான போக்குவரத்திற்கு உரிய உத்தரவாதம் கிடைக்கும் வரை இப்பணிகள் தொடராது என்று அந்த அமைப்பு அறிவித்துள்ளது. இந்த மோதல் போக்கினால் அப்பகுதியில் போக்குவரத்து மற்றும் வணிக நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. இஸ்ரேல் மற்றும் லெபனான் நாடுகளுக்கு இடையே நீண்டகால அமைதி மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்யும் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க் ரூபியோ அறிவித்துள்ளார். இந்த ஒப்பந்தத்தின்படி இருதரப்பிலும் உடனடியாக போர் நிறுத்தம் அமல்படுத்தப்படும். அதே நேரம் லெபனானின் ஹிஸ்புல்லா அமைப்பு அனைத்து தாக்குதல்களையும் நிறுத்திவிட்டு தெற்கு லெபனான் பகுதியிலிருந்து முற்றிலுமாக வெளியேற வேண்டும் என்பது ஒப்பந்தத்தின் முக்கிய நிபந்தனை என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சகம் தனது சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளது. இறையாண்மை கொண்ட லெபனான் அரசாங்கத்திற்கும் இஸ்ரேல் அரசாங்கத்திற்கும் இடையே அமெரிக்காவின் மத்தியஸ்துடன் கூடிய இந்த ஒப்பந்தத்தை அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைவதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. அந்த ஒப்பந்தம் மத்திய கிழக்கில் நிலவும் பதற்றத்தை தணித்து அமைதியை நிலைநாட்ட உதவும் என்று அமெரிக்கா நம்பிக்கை தெரிவித்துள்ளது. வெனிசுலாவில் நிகழ்ந்த சக்தி வாய்ந்த இரு நிலநடுக்கங்களால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 920 உயர்ந்துள்ளது. இந்த இயற்கை பேரிடரில் சுமார் 3,360 பேர் காயமடைந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தலைநகர் கராகஸ் மற்றும் அதனை சுற்றியுள்ள லாகுவேரா கடற்கரை நகரங்களில் கட்டிடங்களின் இடிபாடுகளுக்குள் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. நிலநடுக்கத்தின் மையம் கடல் பகுதியில் இல்லாமல் நிலப்பகுதிக்கு அருகில் இருந்ததால் சேதம் அதிகமாக உள்ளது என்று அந்நாட்டில் இருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இடிபாடுகளுக்குள் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் மீட்புக் குழுவினர் ஈடுபட்டுள்ளனர். இந்த துயரமான தருணத்தில் இந்தியா வெளிப்படுத்திய ஆதரவுக்கும் ஒற்றுமைக்கும் வெனிசுலா இடைக்கால அதிபர் திருமதி டெல்சி ரோட்ரிக்ஸ் தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டுள்ளார். இந்திய மக்களுக்கும் வெனிசுலா மக்களுக்கும் இடையிலான ஒத்துழைப்பின் உணர்வை இது பிரதிபலிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மீட்பு பணிகளுக்கான உதவிகளை வழங்க பல நாடுகள் முன்வந்துள்ளன. இடிபாடுகளுள் சிக்கியுள்ளவர்களை கண்டறியும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரான்ஸ் 4-1 என்ற கோல் கணக்கில் நார்வேயை வென்றது. பாஸ்டனில் நள்ளிரவு நடைபெற்ற ஆட்டத்தில் தொடக்கம் முதலே பிரான்ஸ் முன்னிலை வகித்தது. டொராண்டோவில் நடைபெற்ற மற்றொரு ஆட்டத்தில் செனகல் 5-0 என்ற கோல் கணக்கில் ஈராக்கை வென்றது. உருகுவே ஸ்பெயின் இடையிலான ஆட்டமும் சவுதி அரேபியா கோபோ வர்டே இடையிலான மற்றொரு ஆட்டமும் தற்போது நடைபெற்று வருகிறது. இன்று காலை 8:30 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் நியூசிலாந்து பெல்ஜியத்தையும் எகிப்து ஈரானையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் முதல் கூட்டுறவு டாக்ஸி சேவையை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தொடங்கி வைக்கிறார். தேசிய கல்விக் கொள்கை உயர்கல்வியை உலகத்தரத்திற்கு உயர்த்த முக்கியத்துவம் அளிப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து இடையிலான விரிவான பொருளாதார ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கு இடையிலான உறவில் முக்கிய மைல்கல் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணைப்பில் சரக்கு கப்பல் மீது ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்தியதற்கு பதிலடியாக ஈரானின் பல்வேறு இலக்குகள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து

0: போட்டியில் பிரான்ஸ் 4-1 என்ற கோல் கணக்கில் நார்வே அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 7:25.
2: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ. இன்றைய நிகழ்ச்சியில் குடல் ஆரோக்கியத்திற்கு செய்ய வேண்டிய யோகா பயிற்சிகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் உடலியல் துறை பேராசிரியர் டாக்டர் ஏ. வேல்குமாரி அவர்கள்.
3: வணக்கம். இன்று குடல் ஆரோக்கியத்தில் யோகாவின் பங்கு என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். இன்றைய காலகட்டத்தில் நம்மில் பலருக்கு குடல் ஆரோக்கியத்தை பாதுகாப்பது பெரும் சவாலாக உள்ளது. காரணம், நம் லைஃப் ஸ்டைல், வாழ்க்கை முறைதான். அதாவது ஆரோக்கியமற்ற பழக்க வழக்கங்கள் தான் முதன்மையான காரணம். ஆரோக்கியமற்ற பழக்கங்கள் என்று எதை குறிப்பிடுகிறோம் என்றால், நார் சத்து இல்லாத பதப்படுத்தப்பட்ட துரித உணவை அதிகமாக உட்கொள்ளுதல், மன அழுத்தம், உடற்பயிற்சியின்மை, சரியாக தூங்காதது, தூக்கமின்மை, நேரம் கெட்ட நேரத்தில் உணவு உண்பது, இரவு உணவை மிக தாமதமாக எடுத்துக்கொள்வது, இதன் காரணமாக குடல் உபாதை அதிகமாக காணப்படுகிறது. சோ இதற்கான ஒரு தீர்வு லைஃப் ஸ்டைல் மாடிபிகேஷன், வாழ்க்கை முறை மாற்றம்தான். ஆரோக்கியமான உடல் உட்கொண்டு உடற்பயிற்சி மற்றும் யோக பயிற்சியை செய்வதன் மூலம் உடல் ஆரோக்கியத்தை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம். நம் குடலில் ஆயிரக்கணக்கான நரம்புகள் உள்ளன. இதனால்தான் குடலை இரண்டாம் மூளை என்று சொல்லுவார்கள். மேலும் நம்ம குடலுக்கும் மூளைக்கும் நேரடியாக தொடர்பு உள்ளது. இதைத்தான் மருத்துவர்கள் கட் பிரெயின் ஆக்சிஸ், குடல் மூளை அச்சு, இந்த பாதை வழியாக தான் குடல் ஆரோக்கியம் செயல்படுகிறது. நம்மோட புவர் லைஃப் ஸ்டைல், அதாவது நம்மளோட ஆரோக்கியமற்ற பழக்க வழக்கங்களால் இந்த குடல் மூளை அச்சு கட் பிரெயின் ஆக்சிஸ் பாதித்து செரிமான பிரச்சனைகள் மற்றும் குடல் உபாதை வியாதி ஏற்படுகிறது. முக்கியமாக ஜீரண பிரச்சனைகள், அல்சர் தொந்தரவு, இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம், இன்ஃபிளமேட்டரி பவல் டிசார்டர் என பல குடல் வியாதிகளுக்கு ஆளாகிறோம். சோ ஆரோக்கியமான உணவு பழக்கம் மற்றும் யோகா பயிற்சி பண்ணும் போது இந்த பிரெயின் கட் ஆக்சிஸ் சீராக செயல்படுகிறது. இதனால் குடல் உபாதைகள் பெரும் அளவு குறைக்கப்படுகிறது. மேலும் மன அழுத்த நாள் வரும் குடல் பாதிப்பு, முக்கியமா இந்த இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் சொல்வாங்க, சாப்பிட்ட உடனே ஸ்ட்ரெஸ் எப்பெல்லாம் ஏற்படுதோ அதுதான் ட்ரிகர் ஃபேக்டர். அது ஏற்படுறப்பெல்லாம் அவங்களுக்கு வாந்தி வர மாதிரி, வயிற்றால போற மாதிரி, இந்த மாதிரி தொந்தரவு வரும். இது மன அழுத்தத்தால் வரும் குடல் பாதிப்பு. யோக பயிற்சி பண்றதுனால நம்ம கட்டுப்பாடா வைத்துக்க முடியும், சிம்டம்ஸ் சிவியாரிட்டி எல்லாம் கம்மியாகும். யோகா பண்ணும் போது வேகஸ் நர்வ் தூண்டப்படுகிறது. இதனால் குடலுக்கு செல்லும் ரத்த ஓட்டம் சீராகி செரிமானம் சிறப்பாக நடக்கிறது. அதாவது தானியங்கி நரம்பு மண்டலத்தோட செயல்பாடு சீரா வேலை செய்யுது. குடலில் நல்ல பாக்டீரியாவின் எண்ணிக்கையையும் அதன் செயல்பாடையும் மேம்படுத்துது. உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. சோ இந்த நன்மைகள்லாம் யோகா பண்றதுனால குடல் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தும். யோகா பயிற்சி பண்றதுனால பேசிக்கா ரெண்டு முக்கியமான விஷயம் உடம்புல நடக்குது. அதாவது தன்னியங்கி ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டத்தோட செயல்பாட்டை சீராக்குது. அடுத்தது நரம்பு நாளமில்லா சுரப்பி நோய் எதிர்ப்பு அச்சு, நியூரோ எண்டோக்ரைன் இம்யூன் ஆக்சஸ் சொல்லுவோம். இது குடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒண்ணு. சோ தானியங்கி நரம்பு மண்டலத்தோட செயல்பாட்டும் நியூரோ எண்டோக்ரைன் இம்யூன் ஆக்சஸோட செயல்பாடும் சீராக்குது. ஒரு சில குறிப்பிட்ட யோக பயிற்சிகள், ஆசனங்கள், பவனமுக்தாசனா, வக்கராசனா, மார்ஜரி ஆசனா, மேலும் மூச்சு பயிற்சி, நாடி சுத்தி பிராணயமம், பிரணவ பிராணயமம், தியானம், தளர்வு பயிற்சிகள் செய்வதன் மூலம் குடல் ஆரோக்கியத்தை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம். குடல் ஆரோக்கியமே உடல் ஆரோக்கியம், எனவே அதனை பாதுகாப்போம். நன்றி.
2: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. இன்றைய நிகழ்ச்சியில் குடல் ஆரோக்கியத்திற்கு செய்ய வேண்டிய யோகா பயிற்சிகள் குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் உடலியல் துறை பேராசிரியர் டாக்டர் ஏ. வேல்குமாரி அவர்கள்.

0: புது 102.8 நேர்களுக்கு உற்சாகமான இன்பமான காலை வணக்கம். இது ஆர்ஜே மேக்ஸ், இந்த நிகழ்ச்சி. வணக்கம் மக்களே, வணக்கம் மக்களே. நிகழ்ச்சியில நான் ஒரு சூப்பரான கேள்வி ஒண்ணு எங்களோட முகநூல் பக்கத்துல பதிவிட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறீங்களா? 2026 சமீபத்திய உலக மீன்வளத்துறை அறிக்கையின்படி நீர்வாழ் விலங்குகள் உற்பத்தியில் இந்தியா உலக அளவில் எத்தனையாவது இடத்தில் உள்ளது அப்படின்ற கேள்வி தான் நான் கேட்டிருக்கேன். மறுபடியும் சொல்றேன், 2026 சமீபத்திய உலக மீன்வளத்துறை அறிக்கையின்படி நீர்வாழ் விலங்குகள் உற்பத்தியில் இந்தியா உலக அளவில் எத்தனையாவது இடத்தில் உள்ளது அப்படின்றதுதான் கேள்வி. இந்த கேள்வி கேட்டப்ப இதுக்கு என்னப்பா பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிங்கன்னா, எங்களோட முகநூல் பக்கமான ஆகாஷ்வாணி புதுச்சேரி அப்படின்ற முகநூல் பக்கத்துக்கு போய் அந்த கேள்விக்கு சரியான விடையை கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்றவங்களோட பேரை நிகழ்ச்சியோட நிறைவில் நான் நிலையத்திலிருந்து படிப்பேன். சூப்பராக ஆன்சர் பண்றவங்களுக்கு பாராட்டுகளும் கொடுப்பேன். ஓகேயா? இப்போ உங்களுக்கான சூப்பரான பாட்டு வந்துகிட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. சூப்பரான பாடல் கேட்டீங்க. இப்போ அடுத்ததாக என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேலைவாய்ப்பு செய்தி தான் கொண்டு வந்திருக்கேன். என்ன வேலைவாய்ப்பு செய்தி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, மத்திய அரசின் பல்வேறு துறைகளில் காலி பணியினர்களுக்கான தேர்வு அறிவிப்பை யூபிஎஸ்சி வெளியிட்டுள்ளது. பொருளாதார உதவி இயக்குநர்கள் 50, ஆபரேஷன் ஆஃபீஸர் 19, ஏர் சேஃப்டி ஆஃபீஸர் 15, உதவி சட்ட ஆலோசகர் 12, தனி செயலர் 12, உதவி பதிவாளர் 11, ஜூனியர் சயின்டிபிக் ஆஃபீஸர் 9 உட்பட மொத்தம் 538 இடங்கள் உள்ளன. கல்வித்தகுதி பிஇ, பிடெக், எம்எஸ்சி, எம்ஏ, பிஎல். வயது வரம்பு 3/7/2026 18 முதல் 50 வரை. தேர்ச்சி முறை எழுத்து தேர்வு, நேர்முக தேர்வு, விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன். விண்ணப்ப கட்டணம் ரூபாய் 25. பெண்கள் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்கும் கடைசி நாள் 3/7/2026. மேலும் விவரங்களுக்கு upsc.gov.in அப்படின்ற இணையதளத்தை அணுகவும்.
1: எங்க வந்து யாராண்ட வச்சுக்கின பிரச்சனை, நீ குரல விட்டது தெரிஞ்சுட்டாக உனக்கு தான்டா அர்ச்சனை.

0: நேரம் 7:42 22 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் 90.8 வணக்கம் மக்களை கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில ரொம்ப சூப்பரான கேள்வி ஒன்று கேட்டிருந்தேன். என்ன கேள்வின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, 2026 சமீபத்திய மீன்வளத்துறை அறிக்கையின்படி, உலக மீன்வளத்துறை அறிக்கையின்படி, நீர்வாழ் விலங்குகள் உற்பத்தியில் இந்தியா உலக அளவில் எத்தனையாவது இடத்தில் உள்ளது? மறுபடியும் சொல்றேன், 2026 சமீபத்திய உலக மீன்வளத்துறை அறிக்கையின்படி நீர்வாழ் விலங்குகள் உற்பத்தியில் இந்தியா உலக அளவில் எத்தனையாவது இடத்தில் உள்ளது அப்படின்றது தான் கேள்வி. சரியான ஆன்சரை சூப்பராக போயிட்டு எங்களோட முகநூல் பக்கத்தில் கமெண்ட் பண்ணுங்க. சூப்பரான பாடல் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250, 1/2 கிலோ, 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
1: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: வளர்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: நேரம் சரியா 7:47, 50 நொடிகள் ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 வணக்கம் மக்களை கேட்டுட்டு இருக்கீங்க வித் மீ ஆர்ஜே மேக்ஸ் கூட. வேற லெவல்ல சூப்பரான ஒரு எஃபி கொஸ்டின் கேட்டிருந்தேன். என்ன கொஸ்டின் கேட்டிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, 2026 சமீபத்திய மீன்வளத்துறை அறிக்கையின்படி நீர்வாழ் விலங்குகள் உற்பத்தியில் இந்தியா உலக அளவில் எத்தனாவது இடத்தில் உள்ளது அப்படின்றதுதான் கேள்வி. நிறைய பேர் சரியான ஆன்சரை சூப்பராக கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னும் ஃபாஸ்ட் டைம் போய்கிட்டே இருக்கு. சரியான ஆன்சரை எக்ஸ்பெக்ட் பண்ணி காத்துக்கிட்டு இருக்கேன். சூப்பரான பாடல் இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. கமெண்ட் பண்ண, பதில கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க.

0: உங்கள் குழந்தையை போலியோவிலிருந்து பாதுகாக்க பிறந்த குழந்தைகள் முதல் 5 வயதிற்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் வரும் ஜூன் 28 அன்று தவறாமல் போலியோ சொட்டு மருந்து போடப்பட வேண்டும்.
1: வெளியிடுவோர் நலவழித்துறை, புதுச்சேரி அரசு.

நேரம் 7:54 12 நொடிகள் ஆகிக்கிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ புது 102.8 நீங்க கேட்டுட்டு இருந்தது வணக்கம் மக்களே. நான் ஒரு சூப்பரான கேள்வி கேட்டிருந்தேன், நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸ்ல சரியான ஆன்சரோட வேற லெவல் என்தூசியாஸ்டிக்கா பதில் பண்ணிருக்கீங்க, பார்க்கவே அவ்வளவு ஆசையா இருந்தது. யார் யாருப்பா கரெக்டான ஆன்சர் பண்ணிருக்கா, முதல்ல சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லு பண்றது உங்க மனசுல இருந்து எனக்கு இங்க வரைக்கும் கேக்குது. சரியான ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, 2026 சமீபத்திய உலக மீன்வளத்துறை அறிக்கையின்படி நீர்வார் ஒழுங்குகள் உற்பத்தியில் இந்தியா உலக அளவில் எத்தனையாவது இடத்தில் உள்ளது அப்படின்றதான் கேள்வி. சரியான ஆன்சர் 2வது இடத்தில் உள்ளது அப்படின்றதான் சரியான ஆன்சர். இதுக்கு யார் யாரெல்லாம் சரியான ஆன்சர் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அன்புராணி, சண்முக சுந்தரம் சோ மதுரை, பூபாலன் பாலா, வீரமணி பாலன் புதுவை கோவிந்தன் பேட்டை, வன்னை கணேசன் பொன்னியம்மன் மேடு, வீரதுரை அரியலூர், வி ஆர் செந்தில், தில்லை வில்லாளன் குத்தாலம் தேரடி, பெரியவளையம் கி ரவிச்சந்திரன், புலுவாப்பாளையம் ஆனந்தமுருகன், ராமகிருஷ்ணன் கொழுமகொண்டான், எரவாஞ்சேரி ஷாகுல் ஹமீத், பிரபு வீரா ராஜபாளையம், ஹேமலதா, விஜயராகவன், அந்தோனிராஜ், செஞ்சி சிங்கவரம், கலைவாணி கனிஷ்மா, இவங்க எல்லாருமே ரொம்ப சூப்பராக சரியான ஆன்சர் பண்ணியிருந்தாங்க. எல்லாருக்குமே நிலையம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். வணக்கம் மக்களை நிகழ்ச்சியில் கேட்ட கேள்விக்கு ரொம்ப சூப்பராக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க, எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டு நான் இந்த நிகழ்ச்சியில் இப்போதைக்கு விடைபெறேன் நிறைவான பாடலோட.

0: தொடர்வது 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வீரமணி விஜயகுமார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுடன் தமது எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளும் 135வது மன் கி பாத் என்னும் மனதின் குரல் நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாக உள்ளது. இந்நிகழ்ச்சியை ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷனின் அனைத்து அலைவரிசைகளிலும் AIR செய்தி வலைதளத்திலும் நியூஸ் ஆனர் மொபைல் செயலியிலும் ஒலிபரப்ப கேட்கலாம். ஆகாஷ்வாணியில் பிரதமரின் ஹிந்தி உரையை தொடர்ந்து அதன் பிராந்திய மொழி வடிவம் இடம்பெறும். போதைப்பொருள் இல்லா இந்தியா இயக்கம் இந்தியர்களின் பங்களிப்பால் முன்னெடுக்கப்படும் ஒரு மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார். 16வது இந்தியா

ஜப்பான் வருடாந்திர உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக ஜப்பானிய பிரதமர் திருமதி சனே தக்கைச்சி அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் 3ஆம் தேதி வரை புதுடெல்லிக்கு அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொள்ள உள்ளார். இம்மாதம் 21ஆம் தேதி நடைபெற்ற இளங்கலை மருத்துவ படிப்பிற்கான நீட் மறுதேர்வுக்கான தற்காலிக விடைக்குறிப்புகளை எதிர்த்து ஆட்சேபனை தெரிவிப்பதற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. மாணவர்கள் ஒரு கேள்விக்கு 200 ரூபாய் கட்டணம் செலுத்தி இம்மாதம் 28ஆம் தேதி வரை கேள்விகள் மீதான ஆட்சேபனைகளை தெரிவிக்கலாம் என்று தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. லண்டனில் நேற்று நடைபெற்ற சர்வதேச ஹாக்கி ப்ரோலீக் போட்டியில் இந்தியா 7-1 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. ஏற்கனவே நடைபெற்ற போட்டியில் இந்தியா 4-3 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது குறிப்பிடத்தக்கது. நாளை இந்தியா இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 9 மணிக்கு. வணக்கம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நகை கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம் மக்களே, இசை மழையில் நனைஞ்சு புது எனர்ஜியோட இந்த வார இறுதிய செம மாசா ஸ்டார்ட் பண்ண காத்திருக்கும் நம்ம எஃப்எம் ரெயின்போ நேயர்கள் அனைவருக்கும் இனிப்பான காலை வணக்கங்கள். இது உங்களுடைய ஆல் டைம் ஃபேவரேட், எந்த நேரமும் சும்மா அதிரடி சரவடியா சுழன்றடிக்கிற 102.8 எஃப்எம் ரெயின்போ, நம்ம புதுவையோட கெத்து. நகரத்தோட மிரட்டலான டிராபிக், கிராமத்து மண்ணோட பசுமை, புதுச்சேரியோட வரலாறு, அப்புறம் அன்றாட லோக்கல் லைஃப் ஸ்டைல்னு நம்ம ஊரோட அசல் முகத்தை அப்படியே உங்க கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துற உங்களுக்கு பிடிச்ச ஸ்பெஷல் லைவ் ஷோ இது நம்ம புதுவை. வழக்கம் போல இந்த துடிப்பான காலை பொழுத இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக்க ஸ்டுடியோவில் மெயின் கண்ட்ரோல்ல ஏசி ரூம்ல காத்த வாங்கிக்கிட்டு மைக் முன்னாடி கம்பீரமா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க அன்பிற்குரிய ஆர்ஜே சீனு. ஜூட் ஸ்டுடியோவில் நான் ரெடியா இருக்கேன். ஆனா ஃபீல்டுல மக்கள் எனர்ஜி அல்ல, நம்ம ஆர்ஜே இப்ப எங்க போயிருக்காங்க தெரியுமா? நாம ஸ்டுடியோல உட்கார்ந்தா மட்டும் போதாது பாஸ், பாட்டுக்கே போயும் நம்ம மக்களோட கலகலப்பான பேச்ச லைவ்ல அள்ளறதுக்காகவே கையில மைக்கோட முகத்துல எனர்ஜியான புன்னகையோட
3: எனக்குட்டாலே வெயில் நல்லா போடு போடு போட்டு இன்னைக்கு நம்ம நம்ம புதுவை நிகழ்ச்சியில காத்துக்கிட்டு இருக்க இடம் எது அப்படின்னா, ஓல்டு பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய ஏனம் வெங்கடாசலம் பிள்ளை ஸ்ட்ரீட். இந்த ஏரியால இருந்தாங்க இன்னைக்கு நம்ம ஷோ போக போகுது. அது என்னப்பா பேரே வித்தியாசமா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமாங்க, இந்த சைடு அதாவது இந்த ஓல்டு பஸ் ஸ்டாண்டை சுத்தி சுத்தி இருக்கக்கூடிய இடங்களுடைய பெயர்கள் அத்தனையுமே ரொம்பவே வித்தியாசமான பெயர்களா தான் இருக்கு. சில்லை மேஸ்திரி ஸ்ட்ரீட், இன்யாசி மேஸ்திரி ஸ்ட்ரீட், ஏனம் வெங்கடாசலம் பிள்ளை ஸ்ட்ரீட் அப்படின்னு பெயர்களையே ஒரு அசத்தல் இருக்கதா செய்து இல்லைங்களா? எந்த அளவுக்கு இந்த ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் பரபரப்பா இருக்கும், ஆனா அதுக்கெல்லாம் ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய இடம் தாங்க இந்த ஏரியா, அதாவது ஏனம் வெங்கடாசலம் பிள்ளை ஸ்ட்ரீட். சோ இப்ப நம்மோட பேச ஒருத்தர் தயாரா இருக்காரு, அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார்.
4: வணக்கம் மேடம்,
3: உங்க பேர் சொல்லுங்க.
4: ஜெகதீஷ் மேடம்.
3: ஓகே, என்ன பண்றீங்க சார்?
4: நானு இந்த ஒரு எலக்ட்ரிக் கடையில வேலை செஞ்சிட்டு இருக்கேன் மேடம்.

0: ஓகேங்க சார். ஸோ இந்த ஏரியால நீங்க எத்தனை வருஷமா இருக்கீங்க சார்?
1: ஒரு 12-13 வருஷம்.
0: ஓகே, 13 இயர்ஸ் தான் இருக்கீங்க. ஓகே, அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் டவுன்ல இருக்கு இல்லைங்களா இந்த ஏரியா? ஸோ ரொம்ப பரபரப்பா இந்த ஏரியா முடியல, ஓல்டு அந்த பக்கம் இடம் ரொம்ப பரபரப்பா இந்த இடம் அமைச்சா இருக்கீங்களா?
1: பின்னாடி முருகன் கோயில் இருக்கு, ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. அது ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ஒரு 10-5 நிமிஷம் டிஸ்டன்ஸ் நடந்து போனாலே எங்களுக்கு எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு மெயினான ரோடு தாங்க இந்த ஞானமத்தில. அதான் மேடம் நீங்க வந்து விழுப்புரம் போகணுமா 15 ரூபா டிக்கெட் கொடுத்தனா ரைட் ட்ரெயின்ல போடுவோம். இப்படி வந்தோமா பஸ் ஸ்டாண்டு, அங்கே ஷேர் ஆட்டு விட்டு மெயின் பஸ் ஸ்டாண்டுக்கு போடுவோம். ஒரு காலத்தில் இங்கே அவ்வளோ பரபரப்பாக மெயின் பஸ் ஸ்டாண்டே இங்கேன்னு சொல்லுவாங்க, நாங்கள் அப்போ இல்லை, ஆனால் சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் அப்படின்ட்டு. நல்லா இருக்கு இந்த ஏரியா, நல்லா காற்று வசதி, பீச்சு எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு நல்ல இடம் இந்த இடம். அதுதான் மயில் பசம் காலையில் அவ்வளோ அழகாக கேட்டு எங்களுக்கு நல்லாவே இருக்கும். பட் நீங்கள் கடை நாங்கள் அந்த சனி ஞாயிறாக சின்ன பசங்க யாராவது ஊர்லேருந்து வந்தாங்கன்னா கூட்டுட்டு போவோம் நாங்கள் நைட்டு அந்த மாதிரி.
0: உங்களுடைய பொழுதுபோக்கெல்லாம் இல்லைங்க சார்?
1: பொழுதுபோக்குங்க தானே, சாயங்காலம் எனக்கு கடை மூடிட்டு வந்து பீச்சுக்கு போயிட்டு வருவோம். ராத்திரி 10 மணி ஆனாலும் பீச்சுக்கு போயிட்டு வர்றது தான். வேற டிவி பார்க்கறது அவ்வளோதான். வேற ரொம்ப பொழுதுபோக்கு கிடையாது. அது பெரிய எங்களுக்கு பெரிய பொழுதுபோக்கு சந்தோஷமான ஒரு விருது தான். அதனால தான் கடை பற்றி வந்து.
0: ஓகேங்க சார். ஸோ இப்போ வந்து உங்க ரிலேட்டிவ்ஸ் யாராவது வராங்க அப்ப சின்ன பசங்களுக்கு மட்டும் இல்ல, பெரியவங்க மட்டும் இல்ல, எல்லாருக்குமான ஒரு பொழுதுபோக்கான இடமா வந்து இந்த ஏரியா இந்த சுத்தி இருக்கக்கூடிய இடங்கள் அமைஞ்சிருக்கு இல்லைங்களா? ஓகே, சோ பிஸி ஷெட்யூல்ல நீங்க வந்து ஃப்ரெண்ட்ஸோட வெளியில போக ப்ரிஃபர் பண்ணுவீங்களா இல்ல ஃபேமிலி தான்ப்பா அவங்களோட தான் வெளியில போவேன்னு
1: நினைப்பீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, எப்பயா வந்தாங்கன்னாக்கா அவங்களோட சும்மா அது போயிட்டு வர்றது அப்படி. ஏன்னா மோஸ்ட்லி ஃபேமிலியோட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க.
0: ஓகே, எலக்ட்ரிக்கல் கடை வச்சிருக்கீங்கன்னு சொன்னது இல்லைங்க சார்? ஓகே, இப்போ எப்படிங்க சார் இருக்கு பிஸ்னஸ்லாம்? ஓகேங்களா உங்களுக்கு?
1: கொஞ்சம் நல்லாவே போயிட்டு இருக்கு மேடம், நல்லாவே இருக்கு. வெளியிலேருந்து வராங்க நிறைய, இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுனால எலக்ட்ரிக்கல் கடை இப்போ நல்லாவே போயிட்டு இருக்கு. பைப்லேருந்து எல்லாமே ஒயரிக்கிறது எல்லாமே வந்து போயிட்டு வாங்கிட்டு தான் இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம் மேடம்.
0: ஓகேங்க சார். ஸோ நிறைய தகவல்களை எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, தேங்க்யூ சார்.
1: நன்றிங்க மேடம், நன்றி.
0: நேர்களில் மீண்டும் இணையலாம். இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நம்ம புதுவை.
2: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
3: நம்ம புதுவை நிகழ்ச்சியில இப்ப பாடல் கேட்கலாம், ரஜினி முருகன் திரைப்படத்திலிருந்து.

கும்பும் மாடு தலையாட பொண்ணும் பையனோ விளையாட கூடி நிக்கிற ஊருசனோ கொண்டாட போகுதையா.

0: இன்னும் சில நொடிகள் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல்.
1: ஆகாஷ்வாணி பிரசன்ஸ் மார்னிங் நியூஸ். Good morning, I am Abhishek Mukhopadhyay. The headlines. Prime Minister Narendra Modi to embark on three-day state visit to Seychelles this morning to attend Seychelles' 50th National Day. Union Home and Corporation Minister Amit Shah to launch Bharat Taxi Service in 14 cities of Gujarat today. India develops world's first hydrogen production facility that uses heat from nuclear reactor. New Delhi launches Operation Amistad to aid quake-hit Venezuela, sends relief material and medical assistance as death toll.

0: the hardest step, but it's the one we're taking together today. Obviously, the people of Israel deserve to live in peace and security.
1: In the FIH Men's Pro League Hockey, India thrashed Pakistan 7-1 at the Lee Valley Hockey and Cent in London last night. Abu Bakr gave Pakistan the lead in the first quarter, converting a penalty corner. India had seven different goal scorers in the match. Sukhjeet Singh and Harmanpreet Singh turned the tide against Pakistan with a goal each in the second quarter before Hardik Singh, Jugraj Singh, Abhishek and Rajkumar Pal found the back of the net to add four goals in the third quarter. Dilpreet Singh hammered the last nail in the coffin in the fourth quarter. India will now face England tomorrow. In the FIFA World Cup 2026, two-time World Cup champion Uruguay were knocked out of the tournament after losing 1-0 to Spain in the final Group H clash in Mexico this morning. With this win, Spain secured the top spot in Group H. Alex Baena scored the decisive goal in the 42nd minute for Spain. Two-time winners Uruguay became the highest-ranked side to crash out in the group stages. In another Group H fixture, tournament debutants Cabo Verde advanced to the round of 32 after a goalless draw with Saudi Arabia in the United States. Earlier, France defeated Norway 4-1 in the Group 1 clash at Boston Stadium in Massachusetts, United States today. Ousmane Dembele starred with the first hat-trick, helping France finish at the top of Group 1. In the other Group 1 fixture, Senegal thrashed Iraq 5-0 at Toronto Stadium in Mexico. The big win keeps Senegal in contention for a place in the round of 32 as one of the tournament's best third-place teams. And now for a look at today's newspapers, it's over to Tanvi Khurana.
2: Thank you, Abhishek. The India-UK Free Trade Agreement finds mention in most of the dailies. The pioneer coating Commerce and Industry Minister Piyush Goyal says transformational growth, prime focus of India-UK FTA. Will implement UCC in Bengal, says Adhikari, notes the Tribune. Hindustan Times, in its editorial piece, Ram Temple case deserves honesty, writes that the government's handling of the allegations will determine the political and spiritual ramifications of this evolving saga. The paper writes, for centuries, Ayodhya has been the epicenter of faith for many Hindus who believe it to be the birthplace of Lord Ram. After the Supreme Court's landmark 2019 ruling concluded, the decade long Babri Masjid Ram Janmabhoomi title dispute and paved the way for the construction of the Ram Temple, the recent controversy around irregularities in donations threatens to tarnish the temple's status. Australia eyes stronger social media ban for children, reports the Pioneer. NCERT drops French-Russian revolutions from class 9th books, informs the Tribune. And finally, Ireland script history with maiden T20 international win over India, reports the Statesman. And with that, it's back to you, Abhishek.
1: Thank you, Tanvi. And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi to embark on a three-day state visit to Seychelles this morning to attend Seychelles' 58th National Day. Union Home and Corporation Minister Amit Shah to launch Bharat Taxi Service in 14 cities of Gujarat today. India develops world's first hydrogen production facility that uses heat from nuclear reactor. New Delhi launches Operation Amistad to aid quake-hit Venezuela. Sends relief material and medical assistance as death toll rises to 920. In the FIH Men's Pro League Hockey, India thrashes Pakistan 7-1 in London last night. And in football, two-time champion Uruguay crash out of FIFA World Cup after losing to Spain 1-0. And with that, we end the morning news. Have a nice day.
3: நேரம் 8:30. ஆகாஷ்வாணி புதுச்சேரி.
4: FM Rainbow 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
5: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
6: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
5: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
6: பர்னிச்சருக்குன்னு தனி பெங்களூர். டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
5: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: நேரம் 8:31. 18 நொடிகள். காலையில எழுந்திருச்ச உடனே காஃபி குடிக்கிறீங்களோ இல்லையோ, நம்ம எஃப்எம் ஆன் பண்ணிட்டா அன்னைக்கு நாள் முழுக்க எனர்ஜிக்கு கேரண்டி. இது உங்களுடைய ஆல் டைம் ஃபேவரேட் 102.8 எஃப்எம் ரெயின்போ. நகரத்தோட பரபரப்பும் கிராமத்து மண்வாசனையும் ஒன்னா கலந்த நம்ம ஊரோட அசல் முகத்தை அப்படியே லைவ்ல உங்ககிட்ட காட்டிட்டு இருக்க இந்த ஷோ நம்ம புதுவை. ஸ்டுடியோல நான் இங்க ஆர்ஜி சீனு இருக்கேன். இப்ப சேம வைபோட ரெடியா இருக்கேன். ஆனா ஸ்பாட்டுக்கே போய் நம்ம மக்களோட காலை நேர எனர்ஜியை அல்றதுக்காக கையில மைக்கோட ஆன் ஃபீல்ட்ல நிக்கிறாங்க நம்ம ஆர்ஜே பூஜா. இப்ப நம்ம அவங்க கிட்ட கனெக்ட் ஆயிடலாம். வணக்கம்,
2: வெல்கம் பேக் டு தி ஷோ. இது நம்ம புதுவை. இன்னைக்கு நம்ம ஷோ பாத்தீங்க அப்படின்னா ஞானம் மங்கள சிலம் பிள்ளை ஸ்ட்ரீட் இந்த ஏரியால இருந்தாங்க போயிட்டு இருக்கு. இந்த ஏரியாவை பத்தி நிறைய விஷயங்கள் நான் சொல்ல போறேன். என்ன அப்படின்னா, கம்பன் கலையரங்கம் இந்த ஏரியனுடைய மையப்பகுதியில அமைஞ்சிருக்க ஒரு முக்கியமான பொது மற்றும் கலை நிகழ்ச்சிகளுக்கான ஒரு அரங்கம் அப்படின்னு சொல்லலாம். பல்வேறு கலாச்சார நிகழ்ச்சிகள், நாடகங்கள் மற்றும் பெரிய கூட்டங்கள் இந்த இடத்துல நடத்தப்படுது. ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம் அப்படின்னா இந்த இடத்த சொல்லுவாங்க. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா ஓல்டு பஸ் ஸ்டாண்ட். ஒரு 90s காலகட்டம் வரைக்குமே நிறைய போக்குவரத்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து வந்து நடந்துகிட்டு இருந்தது. ஸோ இட பற்றாக்குறையின் காரணமா பாத்தீங்க அப்படின்னா புது பஸ் ஸ்டாண்ட் கட்டினதுக்கு அப்புறமா அந்த இடத்துக்கு மூவ் ஆன் ஆயிட்டாங்க. ஸோ இப்பவும் பாத்தீங்க அப்படின்னா சில பஸ் பேருந்துகள் வந்து இங்க இருந்து வந்து நகரப்பகுதிகளுக்கு போயிட்டு இருக்கு. ஸோ இப்ப நம்மளோட பேச ஒருத்தவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம் மேம்.
3: வணக்கம்.
2: உங்க பேர் சொல்லுங்க.
3: சங்கர்.
2: ஓகே, என்ன மேம் பண்ணிட்டு இருக்கீங்க?
3: ஹவுஸ் ஒய்ஃப்.
2: ஓகே, சோ இந்த ஏரியா தானா நீங்க?
3: ஆ, இந்த ஏரியா தான்.
2: எத்தனை வருஷமா இருக்கீங்க?
3: 15 இயர்ஸ் தான்.
2: 15 வருஷமா இருக்கீங்க. சோ உங்க ஏரியாவை பத்தி சொல்லணும் அப்படி சக்கரிய மைண்ட்ல வரக்கூடிய ஒரு விஷயம்னா என்ன சொல்லுவீங்க மேம்?
3: சந்தை இருக்கு பக்கத்துல, உழவர் சந்தை. அது அங்க எப்பவுமே நாங்க தேவைன்னா மொத்தமெல்லாம் வாங்கி வைக்கிறது இல்ல, எல்லாமே ஃப்ரெஷ்ஷா கிடைக்கிறதுனால டெய்லியுமே வந்து வாங்கி போயிடுறது. சந்தை ரொம்ப ஃபேமஸ். இப்போ கோவில் பக்கத்துல கௌசிக் முருகர் கோயில் இருக்கு. அப்புறம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வாக்கிங்லாம் அந்த சைட் தான் போவோம். இங்கிலீஷ் இங்க நல்லா செட் ஆயிடுச்சு, பழக்கம் ஆயிடுச்சு.
2: ஓகேங்க மேம். ஸோ இப்போ நாங்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜில் காய்கறி எல்லாம் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். நீங்க ஆக்சுவலி எங்களுக்கு இன்னைக்கு என்ன காய்கறி தேவையோ போய் உடனே வாங்கிட்டு வருவோம் அப்படின்றீங்க. அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும் இல்லைங்களா?
3: ரொம்பவே ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும், எல்லாம் நல்லா இருக்கும். இந்த பாமாயில இருந்தா எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க, நல்லா இருக்கும் எல்லாமே.
2: நினைச்சாங்க ஈவினிங்ல கொஞ்சம் ஏதாவது ரிலாக்ஸ் பண்ணோம்னா பீச் போகும்.
3: மற்றபடி லாங்கா எங்கேயும் போகுது, டிராபிக் நல்லா லாங்கா போறது இல்ல, அப்படியே வாக்கபிள் தான், வண்டியே இருக்கிறது இல்ல. ஏன்னா நியரா இருக்கிறதுனால பீச் போயிடும்.
2: சரி, ஓகே. வீட்டுல இருக்கிற ஃப்ரீ டைம்ல வீட்டுல என்ன பண்ணுவீங்க? டிவி பாப்பீங்களா இல்ல வேற ஏதாவது ஹேண்ட் ஒர்க் அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவீங்களா?
3: ஹேண்ட் ஒர்க் பண்ணுவேன், இந்த எம்ப்ராய்டர் ஒர்க் எல்லாம் பண்ணுவேன், எனக்கு பண்ணிக்கிறேன் அந்த மாதிரி ஒர்க் எல்லாம் பண்ணுவேன். உள்ளன்ல பேக் அது மாதிரி பண்ணுவேன், அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கு.
2: ஓகே, உங்களுடைய நேட்டிவே பாண்டிச்சேரி தானுங்களா?
3: பாண்டிச்சேரி.
2: ஓகேங்க மேம். ஓகேங்க மேம். ஸோ நிறைய விஷயங்களை எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. தேங்க்யூ மேம்.
3: தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச்.
2: நேர்களே, மீண்டும் இணையலாம். இதேசம் ரெயின்போ புதுவை 102.8 நம்ம புதுவை.
0: உங்கள் குழந்தையை போலியோவிலிருந்து பாதுகாக்க பிறந்த குழந்தைகள் முதல் 5 வயதிற்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் வரும் ஜூன் 28 அன்று தவறாமல் போலியோ சொட்டு மருந்து போடப்பட வேண்டும்.
4: வெளியிடுவோர் நலவழித்துறை, புதுச்சேரி அரசு.
1: நம்ம புதுவை நிகழ்ச்சியில இப்ப பாடல் கேட்கலாம். தெரி திரைப்படத்திலிருந்து.

0: நெருக்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நேரம் 8:40, 30 நொடிகள். டவுனுக்குள்ளார டிராபிக் ஜாஸ்தியானாலும் நம்ம 102.8 பாட்டுக்களோட டிராபிக் வந்து என்னைக்குமே குறையாது. இது எந்த நேரமும் சும்மா அதிரடி காட்டுற உங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. புதுவையோட வரலாறு, அப்புறம் அன்றாட லோக்கல் மக்களின் கலகலப்பான பேச்சு, இதுதான் நம்ம புதுவை நிகழ்ச்சியோட ஸ்பெஷலான கெத்து. ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்

0: உங்களோட பேசிடலாம். ஆமாங்க, இங்க ஒரு யூத் அப்படின்னே சொல்லலாம். வணக்கம்.
1: வணக்கம்,
0: உங்க பேர் சொல்லுங்க.
1: வித்யா.
0: ஓகே வித்யா மேம், என்ன பண்றீங்க?
1: வந்து பிஜி.
0: ஓகே, யூஜி முடிச்சுட்டு பிஜி. ஓகே, எப்படி இருக்கு யூஜி? எப்படி இருக்கு இப்ப பிஜி ஜாயின் பண்ணிருக்கீங்க? எப்படி இருக்கு?
1: அன்எம்ப்ளாய்டோட அடுத்த வருஷம் தான் பிஜி.
0: இல்ல அச்சோ, சில பல உண்மையெல்லாம் போட்டு உடைக்கிறாங்க. ஓகே சொல்லுங்க, படிப்புல எப்படி? கெட்டிக்கார பிள்ளையா நீங்க?
1: கெட்டி தான் சொல்லலாம், ஆனா வந்து பெருசா பிளேஸ்மெண்ட் இல்லாதனால வந்து பிஜி வந்து போட்டாங்க.
0: ஓகே ஓகே மேம், சொல்லுங்க, இந்த ஏரியால எத்தனை வருஷமா இருக்கீங்க?
1: நான் இப்போ ஒரு 5 இயர்ஸ் சார்.
0: 5 இயர்ஸ். இதுக்கு முன்னாடி எங்க இருந்தீங்க?
1: இதுக்கு முன்னாடி ரெட்டியார்பாளையம் இருக்கோம்.
0: ஓகே ஓகே சார், சொல்லுங்க, இப்ப ரெட்டியார்பாளையம் பிடிச்சிருக்கா இங்க பிடிச்சிருக்கா? ரயில்வே ஸ்டேஷன், ட்ரெயின்ல எங்கயாவது போனாலும் பக்கமா இருக்கு இல்லையா? ஓகே சார், சொல்லுங்க, இங்க பொட்டானிக்கல் கார்டன் இருக்கு இல்லைங்களா, போயிருக்கீங்களா? எத்தனை தடவை போயிருக்கீங்க?
1: இந்த ஏரியா வந்து அப்ப போல, முன்னாடி அங்க இருக்கும் போதுலயே நான் போயிருக்கேன்.
0: ஓகே, நமக்கு நியர்பை எது இருந்தாலும் நமக்கு அதனுடைய அருமை பெருமை தெரியாது இல்லைங்களா?
1: கரெக்ட் தான், அது எப்பயுமே உண்டு.
0: ஓகே சொல்லுங்க, இப்போ காலேஜ் கோயிங் கேர்ள் நீங்க, உங்களுடைய ஹாபிஸ் எல்லாம் என்ன? ஃப்ரெண்ட்ஸோட நீங்க அடிக்கடி வெளில போற இடம் என்ன?
1: ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போறதுன்னா பீச் போவேன், இல்லை அப்படின்னா இங்கே ரொம்ப சாஃப்ட் அந்த மாதிரி போறது தான்.
0: ஹாபிஸ் என்ன மேம்?
1: ஹாபிஸ் வந்து நான் வந்து க்ரோஷே பண்ணுவேன், அது வந்து என்னோட ஹாபிஸ். சரி,
0: ஓகே, அப்ப அதனால உங்களுக்கு வந்து ஒண்ணும் கஷ்டம் இருக்காது இல்லைங்களா? டக்குன்னு ஏறி டக்குன்னு போற மாதிரிதான் இருக்கும். ஓகே, இந்த ஏரியோட ஸ்பெஷலா நீங்க என்ன நினைக்கிறீங்க?
1: எல்லாமே நியர் பை, அதுதான் ஸ்பெஷல். எதுக்குமே நம்ம வந்து ரொம்ப தூரம் போனோம் அப்படின்னா அவசியமே இருக்காது. டிராவலிங் டிஸ்டன்ஸ் வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப கம்மி, அதுதான் ஏரியாவோட ஒரு.
0: ஓகே, ஸோ ஃப்ரெண்ட்ஸோட ரீசெண்டா போன ஏதாவது ஒரு மூவி ஒன்று சொல்லுங்க.
2: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்ட ரூபி ரோஸ் மில்க்.
3: நம்ம புதுவை நிகழ்ச்சியில இப்ப பாடல் கேட்கலாம், உரியடி திரைப்படத்திலிருந்து.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம்.

0: ஓமலூர் ரோட் சேலம்.
1: முகத்தில் நேரம் 8:55. பாண்டிச்சேரியில எத்தனையோ சிக்னல் மாறலாம், ஆனா நம்ம நேயர்கள் மனசுல இருக்கிற இந்த அன்பு சிக்னல் என்னைக்குமே மாறாது. ஸ்டே டியூன் வித் 102.8 FM ரெயின்போ. ஊர் பெருமையை உலகறிய செய்யும் நம்ம மக்களின் அசல் குரல் இது. நம்ம புதுவை நம்ம பெருமை நிகழ்ச்சியுடன் இறுதி பகுதிக்கு வந்தாச்சு பாஸ். இன்னைக்கு ஏனம் வெங்கடாச்சலம் பிள்ளை வீதியில இருக்கிற பூஜா கிட்ட திரும்ப நம்ம கனெக்ட் ஆயிடலாம். சொல்லுங்க பூஜா.
2: ஓகே, ஆமா, சொன்ன மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம புதுவை ஷோவுடைய நிறைவு பகுதிக்கு கிட்டத்தட்ட வந்தாச்சு. ஏன்னா வெங்கடாச்சலம் பிள்ளை ஸ்ட்ரீட் எந்த ஏரியால இருந்தாங்க இன்னைக்கு நம்ம ஷோ போயிட்டு

0: இன்னைக்கு ஏனம் வெங்கடாச்சலம் பிள்ளை வீதியில இருக்கிற பூஜா கிட்ட திரும்ப நம்ம கனெக்ட் ஆயிடலாம். சொல்லுங்க பூஜா.
1: ஓகே, ஆமா, சின்ன சொன்ன மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம புதுவை ஷோவுடைய நிறைவு பகுதிக்கு கிட்டத்தட்ட வந்தாச்சு. ஏன்னா வெங்கடாச்சலம் பிள்ளை ஸ்ட்ரீட் இந்த ஏரியால இருந்தாங்க இன்னைக்கு நம்ம ஷோ போயிட்டு இருக்க. ஸோ இந்த ஏரியாவுக்கான பெயர் காரணம் வந்து ஒரு சிலர் கிட்ட கேட்டப்ப என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த பகுதியில வந்து புகழ் வாய்ந்த அதாவது தமிழரான யானும் வெங்கடாச்சலம் அப்படின்றவருடைய பெயர்லதான் வந்து இந்த பெயர் இந்த ஸ்ட்ரீட்னுடைய பெயர் இருக்கிறதாகவும், புதுச்சேரியில பாத்தீங்கன்னா பிரெஞ்சு ஆட்சியின் கீழே இருந்தப்ப உள்ளூர் சமூகத்திற்கும் மேம்பாட்டிற்கும் வர்த்தகத்திற்கும் பிரெஞ்சு நிர்வாகத்திற்கும் உதவியா இருந்த முக்கிய பிரமுகர்களுடைய பெயர்கள் தான் இங்க இருக்கக்கூடிய ஸ்ட்ரீட்ஸ்க்கு வந்து வச்சதாகவும் சொல்றாங்க. ஸோ இந்த இடம் பாத்தீங்க அப்படின்னா ஒயிட் டவுன்ல ரொம்ப ஒரு முக்கியமான இடம் அப்படின்னே சொல்லலாம். நான் சொல்லவே தேவையில்லை, மக்கள் எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அம்மங்க உழவர் சந்தை பக்கம், கம்பன் கலையரங்கம், சின்ன மணிக்கூண்டு, ரயில்வே ஸ்டேஷன், அதுவும் மட்டும் இல்லாம கௌசிக பாலசுப்ரமணிய சன்னிதி, அதுக்கு பக்கம் பாத்தீங்கன்னா வந்து சர்ச் அப்படின்னு சொல்லி நிறைய வந்து வழிபாட்டு தலங்கள் நிறைந்த ஒரு இடம், நிறைய பொழுதுபோக்கு இடங்கள் நிறைந்த ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னைக்கு இந்த ஏரியா பத்தியும் இந்த ஏரியால இருக்கக்கூடிய மக்கள் பத்தியும் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டீங்க, நிச்சயமா உங்களுக்கு பிடித்திருக்கும் அப்படின்ற நிறைவோட இன்றைய நம்ம புதுவை ஷோவை நிறைவு செஞ்சுக்கிறேன். நான் உங்க ஆர்த்தி பூஜா. மீண்டும் ஒரு இணைய தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது பூஜா. டேக் கேர், பாய்.
0: நன்றி பூஜா. நிகழ்ச்சியின் நிறைவாக பாடல் கேட்கலாம், தேவி திரைப்படத்திலிருந்து.

0: நேரம் 8:55.
1: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கோ சைபால், இதயில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
2: சைபால்
3: சைபாலின் இன்று ஒரு தகவல். வழங்குபவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: அசோக வனத்தில் ஒரு மரத்து மேலே அனுமார் உட்கார்ந்துருக்கிறார். சீதையை பார்க்கறதுக்காக ராவணன் வரான், என்னென்னமோ சொல்லி பார்க்குறான். நதியின் பிரவாகம் இருக்கே, அது போனது போனது தான், இளமையும் அப்படி தான், போனால் திரும்பி வராது. உன்னோட யவ்வனத்தை ஏன் இப்படி வீணாக்கிக்கிட்டு இருக்கிற, என்னை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்க வேண்டியது தானே அப்படிங்கிறான். இந்த தகாத வார்த்தைகளை கேட்டதும் யாருக்குமே கோபம் வர்றது இயல்பு. ஆனால் சீதை வந்து ஒரு துரும்பு அவன் முன்னாடி போட்டு புன்சிரிப்போடு அவனுக்கு பதில் சொல்கிறதாக வால்மீகி எழுதியிருக்கிறாராம். இந்த இடத்துல நமக்கு ஒரு சந்தேகம். இந்த சமயத்தில் சீதை முகத்தில் புன்சிரிப்பு வர்றதுக்கு என்ன காரணம்? இந்த சந்தேகத்தை பக்தி பிரசங்கம் பண்ணுற ஒருத்தர் தீர்த்து வைக்கிறார். எப்படி தெரியுமா? சீதா கல்யாணம் நடந்த சமயத்தில் பரமசிவனுக்கு அழைப்பு அனுப்பலையாம். ஏன் தெரியுமா? அட்ரஸ் கிடைக்கல. அவர் தான் எங்கே

0: ராஜா எந்த விலாசத்துக்குன்னு பத்திரிகை அனுப்ப முடியும். அதனால் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இருந்துட்டாங்களாம். அதனால் பரமசிவன் சும்மா இல்லை, பத்திரிக்கை வரலைன்னா கூட பரவாயில்ல, சீதைக்கு கல்யாணம்னு கேள்விப்பட்டார், உடனே வந்து சேர்ந்துட்டார். ஆனால் பாருங்கள், அவர் வந்து சேர்கிறதுக்குள்ளே கல்யாணம் முடிஞ்சு போச்சு. மணமக்கள் எல்லார் காலிலையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரம் பார்த்து பரமசிவன் வந்து சேர்ந்தார். உடனே ராமரும் சீதையும் அவர் காலில் விழுந்து வணங்கினாங்க. சீதை வந்து பரமசிவனை பார்த்து, நீங்கள் எங்களுக்கு ஒரு பரிசும் கொடுக்க வேணாம், தங்களுடைய ஆசி மட்டும் எங்களுக்கு இருந்தால் போதும் அப்படின்னாங்களாம். ஏன் பரிசு வேணாம்னு சொல்கிற, என் கையில் ஒரு பொருளும் இல்லையேங்கிறத பார்த்துட்டு அப்படி சொல்கிறியா அப்படின்னு கேட்டாராம் பரமசிவன். அப்படி தான் வச்சுங்களேன், உங்களுக்கு வீண் சிரமம் வேண்டாமேங்கிறதுக்காக அப்படி சொன்னேன் அப்படின்னாங்களாம் சீதை. அப்படிலாம் நினச்சிடாத, என்கிட்ட மிக உயர்ந்த பொருள் ஒன்று இருக்குது, அதை உனக்கு நான் பரிசாக கொடுக்குறேன் அப்படின்னாராம். அது என்னன்னு கேட்டிருக்காங்க, என்னுடைய புன் சிரிப்பு அப்படின்னாராம். அது எப்படி விலை உசந்த பொருளாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன் ஆகாது, என்னுடைய சிரிப்பை கண்டு தான் திரிபுரம் எரிஞ்சுது தெரியுமா, அதை உனக்கு பரிசாக கொடுக்குறேன்னார். இப்படி அப்போ வாங்கின அந்த பரிசு தான் இன்றைக்கி அசோக வனத்தில் சீதைக்கிட்ட இருந்தது. ராவணனுக்கு முன்னாடி ஒரு துரும்பை போட்டுட்டு சீதை வந்து புன்முறுவலோடு பதில் சொன்னதாக எழுதியிருக்கிறதுக்கு இதுதான் காரணமாக. அந்த சிரிப்பு திரிபுரத்தை எரிச்சுது, இந்த சிரிப்பு இலங்கை எரிக்க போகுது அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தான் சீதை முகத்தில் சிரிப்பு தெரிஞ்சுது அப்படின்னு விளக்கம் கொடுக்குறார் நம்ம பெரியவர். ஆக கூடி சிரிப்பில் கூட எவ்வளோ அர்த்தம் இருக்குது பாருங்கள். நம்மால் ஒருத்தர் ஒரு நாள் ரொம்ப சாவகாசமாக முகத்தில் புன்முறுவலோடு வந்துக்கிட்டு இருந்தார். என்ன சார் விஷயம், உங்கள் முகத்தில் தெரிகிற அந்த புன்முறுவலுக்கு என்ன காரணம்னு அவர்கிட்ட கேட்டோம். வைக்கோல் போர் தீ பிடிச்சி எரியுது சார், அதுதான் இப்படி வந்துக்கிட்டு இருக்கிறேன்னார். என்ன சார் இது, அதை இவ்வளவு சாதாரணமாக எடுத்துக்கிறீங்க, உடம்பு பதற வேணாமா அப்படின்னு கேட்டோம். எதுக்கு சார் பதறணும், எரியிற வைக்கோல் போர் என்னது இல்லைங்க, எழுத்த விட்டு காரணது அப்படின்னார்.
1: இதுவரை சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்கிட்ட கேக்கிறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க. நாட்டாம
6: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
7: அப்படியே பேசிட்டாலும்
5: பஞ்சாயத்து மக்களே, உங்களை கருத்து சொல்லுங்க.
8: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
6: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்லா செல்லாது.
5: நாட்டாம அப்ப இந்த பீச்சுக்கு
8: தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம், ரொம்ப ஜாலியா இருக்கும். தாத்தா
6: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சண்முகம் ரெயின்போவுக்கு.

0: நேர்களே, தொடர்வது 9 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் வீரமணி விஜயகுமார். பிரதமர் திரு நரேந்திர மோடி 3 நாள் அரசுமுறை பயணமாக செஷல்ஸ் நாட்டிற்கு இன்று செல்கிறார். அந்நாட்டின் தேசிய தின பொன்விழா கொண்டாட்டங்களில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கும் பிரதமர் அந்நாட்டு அதிபர் திரு பேட்ரிக் ஹெர்மினோவுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார். தனது பயணத்தின் ஒரு பகுதியாக செஷல்ஸ் நாட்டு நாடாளுமன்றத்தில் பிரதமர் உரையாற்ற உள்ளார். அங்குள்ள இந்திய வம்சாவளியினரையும் சந்தித்து உரையாட அவர் திட்டமிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுடன் தமது எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளும் 135வது மன் கி பாத் எனும் மனதின் குரல் நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாக உள்ளது. இந்நிகழ்ச்சியை ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷனின் அனைத்து அலைவரிசைகளிலும் AIR செய்தி வலைதளத்திலும் நியூஸ் ஆனர் மொபைல் செயலியிலும் ஒலிபரப்ப கேட்கலாம். ஆகாஷ்வாணியில் பிரதமரின் ஹிந்தி உரையை தொடர்ந்து அதன் பிராந்திய மொழி வடிவம் இடம்பெறும். கல்பாக்கத்தில் உள்ள இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையத்தில் அதிவேக ஈனுலை சோதனை உலையில் இருந்து பெறப்பட்ட வெப்பத்தை பயன்படுத்தி உலகின் முதல் ஹைட்ரஜன் உற்பத்தி

நிலையம் தொடங்கப்பட்டுள்ளது. இதனை அணுசக்தித்துறையின் செயலாளரும் அணுசக்தி ஆணையத்தின் தலைவருமான திரு அஜித்குமார் மொகந்தி நேற்று தொடக்கி வைத்தார். திருநெல்வேலி ரயில் நிலையத்தில் நடைபெற்று வரும் மறுசீரமைப்பு பணிகள் காரணமாக திருச்சியிலிருந்து திருவனந்தபுரம் செல்லும் அதிவிரைவு ரயில் இன்று காலை 7:15 பதிலாக காலை 9 புறப்பட்டுச் செல்லும் என்று தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. மேலும் விழுப்புரம் திண்டுக்கல் இடையிலான விரைவு ரயில் தாமரைப்பாடி திண்டுக்கல் இடையே பகுதி அளவு இன்று ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அது திரும்ப பெறப்படுவதாகவும் இந்த ரயில் வழக்கமான கால அட்டவணைப்படி இயங்கும் என்றும் தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 10 மணிக்கு. வணக்கம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 9:03. எஃப்எம் ரெயின்போ புதை 102.8 இந்த நிகழ்ச்சி இணைய வழி நேயர் விருப்பம் வித் மீ ஆர்ஜே மேக்ஸ். உங்களுக்கு பிடிச்ச வேற லெவலில் இருக்கிற சாங்ஸ் எல்லாம் நீங்க என்கிட்ட கேட்க போறீங்க, அந்த சாங்ஸ் எல்லாம் நிலையத்திலிருந்து நான் உங்களுக்காக போட போறேன் அப்படின்னு சொல்றதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இணையவழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியில முதலாவதா பாட்டு கேட்டிருக்காங்க சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியிலிருந்து கனகவள்ளி, நாராயணன், அஸ்வினி, கல்யாண், சுகன்யா, ராமநாதன், நிலானி, சாய் வெண்பா, ஆதிரா, இனியா, நன்னிலம், நாராயணன். இவங்க எல்லாரும் செஞ்சு கேட்ட பாடல் என்ன பாடல்? சர்வம் திரைப்படத்திலிருந்து சிறகுகள் வந்தது எங்கோ செல்ல அப்படின்ற பாட்டு தான். சூப்பரா வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

நகைக்கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.

0: கட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: வெல்கம் பேக் டு த ஷோ. நேரம் 9:10, 10 நொடிகள் ஆகிட்டு இருக்கு. இணைய வழி நேர்வு நிகழ்ச்சியில அடுத்ததா சூப்பரான பாட்டு கேட்டிருக்காங்க, ஆண்டிப்பட்டி ஆராதனா. என்ன பாடல்னு கேக்குறீங்களா? எங்கேயும் காதல் திரைப்படத்திலிருந்து சூப்பரா வந்துகிட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

நேரம் 9:15 35 நொடிகள். எஃப்எம் ரெயின்போ புதிய 102.8 இணைய வழி நேயர் விருப்பம் வித் மீ ஆர்ஜே மேக்ஸ். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்காங்க கோவை வடவள்ளி லூயிஸ் செல்வராஜ் அவர்கள். என்ன திரைப்படத்தில் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, உன்னாலே உன்னாலே திரைப்படத்திலிருந்து சூப்பரான பாட்டு வருது, அவருக்காக கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: விரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.

நிகழ்ச்சியில் அடுத்ததா சூப்பரான பாடல் கேட்டிருக்காங்க ஜெயராஜ், ஜெயஞ்சி, ஜெயப்பிரியா இவங்க எல்லாருமே கடலூர்ல இருந்து சூப்பரான பாட்டு கேட்டிருக்காங்க. என்ன பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, மாசி மாசம் ஆளான பொண்ணு அப்படின்ற பாட்டு தான் கேட்டிருக்காங்க. வந்துகிட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: உங்கள் குழந்தையை போலியோவிலிருந்து பாதுகாக்க பிறந்த குழந்தைகள் முதல் 5 வயதிற்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் வரும் ஜூன் 28 அன்று தவறாமல் போலியோ சொட்டு மருந்து போடப்பட வேண்டும்.
1: வெளியிடுவோர் நலவழித்துறை, புதுச்சேரி அரசு.
2: நேரம் 9:26. எஃப்எம் 90.2 இணைய வழி நேர் விருப்பம் கேட்டிருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் பாடல் கேட்டிருக்கவங்க ஐயப்பன் அறந்தாங்கியிலிருந்து, யாரடி நீ மோகினி திரைப்படத்திலிருந்து.

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
1: இணையவழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்காங்க ராதா பிரியா அவர்கள். தேனி மாவட்டத்திலிருந்து வரும் பாடல் செல்லமை திரைப்படத்திலிருந்து.

இணைய வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்காங்க சரஸ்வதி பத்மநாபன், மாதவரம் பால் பண்ணையிலிருந்து, ஓமை கடவுளே திரைப்படத்திலிருந்து.

நேரம் 9:43 14 ஆகிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 90.8 இணைய வழி நேயர்களுக்கும் கேட்டிருக்கீங்க. அடுத்ததாக ஒரு நேயர் கேரளா இடுக்கி மாவட்டத்திலிருந்து பாட்டு கேட்டிருக்காங்க, 7G ரெயின்போ காலனி திரைப்படத்திலிருந்து.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: வெல்கம் பேக் டு த ஷோ. நேரம் 9:50, 22 நொடிகள் ஆகிட்டு இருக்கு. FM ரெயின்போ புது 102.8 இணைய வழி நேயர்வர்பம் கேட்டுருக்கீங்க. வித் மீ RJ மேக்ஸ். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்காங்க. கரிமேடு கருவாயின் திரைப்படத்தில் இருந்து விரும்பி கேட்டவர்கள் INR, மீரா, அஷ்மிதா, அஷ்மித்ரன், பன்ருட்டிலிருந்து கேட்டிருக்காங்க. நேயர் கேட்ட பாடல் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: தொடர்வது 10 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் வீரமணி விஜயகுமார். கொலம்பியா அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள அபெலார்டோ டீலா எஸ்பிரலாவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். திரு அபெலார்டோவின் பதவிக்காலம் சிறப்பாக அமைய வாழ்த்திய பிரதமர், இரு நாடுகளுக்கு இடையிலான இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதற்காக அவருடன் இணைந்து பணியாற்ற ஆவலுடன் காத்திருப்பதாக தமது சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுடன் தமது எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளும் 135வது மன் கி பாத் என்னும் மனதின் குரல் நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாக உள்ளது. இந்நிகழ்ச்சியை ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷனின் அனைத்து அலைவரிசைகளிலும், ஏஐஆர் செய்தி வலைதளத்திலும், நியூஸ் ஆனர் மொபைல் செயலியிலும் ஒலிபரப்ப கேட்கலாம். ஆகாஷ்வாணியில் பிரதமரின் ஹிந்தி உரையை தொடர்ந்து அதன் பிராந்திய மொழி வடிவம் இடம்பெறும். பாரத் டாக்ஸி என்று பெயரிடப்பட்டுள்ள கூட்டுறவு டாக்ஸி சேவையை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று குஜராத் மாநிலம் காந்தி நகரில் தொடக்கி வைக்கிறார். போக்குவரத்து துறையில் புதிய புரட்சியை ஏற்படுத்தும் இத்திட்டம் ஓட்டுநர்களுக்கு மட்டுமல்லாமல் பொதுமக்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று மாநில கூட்டுறவு அதிகாரிகள் தெரிவித்தனர். ஹர்முஸ் நீரிணைப்பில் சரக்கு கப்பல் மீது ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்தியதற்கு பதிலடியாக ஈரானின் பல்வேறு இலக்குகள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியுள்ளது. ஜூன் 17 கையெழுத்தான போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஈரான் மீறியுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப், இந்த தாக்குதல் பொறுப்பற்ற செயல் என்றும், இதற்கான விளைவுகளை ஈரான் சந்திக்க நேரிடும் என்றும் எச்சரித்திருந்தார். புதுச்சேரி தொண்டமாநத்தம் துணை மின் நிலையத்திலிருந்து செல்லும் பிள்ளையார்குப்பம் மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட இருப்பதால் இன்று காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை செல்லிப்பட்டு, சோரப்பட்டு, வம்புப்பட்டு மற்றும் விநாயகம்பட்டு ஆகிய பகுதிகளில் மின்தடை

0: ஏற்படும் என மின்துறை அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 11 மணிக்கு. வணக்கம்.
1: விபின்னு கஷேத்ரம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 10:03:16. வணக்கம் வணக்கம் வணக்கம் மக்களே, வான்வெளியில் என்றும் வசந்தம் வீசும் நம்ம தமிழ் மக்களின் இதய துடிப்பான இது உங்க ஃபேவரட் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. தினமும் காலை 10 மணியா சும்மா கலகலப்பாக்க உங்க ரேடியோ பெட்டிக்குள்ளார ஒரு மின்னல் வேக எனர்ஜியோட வந்து இறங்கியாச்சு. இது நீங்க தினமும் ஆவலோட காத்துட்டு இருக்கிற உங்களுடைய ஆல் டைம் ஃபேவரைட் லைவ் கேம் ஷோ கெட் செட் கோ. இந்த விறுவிறுப்பான ஆட்டத்தை கிரவுண்ட்ல பந்த சிக்ஸருக்கு பறக்க விடுற மாதிரி சம மாசா உங்களுக்காக இன்னைக்கு தொகுத்து வழங்க போறது நான் வேற யாரும் இல்லைங்க, உங்க வீட்டு பிள்ளை எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 எனர்ஜி பேக் ஆர்ஜே சீனு தான் பேசிக்கிட்டு இருக்கேன். மக்களே, மைதானத்தில் வேணும் விவேகம், நம்ம லைவ் காலர்ஸ் கிட்ட வேணும் விவேகம். நீங்க போன்ல வந்து பதில் சொல்ற அழகே வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு தனியாகும். இன்னைக்கு நம்ம கெட் செட் கோ கேம் ஷோ நிகழ்ச்சி வந்து பாத்தீங்கன்னா மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் பத்தின அதிரடி கேள்விகள் தான் காத்துக்கிட்டு இருக்கு. இப்ப நம்ம நிகழ்ச்சியோட ஸ்போர்ட்ஸ் திருவிழாவின் முதல் கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, ICC மகளிர் T20 உலகக்கோப்பையோட முதலாவது தொடர் எந்த வருஷம் நடந்துச்சு? கேள்வியை திரும்பவும் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ICC மகளிர் T20 உலகக்கோப்பையோட முதலாவது தொடர் எந்த வருஷம் நடந்துச்சு? அதாவது ICC விமன்ஸ் T20 வேர்ல்டு கப் முதல் தொடர் எந்த வருஷம் நடந்துச்சு? பதில் தெரிஞ்சவங்க டக்குன்னு உங்கள் லேண்ட்லைன் மற்றும் மொபைலில் கையில் எடுத்து நம்ம ஸ்டுடியோ தொலைபேசி எண்களான 2271760 அண்ட் 2275230 என்ற எண்களுக்கும் இப்பவே கால் பண்ணுங்க. வாட்ஸ்அப் மூலமாகவும் உங்களுடைய பதிலை நீங்க தெரிவிக்கலாம். 7598515005 என்ற எண்ணிற்கும். இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கெட் செட் கோ.

சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு ஆடிய மரத்தடி படுபடு படுவென போத்திய புல்வெளி தொட தொட தொட தொட உடைகிற பனித்துளி சுட சுட சுட சுட கிடக்கிற இட்டிலி தட தட தடவென அதிர்கிற ரயில் அடி கடக்க.

cool. நேரம் 10:11:24. வெல்கம் பேக் புதுச்சேரி. வான்வெளியில் என்றும் வசந்தம் வீசும் நம்ம பாண்டிச்சேரி மக்களின் இதய துடிப்பு 102.8 FM ரெயின்போ பண்பலை காலை 10 மணி நாளை நம்ம வீரர்களுக்கு வேகம் கொடுக்க வந்துடும். அதிரடி கேம் ஷோ, கெட் செட் கோ. பாடலுக்கு முன்னாடி நம்ம ஸ்போர்ட்ஸ் திருவிழாவை தொடங்க நான் கேட்ட அந்த முதல் கேள்வி இதுதான். ஐசிசி மகளிர் T20 உலக கோப்பையோட முதலாவது தொடர் எந்த வருஷம் நடந்துச்சு? இதுதான் நம்ம கேள்வி. இந்த கேள்விக்கு சூப்பரா பதில் சொல்ல நம்ம ஸ்டுடியோ லேண்ட்லைன்ல கெத்தா வந்து வெயிட் பண்ற அந்த முதல் சாம்பியன் யாருன்னு சொல்லிட்டு நாம கேட்டலாம். ஹலோ, வணக்கம்.

0: வணக்கம் சார், நான் வேலூர் மாவட்டம் காட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். எப்படி இருக்கீங்க சார்?
1: நலமா இருக்க சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிற, ரொம்ப சந்தோஷம்.
1: ஆமா ஆமா, கண்டிப்பா சொல்லுங்க. என்ன பதில்?
0: சரியான விடை, அதாவது 2009 அப்பதான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நடந்தது சார்.
1: ஃபர்ஸ்ட் எடிஷன் இல்லீங்களா? முதல் தொடர், உலக கோப்பை தொடர், பெண்களுக்கான முதல் தொடர் 2009 நடந்துச்சு. கச்சிதமான பதில் சொல்லிருக்கீங்க.
0: ஆமா சார், ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். பெண்களும் ஆண்களுக்கு ஈக்குவலா சூப்பரா சாதனை பண்ணி தங்களுக்குன்னு ஒரு தனி விசிபிலிட்டிய அந்த என்ன சொல்றது கிரிக்கெட் இதுல பண்ணறது ரொம்ப ரொம்ப பாராட்டுதலுக்குரிய.
1: ஓகே, இப்ப வேர்ல்ட் கப் மேட்ச் எல்லாம் பாத்துட்டு வரீங்களா?
0: பாத்துட்டு வரேன் சார், ஓரளவுக்கு ஃபாலோ பண்ணுவேன்.
1: ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர், சரியான பதில் சொன்னீங்க, பாராட்டுக்கள்.
0: தேங்க்யூ சார், பாய்.
1: நன்றி நன்றி நன்றி சார். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, வாட்ஸ்அப் மூலமா யார் சரியான பதில சொல்லியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, மதுரையில இருந்து சண்முக சுந்தரம், ஐஸ்வர்யா, மித்ரன், எஸ் அக்ஷய, மீனாட்சி, இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சரியான பதில் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு முதல் சிக்ஸர் அடிச்ச நம்ம நேயர்களுக்கு பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். செம்ம ஷார்ப்பா இருக்கிறாங்க நம்ம நேயர்கள்லாம். ரைட், இப்ப நம்ம முதல் ரன்னு அடிச்சாச்சு. அடுத்து நம்ம இரண்டாவது கேள்வி, முதல் தொடர் எந்த வருஷம்னு தெரிஞ்சாச்சு. ஆனா இப்ப கரண்டா நடக்கிறத பாருங்க. தற்போது ஐசிசி மகளிர் T20 உலக கோப்பை எந்த நாட்டில் ரொம்ப விறுவிறுப்பா நடைபெற்று வருது? கேள்வியை திரும்ப சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க நேயர்களே. ஐசிசி மகளிர் T20 உலகக்கோப்பை 2026, அதாவது இந்த வருஷம், எந்த நாட்டில் ரொம்ப விறுவிறுப்பாக நடைபெற்று வருது? இந்த நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லார்ஸ் எட்பாஸ்டன் சொல்லிட்டு பிரமாதமான கிரிக்கெட் மைதானங்கள் எல்லாமே அங்கே தான் இருக்கும். பதில சொல்ல மொபைல் மற்றும் லேண்ட்லைனில் கையில் எடுத்து டக்குன்னு நம்ம ஸ்டுடியோ எண்களான 2271760 மற்றும் 2275230 இப்பவே கால் பண்ணுங்க. உங்களுக்காக இப்போ ஒரு செம்ம எனர்ஜியான பாடல் பாட்டு கேட்டுட்டே கால் பண்ணுங்க, லைன் பிடிங்க. இது FM Rainbow புதுவை 102.8.

0: உங்கள் குழந்தையை போலியோவிலிருந்து பாதுகாக்க பிறந்த குழந்தைகள் முதல் 5 வயதிற்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் வரும் ஜூன் 28 அன்று தவறாமல் போலியோ சொட்டு மருந்து போடப்பட வேண்டும்.
1: வெளியிடுவோர் நலவழித்துறை, புதுச்சேரி அரசு.
2: இசை மழையில் நனைய வைக்கும் என்றும் உங்கள் ஃபேவரட் சாய்ஸ் 102.8 FM ரெயின்போ. களத்தில் ஆடினா அது ஆட்டம், நம்ம லைவ் காலில் பதில் சொன்னால் அதுதான் உங்கள் அறிவோட ஓட்டம். பாட்டுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் வீசின அந்த பந்து, அதாவது இரண்டாவது கேள்வி இதுதான். தற்போது ICC மகளிர் T20 உலகக்கோப்பை 2026 எந்த நாட்டில் ரொம்ப விறுவிறுப்பாக நடைபெற்று வருது? இதுதான் என்னுடைய கேள்வி. மியூசிக் அதிரடி முடிஞ்சாச்சு. இப்போ நம்ம கெட் செட் கோ அதிரடி கிரிக்கெட் உலகத்தை விரல் நுனியில வச்சுக்கிட்டு லைன்ல வெயிட் பண்ற அந்த அறிவு புலி யாருன்றத கேட்டலாம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம், ராஜகோபால் வில்லியனூர்ல இருந்து பேசுறேன் சார்.
2: சூப்பர் சார், சொல்லுங்க, சரியான பதில் கண்டுபிடிச்சிங்களா?
3: மகளிர் உலகக்கோப்பை கால்பந்து போட்டி தற்பொழுது
2: கால்பந்து இல்ல சார், கிரிக்கெட் போட்டி
3: உலக சாரி இங்கிலாந்து நடந்து கொண்டு வருகிறது சார்.
2: இங்கிலாந்து அண்ட் வேல்ஸ், ஓகேங்களா?
3: லாஸ்ட் லண்டனுக்கு போகுது.
2: ஓகே, இங்கிலாந்து வேல்ஸ் தான் நடைபெற்று வருது. சரியான பதில கண்டுபிடிச்சிருக்கீங்க, கால் பண்ணதுக்கு நன்றி, பாராட்டுக்கள்.
3: நன்றி சார், நன்றி சார்.
2: ஓகே சார், சூப்பர். மிகச்சரியான பதில், ஜூன் 12 இருந்து ஜூலை 5 வரைக்கும் இங்கிலாந்துல தான் மேக்ஸிமா களைக்கட்டுது. மாசா ஒரு சிக்ஸர் அடிச்சிருக்கீங்க. இது மட்டுமா, வாட்ஸ்அப் மூலமாவும் பதில சொல்லியிருக்காங்க. யாராருன்னு கேட்டீங்கன்னா, மதுரையிலிருந்து சண்முக சுந்தரம், ஐஸ்வர்யன், மித்ரன், அக்ஷய, மீனாட்சி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா செஞ்சி சிங்கவரத்திலிருந்து கலைவாணி, கனிஷ்மா, இவங்களும் சரியான பதில சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு நம்ம பாராட்டுக்களை தெரிவிச்சு. ஓகே, நிகழ்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா எந்த நாட்டில் நடக்குதுன்னு தெரிஞ்சாச்சு. ஆனா இந்த முறை மொத்தம் எத்தனை டீம் உள்ள வந்திருக்காங்க? அதுதான் நம்ம நிகழ்ச்சியோட மூன்றாவது கேள்வி. தற்போது இங்கிலாந்தில் நடந்து வரும் இந்த தொடர்ல மொத்தம் எத்தனை அணிகள் பங்கேற்றுள்ளன? இந்த கேள்விக்கான பதில நம்ம நேயர்கள் கண்டுபிடிச்சு உடனே கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 மற்றும் 2275230 என்ற எண்களுக்கும் வாட்ஸ்அப் மூலமாக உங்களை பதில நீங்க தெரிவிக்கலாம். 7598510505 என்ற எண்ணிற்கு. நிகழ்ச்சியில இப்ப பாடல் கேட்கலாம், உன்னாலே உன்னாலே திரைப்படத்திலிருந்து.

0: தமிழ் மக்களின் நெஞ்சங்களுக்கு ரொம்பவே நெருக்கமான ஒரே அலைவரிசை 102.8 எஃப்எம் ரெயின்போ. பேட்ல பட்டா அது ரன்னு நம்ம போன் லைன்ல பேசினா நீங்க தான் பின்னு. அதிரடியான ஒரு பாட்டுக்கு முன்னாடி உங்க மைண்டுக்கு நான் கொடுத்த வேலை, நம்ம மூன்றாவது கேள்வி இதுதான். தற்போது இங்கிலாந்தில் நடந்து வரும் இந்த ஐசிசி விமன்ஸ் T20 வேர்ல்டு கப் தொடரில் மொத்தம் எத்தனை அணிகள் பங்கேற்றுள்ளன? இதுதான் என்னுடைய கேள்வி. பாட்டு முடிஞ்சாச்சு, ஆனால் நம்ம லேண்ட்லைன் பெல் சும்மா ஸ்டேடியம் விசில் சத்தம் மாதிரி அடிச்சுக்கிட்டே இருக்கு. லைனில் இப்போ கில்லியா வெயிட் பண்ற அந்த சாம்பியன் யாருன்னு சொல்லிட்டு நாம கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: வாழ்த்துகள் பாராட்டுகள். ஹேமலதா கள்ளக்குறிச்சியில இருந்துங்க சார்.
0: ஓகே மேடம், சூப்பர்.
1: நினைவலைகள் இன்னைக்கு சூப்பரா இருந்தது. அவங்க எங்களோட சகோதரி மாதிரி தான், நேயர்கள் தான் அவங்களும்.
0: ஓகே ஓகே, நம்ம நேயர்களோட நினைவலைகளை வந்து பரப்புறது தான் வந்து பாத்தீனா எங்களுடைய நோக்கமே இல்லீங்களா?
1: ஆமா ஆமா சார், நல்லா இருந்தது. எலிசபெத் மேம்க்கு கிரெடிட் எல்லாமே அவங்க.
0: கண்டிப்பா கண்டிப்பா சொல்லுங்க மேடம். இது
1: வந்து நீங்க கேட்ட கேள்விக்கு வந்து 12 குழுக்கள்
0: நன்றிங்க. வாட்ஸ்அப் மூலமா சார் என்ன பதில சொல்லியிருக்கிற நேயர்கள் யாரான்னு கேட்டீங்கன்னா, திரும்பவும் செஞ்சி சிங்கவரத்துலேருந்து கலைவாணி கனிஷ்மா, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்தோனிரா சென்னையிலேருந்து அவங்களும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை சண்முக சுந்தரம், ஐஸ்வர்யா, மித்ரன், அக்ஷய, மீனாட்சி இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா சலைக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி பந்து போட்டாலும் நாங்கள் சிக்ஸர் அடிப்பஞ்சின்னு சொல்லிட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதாவது தலா 6 அணிகள் வீதம் 2 குரூப்பாக பிரித்து 12 அணிகள் விளையாதுன்னு அக்யூரேட்டாக பதில் சொன்ன நம்ம நேயர்கள் எல்லாருக்கும் என்னுடைய பிக் சல்யூட். 12 அணிகள் மோதுறாங்க, அப்போ மேட்ச் கவுண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா தாறுமாறாக இருக்கும்ல. அதுதான் நம்ம நிகழ்ச்சியோட 4வது கேள்வி. அதாவது இந்த மகளிர் T20 உலக கோப்பை தொடரில் குரூப் ஸ்டேஜ், செமிஃபைனல், ஃபைனல் எல்லாம் சேர்த்து மொத்தம் எத்தனை போட்டிகள் நடைபெற உள்ளன? கேள்வியே திரும்ப சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க. இந்த மகளிர் T20 உலகக்கோப்பை தொடர்ல குரூப் ஸ்டேஜ், செமி ஃபைனல், ஃபைனல் எல்லாம் சேர்த்து மொத்தம் எத்தனை போட்டிகள் நடைபெற உள்ளன? கணக்க டக்குன்னு யோசிச்சு நம்ம ஸ்டுடியோ எண்களான 2271760 மற்றும் 2275230 என்ற எண்களுக்கு கால் பண்ணுங்க. இப்ப நம்முடைய நிகழ்ச்சியில ஒரு கலக்கலான பாடல் கேட்கலாம், கல்லூரி திரைப்படத்திலிருந்து.
2: என்ன மாப்பிள்ள இப்படி நினைச்சிட்டாங்க?
3: ரொம்ப அவமானமா இருக்கு.

இப்பெல்லாம் பாட்டு பாடி அந்த பொண்ணை அப்படியே கரெக்ட் பண்ணிட்டாங்க. கடைசியில அந்த பொண்ணை இவனும் நல்லா ஜாலியாக லவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த விஷயம் அந்த பொண்ணோட வீட்டுக்கு தெரிஞ்சுட்டு அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணாங்க, அந்த பொண்ணுக்கு வேற கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. பையன் சும்மா விடுவானா? அந்த பெத்தவங்களை பார்த்து நச்சுன்னு கேட்டான்ல கேள்வி.

0: காலையில சேர்ந்துக்கிற ஃபர்ஸ்ட் இயர் பசங்க ஒழுங்கா படிச்சு வாழ்க்கையில முன்னேறணும்னு சீனியருங்க சார்பா கேட்டுக்கிறோம் சாமியோ.
1: போதுமானே புத்திமதி.
2: போதும்பா, போய் நல்லா படிங்க.
3: நேரம் 10:36, 8 நொடிகள். புதுச்சேரியின் எனர்ஜி பூஸ்டர் என்றும் இளமையோடும் 102.8 FM ரெயின்போ. விளையாட்டுல வேணும் திறமை, நம்ம கெட் செட் கோ ஷோல இருக்கு பெருமை. பதில் சொன்னா உங்க அறிவுக்கு கிடைக்கும் ஒரு மகிமை. ஒரு பாட்டுக்கு முன்னாடி நான் கேட்ட அந்த விறுவிறுப்பான கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மகளிர் T20 உலகக்கோப்பை தொடரிலும் குரூப் ஸ்டேஜ், செமிஃபைனல், ஃபைனல் எல்லாம் சேர்த்து மொத்தம் எத்தனை போட்டிகள் நடைபெற உள்ளன? பாட்டை என்ஜாய் பண்ணீங்களா? இப்போ ஆன்சரை சொல்லி என்ஜாய் பண்ணலாமாங்க. நம்ம ஃபோன் லைனில் சும்மா புல்லட் வேகத்தில் வந்து வெயிட் பண்ணுற அந்த ஆல்ரவுண்டர் யாருன்னு சொல்லிட்டு கேட்டலாம். ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம் சார்.
3: வணக்கம் சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுகிறீங்க?
4: நல்லா இருக்கேன். மேட்ச் எல்லாம்
3: பாத்துட்டு இருக்கீங்களா?

0: ஒரு பக்கம் வந்து ஃபுட்பால், உலகமே ஃபுட்பால் பக்கம் ஓடிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா உமன்ஸ் கிரிக்கெட் வேர்ல்ட் கப் நடத்திட்டு இருக்குது. என்ன நீங்க எப்படி சொல்றீங்க? பாருங்க பாருங்க, ஓகே, நல்லா விளையாடணும். அது கூட விளையாடுறீங்களா?
1: அடேங்கப்பா,
0: பல விளையாட்டுகள் விளையாடுவீங்க. சொல்லுங்க என்ன பதில்.
1: 33
0: நடக்குது, 33 மேட்சஸ் நடக்குது, ஓகேங்களா? இதுக்கு வாட்ஸ்அப் மூலமா யாரெல்லாம் பதில் சொல்லிருக்காங்க கேட்டீங்கன்னா, திரும்பவும் செஞ்சி சிங்கவரத்திலிருந்து கலைவாணி, கணிஷ்மா, அந்தோனி ராஜ் சென்னையில இருந்து, இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சரியான பதிலை கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கும் நாம பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கலாம். இப்ப நிகழ்ச்சியோட அடுத்த கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, போட்டிகள் வந்து 33 நமக்கு தெரிஞ்சிருச்சு, ஆனா இந்த உலக கோப்பையில அதிக முறை மகுடம் சூடன ஒரு டீம் எது? அதாவது இதுவரைக்கும் நடந்துகிட்டு வர இந்த T20 மகளிர் உலக கோப்பை தொடர்ல அதிக முறை சாம்பியன் பட்டத்தை வென்று சாதனை படைத்துள்ள ஒரு அணி எது? பதில் தெரிஞ்சவங்க டக்குன்னு உடனே போன் எடுத்து கால் பண்ணலாம். 2271760 மற்றும் 2275230 என்ற எண்களுக்கும் வாட்ஸ்அப் மூலமாகவும் உங்களுடைய பதிலை நீங்க தெரிவிக்கலாம். 7598510505 என்ற எண்ணிற்கு. இப்ப நம்முடைய நிகழ்ச்சியில் சில்லுன்னு ஒரு பாடல் கேட்கலாம், சில்லுன்னு ஒரு காதல் திரைப்படத்திலிருந்து.
2: அம்மி மிதிச்சாச்சு அருந்ததிய பார்த்தாச்சு, பொம்மி பூ முடிச்சு புருஷன் கைய கோத்தாச்சு, எட்டூர் என்

0: உங்கள் குழந்தையை போலியோவிலிருந்து பாதுகாக்க பிறந்த குழந்தைகள் முதல் 5 வயதிற்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் வரும் ஜூன் 28 அன்று தவறாமல் போலியோ சொட்டு மருந்து போடப்பட வேண்டும்.
1: வெளியிடுவோர் நலவழித்துறை, புதுச்சேரி அரசு.
2: எங்கு போனாலும் எதை கேட்டாலும் 102.8 FM ரெயின்போ தர அந்த ஃபீலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனி ராகம். அதாவது மைதானத்தில் வேணும் வேகம், நம்ம லைவ் காலர்ஸ் கிட்ட வேணும் விவேகம். கெட் செட் கோ நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. பாட்டு முடிஞ்சு உங்கள் நிகழ்ச்சி திரும்ப ஆரம்பிச்சிருச்சு. பாடல் பிரேக்குக்கு முன்னாடி நான் கேட்ட அந்த 5வது கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுவரை நடந்துள்ள மகளிர் T20 உலகக்கோப்பை தொடர்களில் எந்த அணி அதிக முறை சாம்பியன் பட்டத்தை வென்று சாதனை படைத்துள்ளதுன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். இதுதான் என்னுடைய கேள்வி. இப்ப நம்முடைய நிகழ்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா, சொந்த மூளையை வச்சே அவுட் ஆகாம விளையாட நம்ம லைன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்க அந்த புத்திசாலி நேயர் யாருன்னு சொல்லிட்டு நாம கேட்டலாம். ஹலோ, வணக்கம்.
3: இனிய காலை வணக்கம்.
2: இனிய காலை வணக்கம். சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு.

0: முல்லக்காடு பாபு, ஓகே, தூத்துக்குடி மாவட்டம். காலையில கடல் காத்து சும்மா அல்லுதே. கண்டிப்பா கண்டிப்பா, சூப்பர் சார். சொல்லுங்க, அடே காத்து மாதிரி உங்க பதில் வந்து அப்படியே வேகமா வரட்டும். என்னங்க சார்?
1: ஆஸ்திரேலியா,
0: சூப்பர் சார். அதாவது வந்து பாத்தீங்கன்னா, அவங்க எத்தனை தடவை வந்து சாம்பியன் பட்டம் ஜெயிச்சிருக்காங்க தெரியுமா? மொத்தம் நடந்திருக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா 9 தொடர் தான். இந்த 9 தொடர்ல 6 தடவை வந்து அவங்க ஜெயிச்சுக்கிறாங்க. ஜெயிக்கிறது தான் அவங்க வேலையா இருக்கும் பழகுது இல்லைங்களா? ஆமா, பச்சை கலர் கிரவுண்ட்ல அந்த மஞ்சள் கலர் டிரெஸ் போட்டு வந்தா ஒரே தெரிக்க விடுற ஆட்டமா தான் இருக்கும்னு
1: நினைக்கிறேன்.
0: ஓகே ஓகே, சூப்பர் சார். சரியான பதில் சொன்னீங்க, சரியான பதில் சொன்னதுக்கு பாராட்டுக்கள்.
1: நன்றி
0: நன்றி நன்றி சார். நிகழ்ச்சிக்கு இவர் மட்டுமா வாட்ஸ்அப்ல நாங்களும் பதில் சொல்லணும்னு சொல்லிட்டு யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா, திரும்பவும் செஞ்சி சிங்கவரத்திலிருந்து கலைவாணி கனிஷ்மா, அடுத்து அந்தோனிரா சென்னையிலிருந்தும், அதுக்கப்புறம் மதுரையிலிருந்து வந்து பாத்தீங்கன்னா சண்முகசுந்தரம், ஐஸ்வர்யா, மித்ரன், மீனாட்சி, இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா சரியான பதில் சொல்லி நாங்களும் ஒரு மாஸ் சாம்பியன் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்ம நிகழ்ச்சியில நேயர்களுக்கான அடுத்த கேள்வி நம்ம சொல்லியே ஆகணும். இப்ப நம்ம இன்னையோட கடைசி மற்றும் நம்ம நெஞ்சுக்கு ரொம்பவே நெருக்கமான ஒரு 6வது கேள்வி தான் கேட்க போறோம். தற்போதும் இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் இந்த ஐசிசி மகளிர் T20 உலக கோப்பை தொடர்ல இந்திய அணியை வழிநடத்தும் கேப்டன் யார்? கேள்வியே திரும்ப சொல்ற, நோட் பண்ணிக்கங்க. ஐசிசி மகளிர் T20 உலகக்கோப்பை தொடரில் இந்திய அணியை இப்போ வழிநடத்துகிற கேப்டனோட பேர் என்ன? நம்ம இந்திய சிங்கப்பெண்ணோட பேரை வந்து கம்பீரமாக ஃபோனில் சொல்ல லைனில் வாங்க. 2271760 மற்றும் 2275233 என்ற எண்களுக்கு நிகழ்ச்சியில் இப்போ ஒரு செம்மையான கலக்கலான பாட்டு கேட்கலாம், லிட்டில் ஜான் திரைப்படத்திலிருந்து.

0: நேரம் 10:53, 55 நொடிகள். புதுச்சேரியின் என்றும் மாறாத வசந்தம், 102.8 FM ரெயின்போ பண்பலை. பந்து எகிருனா அது பவுன்சர். நாம போன் பண்ணி பதில் சொன்னா நீங்க தான் நம்ம கெட் செட் கோ ஷோவோட அனௌன்சர். அதாவது பாட்டு முடிஞ்சாச்சு, நம்ம எனர்ஜி இன்னும் முடியல. இறுதி பாட்டுக்கு முன்னாடி நான் கேட்ட அந்த மிக முக்கியமான 6வது கேள்வி இதுதான். தற்போது நடைபெற்று வரும் இந்த ICC மகளிர் T20 உலகக்கோப்பை தொடரில் இந்திய அணியை வழிநடத்தும் கேப்டன் யார்? இதுதான் நம்ம கேள்வி. நம்ம இந்திய கேப்டன் பேரை கம்பீரமா சொல்லி இன்னைக்கு ஆட்டத்தை பினிஷிங் டச் கொடுக்க லைன்ல சும்மா வெறித்தனமா வெயிட் பண்ணிட்டு இருக்க அந்த கிரிக்கெட் ரசிகர் யாருன்னு சொல்லிட்டு நாம கேட்டலாம். ஹலோ, வணக்கம்.
1: அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம்.
0: காலை வணக்கம் சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க? இல்லீங்களா? அதாவது சலைக்காம கடைசி வரைக்கும் கச்சிதமா பதில் சொன்ன நம்ம நேயர்கள் அனைவருக்குமே வந்து பாத்தீங்கன்னா இவங்க தான் இன்னைக்கு இந்த ஷோவோட ரன் மெஷினா வந்து இருந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு கேட் செட் கோ கிரிக்கெட் மைதானத்துல நம்ம நேயர்கள் எல்லாருமே சும்மா இந்திய டீம் பிளேயர்ஸ் மாதிரி போன் பண்ணி சிக்ஸர் மேல சிக்ஸரா விளையாசிட்டாங்க. இங்கிலாந்துல மேட்ச் நடக்குதோ இல்லையோ நம்ம ஸ்டுடியோ டெலிபோன் லைன்கள் இன்னைக்கு சும்மா டாப் கியர்ல பறந்துட்டு இருந்தது. கேள்வியில இருக்கு ட்விஸ்ட், உங்க பதில் தான் என்னைக்குமே பெஸ்ட். ஃபீல்டுல பந்த தூக்கி அடிச்சா சிக்ஸர். நம்ம ஸ்டுடியோவுக்கு கால் பண்ணி பதில் சொன்னா நீங்க தான் வின்னர். மீண்டும் உங்களை பேசுங்க தோழா நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுது உங்க சீனு. நேரம் 10:56.

0: நேர்களை தொடர்வது 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வீரமணி விஜயகுமார். பிரதமர் திரு நரேந்திர மோடி 3 நாள் அரசுமுறை பயணமாக செஷல்ஸ் நாட்டிற்கு புறப்பட்டார். அந்நாட்டின் தேசிய தின பொன்விழா கொண்டாட்டங்களில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கும் பிரதமர் அந்நாட்டு அதிபர் திரு பேட்ரிக் ஹெர்மினோவுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார். தனது பயணத்தின் ஒரு பகுதியாக செஷல்ஸ் நாட்டு நாடாளுமன்றத்தில் பிரதமர் உரையாற்ற உள்ளார். அங்குள்ள இந்திய வம்சாவளியினரையும் சந்தித்து உரையாட அவர் திட்டமிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுடன் தமது எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளும் 135வது மன் கி பாத் எனும் மனதின் குரல் நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாக உள்ளது. இந்நிகழ்ச்சியை ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷனின் அனைத்து அலைவரிசைகளிலும் AIR செய்தி வலைதளத்திலும் நியூஸ் ஆனர் மொபைல் செயலியிலும் ஒலிபரப்ப கேட்கலாம். ஆகாஷ்வாணியில் பிரதமரின் ஹிந்தி உரையை தொடர்ந்து அதன் பிராந்திய மொழி வடிவம் இடம்பெறும். வெனிசுலாவில் நிகழ்ந்த சக்தி வாய்ந்த இரு நிலநடுக்கங்களால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 920ஆக உயர்ந்துள்ளது. சுமார் 3,360 பேர் காயமடைந்துள்ளனர். தலைநகர் கரகாஸ் மற்றும் அதனை சுற்றியுள்ள லா கோரா கடற்கரை நகரங்களில் கட்டிடங்களின் இடிபாடுகளுக்குள் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் மீட்புக் குழுவினர் ஈடுபட்டுள்ளனர். இந்த துயரமான தருணத்தில் இந்தியா வெளிப்படுத்திய ஆதரவுக்கும் ஒற்றுமைக்கும் வெனிசுலா இடைக்கால அதிபர் திருமதி டெல்சி ரோட்ரிக்ஸ் தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டுள்ளார். மீட்பு பணிகளுக்கான உதவிகளை வழங்க பல நாடுகள் முன்வந்துள்ளன. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் லீக் சுற்றில் இன்று நடைபெற்ற ஆட்டங்களில் பெல்ஜியம் அணி நியூசிலாந்து 5-1 என்ற கோல் கணக்கில் வென்றது. எகிப்து மற்றும் ஈரான் அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் 1-1 என்ற கோல் கணக்கில் டிராவில் முடிந்தது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு. வணக்கம்.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 11:02. எஃப்எம் ரெயின்போ பூஜ்ஜியம் 102.8 இந்த நிகழ்ச்சி மெலடி மேஜிக். மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில் முதலாவதாக வரும் பாடல் ரெட்டைவால் குருவி திரைப்படத்திலிருந்து.

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
1: மெலடி மேஜிக் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் பாடல் மானஸ்தன் திரைப்படத்திலிருந்து, கே எஸ் சித்ரா ஹரிஹரன் குரலில்.

நேரம் சரியாக 11:13 6 நொடிகள். எஃப்எம் ரெயின்போ 102.8 இந்த நிகழ்ச்சி மெலடி மேஜிக் வித் மீ ஆர்ஜே மேக்ஸ். மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் பாடல் மௌனராகம் திரைப்படத்திலிருந்து, எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில்.

0: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
1: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
0: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
1: பர்னிச்சருக்குன்னு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
0: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: நேரம் 11:19, 8 நொடிகள். எஃப்எம் ரெயின்போ புது 102.8 இந்த நிகழ்ச்சி மெலடி மேஜிக் வித் மீ ஆர்ஜே மேக்ஸ். மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் பாடல் கடலோர கவிதைகள் திரைப்படத்திலிருந்து பி ஜெயச்சந்திரன், எஸ் ஜானகி குரலில்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
1: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள் 50, 100, 250 அரை கிலோ 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
1: உங்கள் குழந்தையை போலியோவிலிருந்து பாதுகாக்க பிறந்த குழந்தைகள் முதல் 5 வயதிற்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் வரும் June 28 அன்று தவறாமல் போலியோ சொட்டு மருந்து போடப்பட வேண்டும்.
0: வெளியிடுவோர் நலவழித்துறை, புதுச்சேரி அரசு.
2: வெல்கம் பேக் டு த ஷோ. மெலடி மேஜிக் கேட்டுட்டு இருக்கீங்க வித் மீ ஆர்ஜே மேக்ஸ். கூட நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் பாடல் ஆவாரம் பூ திரைப்படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம், S. ஜானகி குரலில்.

0: Dumped is a BBC Sport production for the BBC World Service in association with ABC and Akashvani.
1: நேரம் 11:47:46. எஃப்எம் ரெயின்போ புதிய 102.8 நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில். அடுத்ததாக வரும் பாடல் பொன்னுமணி திரைப்படத்திலிருந்து.

0: அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
2: நேரம் 11:53, 44 நொடிகள். மெலடி மேஜிக் நிகழ்ச்சி கேட்டுருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் பாடல் ராஜகுமாரன் திரைப்படத்திலிருந்து, SP பாலசுப்ரமணியம் குரலில்.
3: மாமாவுக்கு கட்டிக்க போறவன் எப்படி இருக்கணும்னு கேட்டா எப்படி வெக்கப்படுறிய? அட சொல்ல மாமா.
4: என்னன்னு சொல்ல?
3: ஓ யோசிக்கிறியா?
4: எப்படி சொல்ல?

0: டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா சர்டிபிகேட் கொடுப்பாங்க, ஆனா தங்க நகை வாங்கினா சர்டிபிகேட் எல்லாம் இல்லையா?
1: இருக்கு, சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல முதல் முறையா 6-digit HUID சர்டிபிகேட் நீங்க வாங்குற ஜுவல்லரி போட்டோட கொடுக்கறாங்க.
0: சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.

0: தொடர்வது 12 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் வீரமணி விஜயகுமார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுடன் தமது எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளும் 135வது மன் கி பாத் எனும் மனதின் குரல் நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாக உள்ளது. இந்நிகழ்ச்சியை ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷனின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஏஐஆர் செய்தி வலைதளத்திலும் நியூஸ் ஆனர் மொபைல் செயலியிலும் ஒலிபரப்ப கேட்கலாம். ஆகாஷ்வாணியில் பிரதமரின் ஹிந்தி உரையை தொடர்ந்து அதன் பிராந்திய மொழி வடிவம் இடம்பெறும். பாரத் டாக்ஸி என்று பெயரிடப்பட்டுள்ள கூட்டுறவு டாக்ஸி சேவையை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று குஜராத் மாநிலம் காந்தி நகரில் தொடங்கி வைக்கிறார். குழந்தைகளை பாதிக்கக்கூடிய போலியோ நோயில் இருந்து பாதுகாக்க மத்திய அரசு ஒவ்வொரு வருடமும் தீவிர போலியோ சொட்டு மருந்து முகாமை நடத்தி வருகிறது. அதன்படி புதுச்சேரி யூனியன் பிரதேச பகுதிகளில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் காலை 7 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கான போலியோ சொட்டு மருந்து முகாம் நாளை நடைபெறவுள்ளது. கிராமம் மற்றும் நகர்ப்புறங்களில் அமைக்கப்பட்டுள்ள 424 முகாம்கள் மூலம் 74,124 குழந்தைகள் பயனடைவர். மேலும் பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களான பேருந்து நிலையம், ரயில் நிலையம், பூங்காக்கள், கோயில்கள் மற்றும் வணிக வளாகங்கள் என 31 இடங்களில் சொட்டு மருந்து கொடுக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என புதுச்சேரி சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் செவ்வேல் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திரைப்படங்களின் மூலம் தமிழ் மக்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்த இயக்குநர் பாக்யராஜ் இன்று மாரடைப்பால் காலமானார். அவருக்கு வயது 73. திரைப்படத்துறையில் அவரின் பங்களிப்பை போற்றும் வகையில் அவரின் இறுதி பயணத்திற்கு முழு அரசு மரியாதை வழங்கப்படும் என தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தெரிவித்துள்ளார். பாக்யராஜின் மறைவு தமிழ் திரையுலகிற்கு பேரிழப்பு என குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் அவரின் குடும்பத்தினருக்கும் ரசிகப் பெருமக்களுக்கும் தனது இரங்கலை தெரிவித்துக் கொண்டார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் பகல் 1 மணிக்கு. வணக்கம்.

0: 101.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 12:18. வணக்கம் வணக்கம் வணக்கம் மக்களே, புதுச்சேரி அதாவது வாரம் முழுக்க ஓடி ஓடி உழைச்சிட்டு இந்த சனிக்கிழமை மதிய நேரத்தில் அப்படியே ஜாலியாக காத்து வாங்கிக்கிட்டும் உங்கள் ரேடியோ டியூனை திறப்பனாம். அங்கே ஒலிக்கிறது வெறும் இசை மட்டும் இல்லைங்க, நம்ம புதுச்சேரியோட ஒட்டுமொத்த எனர்ஜியும் தான். இது உங்கள் இதய துடிப்பு, உங்கள் உள்ளூர் ஸ்பெஷல். இதுதான் என்றும் இளமையோடு புதுவையின் ட்ரெண்டோடு பட்டையை கிளப்பி கொண்டிருக்கும் ஒரே ஸ்டேஷன், ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. இந்த ஸ்டேஷன்ல சனிக்கிழமை மதியம் வந்துட்டாலே சும்மா அரட்டை அடிக்கிறதுக்குன்னே ஒரு மாஸ் மேடை ஓபன் ஆகும். மொபைல் போனை கையில வச்சுக்கிட்டு நம்ம ஊர் மக்கள் எல்லாருமே லைன்ல வர்றதுக்காக வெறித்தனமா வெயிட் பண்ணிட்டு இருக்கிற அந்த ஒரு நிகழ்ச்சி, வார்த்தைகளால வம்பு இழுத்தும் யதார்த்தமான கதைகளால புதுச்சேரியை சிந்திக்க வைக்கிற நம்ம லோக்கல் சாம்பியன் நிகழ்ச்சி, உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச இந்த நிகழ்ச்சி பேசுங்க தோழா. இங்கே மைக் முன்னாடி உட்காந்துக்கிட்டு நீங்கள் பேச போகிற ஒவ்வொரு வார்த்தையையும் ரசிக்கிறதுக்கும் உங்கள் லோக்கல் அட்ராசிட்டியை உலகத்துக்கே வெளிச்சம் போட்டு காட்டுறதுக்கும் உங்கள் வீட்டு பிள்ளையா உங்கள் கூடவே சுத்துற ஒரு நண்பனாம், உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை எல்லாம் கிளீன் போல்ட் பண்ண மைக் பிடிச்சி மாஸ்க் கட்ட வந்துட்டேன் நான், உங்கள் அன்பு தோழன் ஆர்ஜே சீனு. ஆன் ஏரில் எப்பவுமே கெத்து காட்டுற உங்கள் ஆர்ஜே சீனு தான் பேசிகிட்டு இருக்கேன். இன்னைக்கு நாம் பேச போகிற விஷயம் சாதாரணமாக விஷயம் இல்லைங்க பாஸ். கடந்த வாரம் தான் உலகமே தந்தையர் தினத்தை வந்து கொண்டாடுச்சு. அந்த தந்தைய தினத்தில் ஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னா பேசுங்க தோழா ஷோ முழுக்க முழுக்க ஆண்களுக்கான ஒரு பிரத்யேகமான மேடைன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு லைவ்ல லைனில் வர்றதுக்கு நம்ம ஊர் சிங்கங்கள் அதாவது ஆண் சிங்கங்கள்லாம் ரெடியாக இருங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் நம்ம புதுச்சேரியில் பெண்கள் எல்லா துறையிலும் சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க அப்படி தைரியமாக வானத்தில் பறக்கிறாங்கன்னா அதுக்கு காரணமே அவங்களுக்கு பின்னாடி இருந்து சிறகுகளை பத்திரம் பார்த்து கொண்ட அவங்க வீட்டு ஆண்கள் தான். அதனால தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியோட மாஸ் தலைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா அவள் அதிகாரம் சிறகுகள் தந்த சிங்கங்கள். தலைப்பு என்னன்னு புரியுதா நேயர்களே? அதாவது ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னாலும் ஒரு பெண் இருப்பாள்ன்றத பழமொழி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சாதிக்கிற ஒவ்வொரு பெண்ணின் பின்னாலும் அப்பாவா கணவனா அண்ணனா இருந்து தோள் கொடுத்த பெருமைமிகு ஆண்கள் நீங்கள் இருக்கீங்களா? சுற்றி இருக்கிற சமூகம் என்ன சொன்னாலும் என் மகளை எனக்கு தெரியும், அவள் ஜெயிப்பான்னு நெஞ்சு நிமித்தி நின்ன அப்பாக்களோட கதைகள், உன் கனவை நீ துரத்து உன் வீட்டு வேலையில் நான் பகிர்ந்துக்கிறேன்னு சொல்கிற மாடர்ன் கணவன்மார்களின் அனுபவங்கள், பெண்களோட இந்த சாதனை பயணத்தில் ஆண்கள் நீங்க எப்படி ஒரு தூணா நின்னீங்க, உங்களுடைய அந்த பெருமை மிகு யதார்த்தமான கதைகள் தான் இன்னைக்கு ஆண்கள் மட்டுமே வந்து நம்ம பேசுங்க தோழா நிகழ்ச்சியில் பேச போறீங்க. நம்ம ஸ்டுடியோ போன் லைன்கள் அத்தனையும் இப்ப ஆண்களுக்காக மட்டுமே ஓபன்ல இருக்கு. சும்மா அதிரடியா டயல் பண்ண வேண்டிய நம்பர் நீங்க 2271760 மற்றும் 2275230 என்ற எண்களுக்கும் தலைப்பு சொல்லிட்டு இருக்கப்பே நம்ம நிகழ்ச்சியில ஒரு நேயர் ரெடியா இருக்கார் பேசுறதுக்கு, அவர்கிட்ட பேசிடலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்.
2: வணக்கம் நண்பா.
1: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில இருந்து சந்திரசேகர் பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன்.
1: சொல்லுங்க தோழா, என்ன சொல்ல போறீங்க? அதாவது அவள் அதிகாரம் சிறகுகள் தந்த சிங்கங்கள், நீங்க எப்படி சப்போர்ட்டா இருந்திருக்கீங்க?
2: ஆமா, அதாவது வீட்டுல இருக்கிறவங்களுக்கு யூஸ்வலாகவே பாத்தீங்கன்னா அவங்க ஒரு சிறு தொழில் செய்யறேன் அப்படின்னா அவங்களுக்கு ஊக்கமா நான் இருந்திருக்கிறேன். உதாரணத்துக்கு என்னுடைய சித்தி எங்க வீட்டுலதான் இருப்பாங்க, அவங்களுக்கு நான் ஊக்கமாக இது செய்யுங்க சித்தின்னு எனக்கு தெரிஞ்ச குட்டி குட்டி விஷயங்களை அவங்களுக்கு சொல்லி கொடுப்பேன். உதாரணத்துக்கு அவங்க ப்ராடக்ட எப்படி சந்தைப்படுத்துறது, அந்த ப்ராடக்ட எந்தெந்த இடங்கள்ல போய் விற்கிறது, அதே மாதிரி அவங்களுக்கு சில சமயம் ப்ராடக்ட் ஃபாஸ்டா மூவ் ஆகல அப்படின்னா எந்த இடத்துல அவங்க வந்து பிழை விட்டு இருக்காங்க அப்படிங்கறத அவங்களுக்கு அடையாளப்படுத்துறது. அப்புறமா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லி உனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் கொஞ்சம் இந்த ப்ராடக்ட வாங்க சொல்லு அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்ச ரெஃபரன்ஸ் எல்லாம் அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கறது, அப்புறமா கதைகளை புடிச்சு கொடுக்கறது, இது மாதிரி நிறைய விஷயங்கள் என்னுடைய சித்திக்கு பக்கபலமாக உறுதுணையா செஞ்சிருக்கேன். அவங்க சொல்லுவாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சந்திரசேகர், நீ ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கேன்னு. சில சமயம் சித்திக்கு வந்து லாபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைக்கவே கிடைக்காது. அப்ப நான் சொல்லுவேன் நீங்க கஷ்டப்படாதீங்க சித்தி, இப்பதானே நீங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும், அது போன உடனே பாருங்க நீங்க ஓஹோன போச்சுடா சந்திரசேகர் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நீங்க வருவீங்க அப்படின்ட்டு. அதே போலதான் அவங்களுக்கு வந்து வீட்டுல ஏதாவது எக்ஸ்ட்ரா ஒர்க் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும், அல்லது ஏதாவது சில பொருட்கள் அவங்களுக்கு மூலக்கூறுகளை வாங்கணும்னு இருக்கும்னா நான் அவங்களுக்காக போய் வாங்கிட்டு வந்து அந்த கடையில இருந்து கொடுப்பேன்.

0: அதே மாதிரி எந்த இடத்துல ஆஃபர்ஸ் எல்லாம் போடுறாங்களோ, எந்த இடத்துல கொஞ்சம் தரமாவும் இருக்கும், அதே மாதிரி சீப்பாவும் சூப்பர் மார்க்கெட்ல கொடுப்பாங்களே, அந்த மாதிரியான இடங்களுக்கு எல்லாம் அவங்க பொருட்கள்ல விற்கிறதுக்கான தேவையான மூல பொருட்கள் எல்லாமும் வாங்கி கொடுத்துருக்கேன். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹாப்பி சந்திரசேகர் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுவாங்க. எல்லாத்தோட நான் சொல்லுவேன், உங்களுடைய அந்த லாபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நீங்க சந்தோஷப்படுறதே போதும், இந்த மாதிரியான பெரிய வார்த்தைகள்லாம் எதுக்கு சொல்றீங்கன்ட்டு. அதனால அவங்களுடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் ரிலேட்டட் டு அந்த கைத்தொழிலுக்கு நான் ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கேன்னு நான் நினைக்கும் பொழுது ரொம்ப பெருமையாவும் இருக்கு, ஹாப்பியாவும் இருக்கு ப்ரோ.
1: ஓகே சார், சூப்பர், நல்லா அருமையான கருத்துக்களை சொன்னீங்க, நிறைய சப்போர்ட்டாவும் இருக்கீங்க, தொடர்ந்து இருக்கணும். கால் பண்ணதுக்கு நன்றி.
0: நன்றி.
1: நிகழ்ச்சியில நீங்களும் கலந்துக்கலாம், அதாவது பேசுங்க தோழர் நிகழ்ச்சியில் நீங்களும் பேசலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 மற்றும் 2275230 என்ற எண்களுக்கும். இப்ப நம்முடைய நிகழ்ச்சியில பேசுறதுக்காக இன்னொரு நேயர் வெயிட் பண்ணிருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ,
2: எங்கள் பாசமும் நேசமும் மிக்க தோழருக்கு பிற்பகல் வணக்கம்.
1: பிற்பகல் வணக்கம் சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்க சார்.
2: ஒரு பெண்ணின் வெற்றிக்கு ஒரு ஆணும், ஒரு ஆணின் வெற்றிக்கு ஒரு பெண்ணும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் இருந்திருக்கிறார்கள். மறைமுகம்னா அது ஆக்கப்பூர்வமான ஆலோசனை அறிவுரை, நேரடியான நேரடியா அதை உணர்த்தி அவங்களை நல்ல நிலைமைக்கு கொண்டு வர்றது. என்னுடைய வெற்றிக்கு முதல் காரணமா இருந்தவங்க எங்க பெரியமா.
1: நம்ம வந்து பாத்தீங்கன்னா உங்க பெண்களுடைய வெற்றியை பத்தி தான் நம்ம பேசுறோம், உங்களுடைய வெற்றியை பத்தி இல்ல. சொல்லுங்க, நீ எந்த அளவுக்கு சப்போர்ட்டா இருந்திருக்கீங்க?
2: என்னுடைய மகள் வந்து நான் முதல் ஒரு இடத்துல திருமணம் பண்ணி கொடுத்தேன், அது சரியான கோணத்தில் அமையல. பிற்பாடு ரெண்டாவது இடத்துல திருமணம் பண்ணி கொடுக்கற போது என்னால முடிந்த அளவுக்கு அவங்களுக்கு எந்த அளவுக்கு வாழ்வில் அவங்களை முன்னேற முடியுமோ, வாய்ப்பு உருவாக்க முடியுமோ, தக்க வைக்க முடியுமோ, அது மாதிரி விஷயங்களை நான் சொல்லி கொடுத்தேன்.
1: நம்பிக்கை நிறைய கொடுத்தீங்க இல்லீங்களா?
2: கொடுத்திருக்கேன். ஒரு இடத்துல நீங்க வாய்ப்பை தவறி விட்டுட்டாலும், வாழ்க்கை தவறி போயிட்டாலும், இந்த இடத்துக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை நாங்க அமைச்சு கொடுத்திருக்கிறோம். இதனை பயன்படுத்தி நீ சரியான கோணத்துல முன்னேற வழி எங்க இருக்குன்னு தேடுன்னு சொல்லு. அந்த வகையில் இன்னைக்கு எங்க ஊர்ல ஒரு வீடு வாங்கி இருக்கிறாங்க, வெறியூர் அப்படிங்கிற ஊர்ல ஒரு மனை வாங்கி இருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து ரெண்டு மூணு வண்டி வாங்கி இருக்கிறாங்க, அது மாதிரி வண்டி இன்னொரு வண்டி வாங்கி இருக்கிறாங்க, சொந்தமா இருசக்கர வாகனம் ரெண்டு வச்சிருக்கிறாங்க. இந்த அளவுக்கு எல்லாம் அவங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. திருமணம் பண்ணி கொடுக்கற போது ஒரு ஓலை குடிச்சு நம்ம உட்காந்துட்டு உள்ள போற இடத்துல இருந்தது, ஒரு காணி நிலம் இருந்த இடத்துல இன்னைக்கு இந்த 5 காணி நிலம் வாங்கி இருக்கிறாங்க, ஒரு விசாலமா ஒரு வீடு கட்டிக்கிறாங்க சொன்னாங்கன்னா, இதுக்கெல்லாம் என்னுடைய மனைவி ஒரு பக்கம், நான் ஒரு பக்கம் சொல்லி ஒரு துணையா ஒரு தூண்டுகோலா இருந்து அவங்கள நல்ல இடத்துல அங்க கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். அப்படி கொடுத்துரு நேரங்கிறதுல எங்களுடைய மகள் வந்து மகிழ்வும் நெகிழ்வுமா மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எங்க அப்பா தான், எங்க அம்மா தான் எங்களை இந்த அளவுக்கு இந்த இடத்துல கொண்டு வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி. ஒரு இடத்துல வாழ்க்கை தப்பி போன போது ரெண்டாவது இடத்துல அந்த கணவர்கிட்ட அவங்க அனுகூலமா இருந்து, அவரு முரண்பாடு இருக்கிற போது கூட அவரை வழிக்கு கொண்டு வந்து நல்ல ஒரு கொண்டாந்து
1: கொடுத்துருக்காரு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்க மகளுக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டா இருந்திருக்கீங்க இல்லீங்களா?
2: நானும் இருந்திருக்கேன், அவருடைய துணைவர் கூட
1: அதாவது நேயர்களே, பெண்ணியம் பேசுறது வந்து பெரிய விஷயம் இல்ல. சுத்தி இருக்கிற சமூகம் என்ன பேசினாலும் தன் வீட்டு பெண்களின் கனவுகளுக்கு முட்டுக்கட்டப்படாம அவங்க பின்னால ஒரு இமயமலை மாதிரி அரணா நிக்கிறீங்க பாருங்க. அங்க நிக்குது பாஸ், நம்ம ஊர் ஆண்களோட உண்மையான ஆண்மை. சாதிச்ச பெண்களுக்கு பின்னாடி இருக்கிற நம்ம ஊர் ரியல் ஹீரோக்கள் அத்தனை பேருக்கும் இந்த அஜினுவோட ரியல் சல்யூட். நீங்களும் நம்முடைய நிகழ்ச்சியில பேசலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 மற்றும் 2275230.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
2: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
1: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
3: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.

0: டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா சர்டிபிகேட் கொடுப்பாங்க, ஆனா தங்க நகை வாங்கினா சர்டிபிகேட் எல்லாம் இல்லையா?
1: இருக்கு, சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல முதல் முறையா 6 டிஜிட் HUID சர்டிபிகேட் நீங்க வாங்குற ஜுவல்லரி போட்டோட கொடுக்கறாங்க.
0: சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
2: சனிக்கிழமை மதியம் மணல் பறக்க நம்ம ஊர் ஆண்களோட பெருமை மிகு பக்கங்களை அக்குவேறு ஆணிவேரா பேசிட்டு இருக்கேன். இந்த நிகழ்ச்சி உங்களோட இதய துடிப்பு என்றும் புதுவையின் ட்ரெண்ட்ஸ் மாஸ் காட்டும் ஒரே ஸ்டேஷன் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. வார்த்தைகளால வம்பு இழுத்தும் யதார்த்தமான நேயர்களின் கதைகளால இந்த சனிக்கிழமை மதியத்தையே வேற லெவல் பாசிட்டிவ் வைபா மாத்திட்டு இருக்கேன். நம்ம லோக்கல் சாம்பியன் நிகழ்ச்சியான பேசுங்க தோழ நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. இப்ப நம்முடைய நிகழ்ச்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் மூலமா ஒரு நேயர் அனுப்பியிருக்கிறார். என்னன்னு கேட்டீங்கன்னா அவரோட ஃப்ரெண்டு, அவங்க வந்து குடும்பத்தில் வந்து ஏகப்பட்ட பிரஷரான சூழ்நிலை, அவங்க ஆபீஸ்ல அவங்க கூட ஒர்க் பண்றப்ப இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இவர் என்ன பண்ணிருக்காரு, அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்து பக்க துணையா இருந்திருக்காரு, உறுதுணையா இருந்திருக்காரு. ஒன்னால முடியும், நீ அதெல்லாம் பாத்துக்கலாம், அதெல்லாம் எது பத்தி இது பண்ண சொல்லிட்டு எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா அந்த தோழிக்கு வந்து உறுதுணையா இருக்க முடியுமா அந்த அளவுக்கு உறுதுணையா இருந்தனாலும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆனுவல் டார்கெட் வந்து அவ்வளோ அற்புதமா முடிச்சு ஒரு பெரிய அந்த ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாராட்டை வெளுத்தப்பட்டுருக்காங்களாம். அவங்க அந்த விஷயத்தை அந்த அவார்டை வாங்குறப்ப இவங்க அப்படியே கீழே இருந்து இவர் அதை பார்த்தது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவங்களும் வந்து அந்த நன்றியை வந்து மறக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு நம்முடைய நிகழ்ச்சிக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்முடைய நிகழ்ச்சியில் நம்ம பாடல் கேட்கலாம். ரெட்ரோ திரைப்படத்திலிருந்து

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.
1: நேரம் 12:27. எட்டினுடையல்ல பேசுங்க தோழா நிகழ்ச்சியை கேட்டுருக்கீங்க. இன்னைக்கு நம்முடைய நிகழ்ச்சி நாம பேசிட்டு இருக்கோம் அவலதிகாரம், சிறகுகள் தந்த சிங்கங்கள் என்ற தலைப்பு பத்தி நிகழ்ச்சியில. இந்த தலைப்பை பத்தி இன்னைக்கு பேசின நேயர்கள் அனைவருக்கும் நிலையத்தின் சார்பாக பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கலாம். மீண்டும் ஒரு பேசுங்க தோழா நிகழ்ச்சியில வேற ஒரு தலைப்போடு சந்திக்கலாம். நிகழ்ச்சியின் நிறைவாக நேயர்கள் கேட்கப்போற பாடல் ராயன் திரைப்படத்திலிருந்து.

0: நேரம் 12:30.
1: ஆரோக்கியமான முதுமைக்கு யோகா பொதுநலன் கருதி வெளியிடுவோர் புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகம்.
2: ஆரோக்கியமான வாழ்விற்கு யோகா இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகம்.
3: எஃப்எம் ரெயின்போ நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இந்த சர்வதேச யோகா தினத்தை ஒட்டி இந்த அஷ்டாங்க யோகாவை பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம். கடந்த முறை நாம யாமா நியமா போன்ற விஷயங்களை பத்தி நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப இந்த யாமா நியமக்கு அடுத்ததாக மற்றவைகளான இந்த ஆசனம், பிராணாயமம், பிரத்யாகாரம், தாரணம், தியானம், சமாதி, இதை பற்றி நம்ம இன்னைக்கு நிறைய தெரிஞ்சுப்போம். அதுல முதலாவதாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஆசனம். இந்த ஆசனம் என்பது அனைவருக்குமே தெரியும். அதாவது இந்த ஆசனால வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து ரொம்ப அட்ராக்ட் ஆகுறது என்னன்னு கேட்டீங்கன்னா மத்தவங்களால செய்ய முடியாது இந்த தலைக்கீழே நிக்கிற மாதிரியான ஆசனங்கள், இது போன்ற ஆசனங்கள், இல்ல ரொம்ப கடினமான ஆசனங்கள், அதுதான் ரொம்ப நல்லா கத்துக்கணும்னு நினைக்கிறோம். சில பேர் யோகா பயிற்றுனர்கிட்ட போயிட்டு எனக்கு இது மாதிரி யோகா பண்ணணும், உடனே கத்துக் கொடுங்க அப்படின்னு கேக்குற அந்த நடைமுறை நிறைய பேர்கிட்டயுமே இருக்குது. இன்னைக்கும் யோகாவை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஆசனமும் கஷ்டமான ஆசனம் பண்ணா அவங்க ரொம்ப ஆரோக்கியமா இருக்கிறாங்கன்ற அர்த்தம் கிடையாது. அதாவது ரொம்ப எளிதான ஒரு ஆசனம் செய்தால் கூட போதும். அப்ப அந்த ஆசனங்கள் செய்யும் பொழுது அந்த ஆசனத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆசனாவை எப்படி செய்யறாங்க, முதல் விஷயம் அந்த ஆசனாவை செஞ்சு முடிச்சுட்டு அந்த ஆசனாவை மெயின்டைன் பண்ணும் போது அவங்களுடைய சுவாச நிலை எப்படி இருக்குது, நார்மல் பிரீத்திங். இப்ப ஒரு சில ஆசனங்கள், இப்ப பாதாசாசனம் எடுத்துக்கிட்டீங்கன்னா மூச்சை விட்டுட்டு கீழே குனிவாங்க, அதே மாதிரி மூச்சை இழுத்துட்டு மேல வரணும். அப்ப அந்த மூச்சோட சேர்ந்து நம்ம வந்து அந்த ஆசனத்தை செய்யும் பொழுது நம்மளுடைய அந்த சுவாச நிலையே நமக்கு அந்த ஆசனத்தை எளிதாக்கி கிழிகின்றது, இது ஒன்று. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த ஃபைனல் போஸ்ட்ல இருக்கும்போது நார்மல் பிரீத்திங்ல இருக்கணும், மூச்சை அடக்கிட்டு நம்ம இருக்கக்கூடாது. அதே மாதிரி முக்கியமாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்மளால இந்த அளவு தான் நம்மளால ஆசனம் செய்ய முடியும். அதாவது நீங்க இந்த பாதாசாசனம் செய்யும் போது முன்னாடி குனியிறீங்க, கால் முட்டியை மடக்காம நீங்க காலை தொடணும், அதுதான் அந்த ஆசனம். அதுல வந்து இன்னும் நான் நல்லா பண்ணுவேன் அப்படின்னு என்னால முடியலன்னா கஷ்டப்பட்டு பண்ணுவேன் அப்படின்னா பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படி பண்ணீங்கன்னா அது ஸ்திரம் சுகம் ஆசனம் கிடையாது. அப்ப எவ்வளவு முடியுதோ நீங்க பண்ணணும். அதே மாதிரி எனக்கு இவ்வளவுதான் முடியுது, மத்தவங்க நல்லா பண்றாங்க அப்படின்னு நீங்க அதனால கவலை கொள்ள தேவையில்ல. உங்களுக்கு எவ்வளவு இன்னைக்கு வருதோ நீங்க அவ்வளவு மட்டும் நீங்க பண்ணுங்க. யூ ஆல்வேஸ் ரெஸ்பெக்ட் யுவர் ஓன் லிமிடேஷன்ஸ். தானா நீங்க பண்ண என்ன ஆயிடும்னா அந்த வளைவு தன்மை நல்லா அதிகமாயிட்டே இருக்கும். உங்களுக்கு தானா அந்த ஆசனங்கள் வந்து எளிதாக பண்ண முடியுதாகிடும். நீங்க மத்தவங்களை பார்க்கும் போது எதெல்லாம் பண்ண முடியாதுன்னு கவலை கொள்றீங்களோ அந்த ஆசனங்கள்னா நீங்க எளிதாக பண்ணக்கூடிய நிலை வந்துடும். அதனால ரொம்ப கஷ்டமான ஆசனா பண்ணாதான் நீங்க ஆரோக்கியமா இருப்பீங்கன்னு எந்த விதமான அர்த்தமும் கிடையாது. ஆசனங்கள் வந்து பாத்தீங்கன்னா நின்று கொண்டு செய்யும் ஆசனங்கள் இருக்கின்றது, அதே போன்று படுத்துக்கொண்டு செய்யும் ஆசனங்கள் இருக்கின்றது, நின்று கொண்டு செய்யும் ஆசனம், உதாரணத்துக்கு தாடாசனம், அர்த்த சக்கராசனம், பாதஸ்தாசனம், அது போன்ற ஆசனங்கள், படுத்துக்கொண்டு செய்யும் ஆசனங்களான இந்த சேதுபந்தாசனம், நௌகாசனம், உத்தித்த பாதாசனம்

0: ஆசனம், சர்வாங்காசனம், பவனமுக்தாசனம் இது போன்ற ஆசனங்கள், அதே போல குப்புறப்படுத்திக்கொண்டு செய்யும் ஆசனங்களான ப்ரோன் சீரீஸ் சொல்லுவாங்க. முதல்ல ஸ்டாண்டிங் பார்த்தோம், அடுத்தது சுப்பேன், இப்ப ப்ரோன். ப்ரோன்ல பாத்தீங்கன்னா மக்ராசனம் இல்ல புஜங்காசனம், ஷலபாசனம் இது போன்ற ஆசனங்களும், அதே போன்று அமர்ந்து கொண்டு செய்யும் ஆசனங்களான வஜ்ராசனம் இல்ல பத்மாசனம், யோக முத்ராசனம், அர்த்த உஷ்டாசனம் இது போன்ற எளிமையான ஆசனங்கள் நிறைய இருக்குது. அவங்கவுங்க வயதிற்கு ஏற்றார் போன்று, அவங்களுடைய உடல்நிலைக்கு ஏற்றார் போன்று, யோக மருத்துவத்தில் அதுதான் மிக முக்கியமானது. வயதிற்கு ஏற்றார் போன்று, அவங்களுடைய உடல்நிலைக்கு ஏற்றார் போன்று, அவங்களுடைய நோய்களுக்கு தீவிரத்திற்கு ஏற்றார் போன்று அவரவர்களும் யோகா செய்திடலாம். அதாவது வந்து யோகானா ஆசனங்களுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பிராணாயமம். பிராணாயமத்தில் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் நாட் ஜஸ்ட் இன்ஹேலிங். நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும், நம்ம சுவாசிக்கலன்னா நம்ம உயிர் வாழ முடியாதுன்னு தெரியும். நம்ம எல்லாருமே நம்ம சுவாசிச்சுட்டு தான் இருக்கிறோம். ஆனா யாராவது நம்ம வந்து காத்தை சாப்பிடுறோம் நினைக்கிறோமா? கிடையவே கிடையாது. ஆனா யாரு ஒருத்தங்க ஒழுங்கா சுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு நாலுல ஒரு பங்கு உணவு வந்து தேவைப்படாது. யாரு ஒருத்தங்க ஒழுங்கா சாப்பிடுறாங்களோ, அதே போன்று சுவாசத்துல வந்து நம்ம இன்ஹேலேஷன் சொல்றோம், அடுத்தது எக்ஸலேஷன் சொல்றோம், அடுத்தது கும்பகா தட் இஸ் ரிடென்ஷன் சொல்றோம். இது அனைத்தையும் சேர்ந்து நாம அவேர்னஸோட நம்ம சுவாசிக்கிறது. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய நுரையினுடைய கொள்ளலை அதிகரிப்பதற்கும் வித்திடுகின்றது. அதே போன்று பலவிதமான சுவாச பிரச்சனைகளை தீர்ப்பு பிராணாயமம் செய்வது நமக்கு பல நன்மைகளை ஏற்படுத்துகின்றது. இன்னும் நாம் யோகா சார்ந்த பல விஷயங்களை நாம் தெரிந்து கொள்வோம். நன்றி.
1: ஆரோக்கியமான வாழ்விற்கு யோகா. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகம்.
2: ஆரோக்கியமான முதுமைக்கு யோகா, பொதுநலன் கருதி வெளியிடுவோர் புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகம்.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: உங்கள் குழந்தையை போலியோவிலிருந்து பாதுகாக்க பிறந்த குழந்தைகள் முதல் 5 வயதிற்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் வரும் ஜூன் 28 அன்று தவறாமல் போலியோ சொட்டு மருந்து போடப்பட வேண்டும்.
2: வெளியிடுவோர் நலவழித்துறை, புதுச்சேரி அரசு.
3: நீங்களும் இதே மாதிரி உங்களோட நடிப்பு திறமையை காட்டணுமா? நம்ம FM ரெயின்போ புதுவை 102.8 தினமும் மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங்.
4: தினமும் மாலை 5 மணிக்கு அலையோடு விளையாடு.

0: பாட்டு பாடவா?
1: வேணாம் வேணாம்.
0: பாட்டு கேட்கவா? இது ஓகே.
2: மனம் விரும்புதே,
0: உங்க மனசு விரும்புற பாட்டு தானே கேட்க தோணுது? எப்படி கேக்குறது?
1: நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணி
0: தினமும் மாலை 6:20 முதல் 8 மணி வரை
1: மனம் விரும்புதே.

0: என்னப்பா ஹம்மிங்லாம் ரொம்ப பலமா இருக்கு?
1: டெய்லி நைட் நீங்களும் எஃப்எம் ரெயின்போவை கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டு ரசிச்சு கேப்பீங்க.
0: என்ன சொல்ற நீ? தினைக்கும் நைட்டா?
2: தினமும் இரவு 9:15 மணி முதல் 11 மணி வரை நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுந்து தேவானம்.
0: தோ உடனே நானும் டியூன் பண்ணி

0: சுத்த வேணா, உலகத்தையும் சுத்த வேணா, உங்களை தேடி நாங்க வரோம்.
1: உங்க ஊரை பத்தி உங்களுக்கே தெரியாத பல விஷயங்களை நாங்க சொல்ல போறோம்.
0: கொஞ்சம் காஃபி, நிறைய பேச்சு.
1: தினமும் காலை 8-2 உங்கள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8
0: கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது நம்ம புதுவை.
2: நம்ம நாட்டாம 9 பஞ்சாயத்துலாம் முடிச்சுட்டு 10 மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்கிட்ட கேட்கறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க. நாட்டாம
3: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
4: அப்படியே பேசிட்டாலும்
2: பஞ்சாயத்து மக்களே, உங்களை கருத்து சொல்லுங்க.
5: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
3: என்ன சொல்ற, 10 யார் படத்துக்கு போவா? செல்லா செல்லாது.
2: நாட்டாம இப்ப இந்த பீச்சுக்கு
6: தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தாத்தா.
3: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சமூகம் சொல்ற வண்டி எஃப்எம் ரெயின்போக்கு.
7: இன்னும் சில நொடிகள் தொடர்வது தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். இந்தியாவுடனான கடல்சார் ஒத்துழைப்பில் செஷல்ஸ் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். விண்வெளித் துறையில் இந்தியா தொடர்ந்து சாதனைகள் படைத்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பிரபல திரைப்பட இயக்குநரும் நடிகருமான கே பாக்யராஜ் இன்று சென்னையில் மாரடைப்பால் காலமானார். சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி ஈரான் செயல்பட்டால் உரிய விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த், தேவிகா சிஹாக் மற்றும் ரவுனக் சௌஹான் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். இந்தியாவுடனான கடல்சார் ஒத்துழைப்பில் செஷல்ஸ் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மூன்று நாள் அரசுமுறை பயணமாக செஷல்ஸ் புறப்பட்டுச் செல்லும் முன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையேயான தூதரக ஒத்துழைப்பு 50 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த பயணத்தின்போது அந்நாட்டு அதிபர் டாக்டர் பேட்ரிக் ஹெர்மினியுடன் நடத்தவுள்ள பேச்சுகளை ஆர்வமுடன் எதிர்நோக்கியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் உரையாற்ற உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். செஷல்ஸ் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் முதலாவது இந்திய பிரதமர் என்ற பெருமை தமக்கு கிடைக்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த தமது இந்த அரசுமுறை பயணம் உதவிடும் என்றும் பிரதமர் கூறியுள்ளார். செஷல்ஸ் நாட்டின் தேசிய தின பொன்விழா கொண்டாட்டங்களில் பங்கேற்கும் பிரதமர் இந்த பயணத்தின் போது இந்திய வம்சாவளியினருடனும் கலந்துரையாட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மாநிலங்களின் சுகாதாரத்துறை அமைச்சர்கள் பங்கேற்கும் மாநாட்டிற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. இந்த மாநாடு புதுதில்லியில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. நட்டா தலைமையில் நாளை மறுநாள் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சுகாதாரத்துறையில் மாநில அரசுகள் உடனான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கான அம்சங்கள் குறித்து இம்மாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ளது. விண்வெளித் துறையில் இந்தியா தொடர்ந்து சாதனைகளை படைத்து வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். இன்று உதம்பூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக அனைத்து துறைகளும் வளர்ச்சி கண்டு வருவதாக குறிப்பிட்டார். அமர்நாத் யாத்திரைக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த யாத்திரை அடுத்த மாதம் 3ஆம் தேதி தொடங்கவுள்ள நிலையில் பாதுகாப்பு படையினர் சம்பந்தப்பட்ட வழித்தடங்களில் தீவிர கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மத்திய படையினரோடு

0: ஈடுபட்டு ஜம்மு காஷ்மீர் காவல்துறையினரும் இப்பணிகளை மேற்கொண்டு வருவதாக அவர் மேலும் கூறுகிறார். ஹரியானாவில் காற்று மாசை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக அம்மாநில அரசின் தலைமைச் செயலர் திரு அனுராக் ரஸ்தோகி தலைமையில் உயர்நிலை குழு கூட்டம் நடைபெற்றது. காற்று மாசு தொடர்பான தடையில்லா சான்றிதழ் பெற்ற வாகனங்களுக்கு மட்டுமே பெட்ரோல் விற்பனை செய்ய அனுமதிப்பது என்று இக்கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. இது அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வரும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மிசோரம் மாநிலத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணிகளின் கீழ் பெறப்பட்ட ஆவணங்கள் 100% டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. நிர்ணயிக்கப்பட்ட காலத்திற்கு 3 நாட்களுக்கு முன்னதாகவே இப்பணிகள் நிறைவடைந்துள்ளதாக மிசோரம் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 1300க்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் இப்பணிகளில் ஈடுபட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பிரபல திரைப்பட இயக்குநரும் நடிகருமான கே பாக்யராஜ் இன்று சென்னையில் மாரடைப்பால் காலமானார். அவருக்கு வயது 73. திரைக்கதை மன்னன் என போற்றப்படும் பாக்யராஜ் 1976ஆம் ஆண்டு உதவி இயக்குநராக தமது திரைப்பயணத்தை தொடங்கினார். அந்த 7 நாட்கள் முந்தானை முடிச்சு இன்று போய் நாளை வா உள்ளிட்ட வெள்ளி விழா படங்களை இயக்கிய பெருமைக்குரிய பாக்யராஜ் திரைக்கதையின் மன்னன் என்றும் போற்றப்பட்டார். அந்த 7 நாட்கள் திரைப்படத்தில் மலையாளம் கலந்து அவர் பேசிய தமிழ் வசனம் ரசிகர்களிடையே இன்றளவும் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது.
2: மிஸ்டர் ஆனந்தன், இதே நம்மட பண்பாடு, இதே நம்மட கல்ச்சர், இதான் இந்த மண்ணின் மகிமை. 20ஆம் நூற்றாண்டு குறித்து சார் பறஞ்சதில்லை. 20ஆம் நூற்றாண்டில் ஏன் இலக்கணமும் மாறும் பச்சை ஒன்னும் மூணு ஆகாது. அதான நம்ம தாம்பத்திய தத்துவம். சட்டம் குறித்து சார் சொல்லி இல்லை, சட்டத்தில் எல்லாத்துக்கும் இடம் உண்டு. பச்சே நம்ம சம்பிரதாயத்தை மாத்திர சக்தி மட்டும் இல்ல, டைவர்ஸ் டைவர்ஸ் சார் எத்தனை ஈஸி ஆயிட்டு பறஞ்சது. தரே நம்ம நாட்டு பெண்கள் ஸ்பெஷாலிட்டி இருந்தா நடையும். எந்த காதலி உங்களுக்கு மனைவி ஆயிட்டு வரும், ஆனால் உங்கள் மனைவி எனக்கு காதலி ஆயிட்டு வராது. சரே நீங்கள் பறஞ்ச கதைக்கு ஈ கிளைமேக்ஸ் கரெக்ட். இது குறைச்சு ஓல்டு கிளைமேக்ஸ் தான், பட் கோல்டு. குட் பை மிஸ்டர் ஆனந்தன், சாரி
0: பொய் சாட்சி திரைப்படத்தில் நீதிமன்ற காட்சி ஒன்றில் பாக்யராஜ் பேசிய வசனம் அவரது எழுத்து திறனை எடுத்துரைக்கும் வகையில் அமைந்திருந்தது.
3: கொஞ்ச நேரத்துக்கு பின்னால் கூடாது, நான் கேட்கற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லணும். என்ன நீதிபதி காலையில இருந்து எழுதிட்டு இருக்காரு, அவருடைய பேனா கலர் என்ன? திரும்ப கூடாது, என்ன பார்த்து பதில் சொல்லுங்க. அவர் பேனா என்ன கலர் சொல்லுங்க. என்ன கலர்? காலையில் நீங்க கோர்ட்டுக்கு வந்து 2 மணி நேரம் ஆச்சு, 2 நிமிஷம் ஒரு தடவை ஜட்ஜை திரும்பி திரும்பி பாத்துருக்கீங்க. அப்படி இருந்து பேனா கலர் உங்களுக்கு தெரியாதா?
4: கோர்ட்டுக்கு வந்தால் கேஸ்களிலும் பாயிண்ட்களிலும் தான் என்னுடைய கவனம் இருக்க வேண்டுமே தவிர பேனாவின் நிறத்தை பற்றி நான் கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை.
3: கரெக்ட், கோர்ட்டுக்கு வந்த உங்களுக்கு கேஸ்ல மட்டும்தான் கவனம் இருக்கும், பேனாவை நீங்க கவனிச்சிருக்க முடியாது. அப்படி இருக்கும்போது பஸ் ஸ்டாண்ட்ல 2 பேர் செல்ஃப் அடிச்சு தகராறு பண்றா, அவங்களை விளக்கிட்டு பண்ண தவிர ஒரு பேப்பரும் பேனா எடுத்து வச்சு என்ன கலர் செல்ஃப் அடிச்சா நான் நோட் பண்ணுவேன்.
0: திரையுலகில் நடிகர், இயக்குநர், கதாசிரியர், தயாரிப்பாளர், இசையமைப்பாளர் என பன்முக திறன் கொண்ட பாக்யராஜ் பத்திரிகையாளராகவும் திறம்பட பணியாற்றிய பெருமைக்குரியவர். 1989ஆம் ஆண்டு MGR மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற கட்சியை தொடங்கிய பாக்யராஜ் பின்னர் அஇஅதிமுகவில் இணைந்தார். இதன் பின்னர் திமுகவிலும் அவர் இடம்பெற்றிருந்தார். தமிழக அரசின் விருது உள்பட பல்வேறு விருதுகளை அவர் பெற்றுள்ளார். பாக்யராஜின் மறைவுக்கு தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், முதலமைச்சர் திரு விஜய், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் மற்றும் பல்வேறு கட்சிகளின் தலைவர்களும் திரையுலகத்தினரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். பாக்யராஜின் உடல் சென்னையில் உள்ள அவரது இல்லத்தில் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக வைக்கப்பட்டுள்ளது. அவரது இறுதிச் சடங்குகள்

0: அரசு மரியாதையுடன் நடைபெறும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி ஈரான் செயல்பட்டால் உரிய விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளது. சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அமெரிக்க துணை அதிபர் திரு ஜே டி வான்ஸ், இரு நாடுகளுக்கிடையே சண்டை நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார். இதன் அடிப்படையில் அமெரிக்கா செயல்பட்டு வருவதாகவும், இந்த ஒப்பந்தம் தொடர்பான கருத்து வேறுபாடுகளுக்கு பேச்சுகள் மூலமே தீர்வு காணப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். இந்த ஒப்பந்தத்திற்கு எதிராக ஈரான் செயல்பட்டால் ராணுவ ரீதியிலான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் எச்சரித்தார். அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 21-9, 11-21, 21-8 என்ற சிக்கணக்கில் சீன தைப்பேயின் லியாவோ ஜூ ஃபோவை வென்றார். மற்றொரு காலிறுதி ஆட்டத்தில் ரவுனக் சௌஹான் 23-21, 21-11 என்ற சிக்கணக்கில் இஸ்ரேலின் மிஷா ஜில்பர்மேனை வென்று அரையிறுதிக்கு தகுதி பெற்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் தேவிகா சிஹாகும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2-0 என்ற புள்ளிக்கணக்கில் கசகஸ்தானை வென்றது. பிரிட்டிஷ் ஐரிஷ் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹரிஷ் மைத்லி ஸ்ரீகுமார், அல்ஃபியா ஜேம்ஸ், அபிஜித் சஹுஜா, பிரமோத் பகத், துளசிமதி முருகேசன், மணிஷா ராம்தாஸ் ஆகியோர் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். டாகுமுரேஷ் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா உடனான கடல்சார் ஒத்துழைப்பில் செஷல்ஸ் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். விண்வெளி துறையில் இந்தியா தொடர்ந்து சாதனைகள் படைத்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பிரபல திரைப்பட இயக்குநரும் நடிகருமான கே பாக்யராஜ் இன்று சென்னையில் மாரடைப்பால் காலமானார். சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி ஈரான் செயல்பட்டால் உரிய விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த், தேவிகா சிஹாக் மற்றும் ரவுனக் சௌஹான் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 12:50. ஆகாஷ்வாணி புதுச்சேரி.
2: நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். பூவை எஸ் ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவள் ஒரு மோகனம் புதின தொடர்.
3: ஞானசீலன் என்கிற பெயர் இப்பொழுது மட்டும் அதில் எப்படி இடம்பெற்றிருக்க இயலும்? அந்த பெயரில் மருந்துக்கு என்றாவது ஒரே ஒரு பெயரையாவது அச்சாகி இருக்கக்கூடாதோ? வினோதமான பெயர்தான் அது. இப்பொழுது எஸ்பி சிதம்பரத்தை தேடினாள். தேடியது கிடைத்தது. எண்களை சுற்றிவிட்டாள். செட்டி நாட்டுக்கு போய்விட்டாராம் மனிதர். காஃபி ஆவி பறக்க வந்தது. சுவைத்து சுவைத்து பருகினாள். ஆவி உதடுகளில் வட்டம் சுழித்தது. ஆவி என்றால் இந்த ஆவிதான். ராவ் சூடு தாங்காமல் திண்டாடினார். ரேவதி இப்பொழுதும் தன்னை பற்றியே நினைத்தாள். உலகத்தில் யாரைத்தான் நம்புறதுன்னே புரியலையே. சிதம்பரம் சொன்னதாக சொல்லி ஞானசீலனை பற்றி ராவ் தெரியப்படுத்தின சங்கதியெல்லாம் மெய்யாதான் இருக்குமா? எனக்கென்னவோ மனசே ஒட்ட காணும். பெரிய லட்சாதிபதி வீட்டு பிள்ளை, 10 ஆண்டுக்குள் எல்லாத்தையும் தொலைத்திட முடியுமா என்ன? ஞானசீலனை பற்றிய அந்தரங்கம் ஆதியோடு அந்தமாக சிதம்பரத்திற்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? குடிபோதையோடு வாடகை காரில் பயணம் செய்த ஞானசீலன் மருத்துவமனை வாசலில் அடிபட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு வைத்தியம் செய்யப்பட்டு பிறகு தன் நினைவு வந்ததும் சொல்லாமல் கொள்ளாமல் அங்கிருந்து வெளியேறிய காரணமும் அவளுக்கு இன்னமும் புதிராகத்தான் தோன்றியது. மெய்யாகவே இவருக்கு இப்போ வாடகை கார் பிரயாணம்தான் விதிச்சிருக்குமா? நினைவு பளிச்சிட்ட கையோடு ஓட்டுநர் கூறிய வேறொரு தாக்கலும் பிசிறு தட்டிற்று. இவர் யாரோ மெக்கானிக்கை பார்க்கணும்னு சொன்னதாக தெரிவித்தாரே அந்த டிரைவர். ஒருவேளை இவரோட அந்த புது கார் மிஞ்சியிருந்து அது ரிப்பேர் ஆகியிருக்கலாம் தானே? மாடி ஒரே குழப்பமாக போயிடுச்சே. போதுண்டி ஆத்தா போதும். நெற்றி விண்வெண் என்று தெரித்தது. நான் யாரு, இவர் யாரு? எனக்கும் ஞானசீலனுக்கும் இருந்த சொந்தமும் பந்தமும் உறவு முறிஞ்சி உரிமை துறந்து 10 ஆண்டு ஓடி போயிடுச்சே. இனி என்ன? இப்போது சிறுக சிறுக நெஞ்சிலே அமைதியை சேகரம் செய்து கொள்ள முனைந்தாள். அந்தரங்க செயலாளருக்கு குதிகால்களில் வலி எடுத்தது. அந்தரங்கத்தில் செயல்பட்ட சமாசாரம், ராவ் காரை எடுத்துட்டு நான் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வந்துடுறேன்,

டிரைவர் சைக்கிள் எடுத்துட்டு வீட்டுக்கு போகட்டும். நீங்களும் எனக்காக காத்திருக்க வேண்டாம். மணமகன் தேவைன்னு நான் கொடுத்திருந்த விளம்பரத்தை ஆசையோடு மதிச்சு விண்ணப்பம் அனுப்பியிருக்கிற மாப்பிள்ளைமார்களில் கொஞ்ச பேரை அநேகமாக நான் திரும்பினதும் தேர்வு பண்ணி பட்டியல் போட்டு தந்துடுறேன். அவங்களுக்கெல்லாம் இந்த 30-31 பேட்டிக்கு அழைப்பு கடிதம் கொடுங்க. என்ன, சரிதானே? பேட்டி 4 February. ஆமாம், நேரம் 5 PM. உத்தரவுங்கம்மா. ராவ், ஒரு சின்ன சந்தேகம். அம்மா, நான் டாக்டர். ஆமாங்க டாக்டர் அம்மா. நீங்கள் எப்போ காட்டின மரியாதை மெய்யாவே உங்கள் மனசுலேருந்து வந்தது தானே? ஆமாங்க, நீங்கள் என்னை சந்தேகப்பட்டீங்கன்னா என் குடும்ப தவிச்சு போயிடுங்க. மெய்யா? மெய்தாம்மா. உங்கள் ஒப்பந்தம் 4 February சாயந்தரம் 5 PM முடிஞ்சிருது. அது வரைக்குமாச்சும் நீங்கள் என் நம்பிக்கைக்கு பாத்திரமாக

0: நீங்க என்ன சந்தேகப்படுறீங்கன்னா என் குடும்ப தவிச்சு போயிடுங்க. மெய்யா? மெய்தாமா. உங்க ஒப்பந்தம் பிப்ரவரி 4 சாயந்தரம் 5 மணியோடு முடிஞ்சிருது. அது வரைக்குமாச்சும் நீங்கள் என் நம்பிக்கைக்கு பாத்திரமாகி என்கிட்ட நம்பிக்கையாக நடந்துக்குன்னு நல்ல பேரோடு இங்கேருந்து டாட்டா வாங்கிக்கினு போவீங்கன்னு நான் நம்புகிறேன். உங்கள் நம்பிக்கை என் தரப்பில் சத்தியமாக எவ்வித துரோகமோ விரோதமோ ஏற்படவே ஏற்படாதுங்க. இந்த 50 நாளாக உங்கள் உப்பு தின்னவனுங்க நான். சரி, இனி நீங்கள் உட்கார்ந்துக்கிடுங்க ராவ். ராவ் சாமர்த்தியசாலி, அவசரப்பட்டு அவர் உட்கார்ந்து விடவில்லை. என் ஜாதகத்தை பற்றி உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் சொன்னா தானுங்களே எனக்கு தெரியும். என்னோடய ஜாதகம் பற்றி உங்களுக்கு எதுக்கு சொல்லணும்? மறுபடியும் உங்களுக்கு நினைப்புட்றேன், டாக்டர் ரேவதியை மண்ணை கவ வச்சு அவளை வெல்றதுக்கு இது நாள் வர இந்த பாழா போன மண்ணில் யாருமே பிறக்க காணும். ஏன் வரையிலும் இதுவரை சத்தியமான உண்மை இதுதான். உண்மைதாங்க. சரி, எனக்கு நேரமாது. ரேவதி வெளியே வந்தாள். காவட்கார பெரியவர் கைகூப்பி மரியாதை செலுத்தினார். வாகனம் தயார். திடீரென்று ரேவதி மாடிக்கு ஓடினாள். ஓடின கையோடு காலோடு திரும்பினாள். அப்போது அவளது அழகான இடுப்பிலே அழகான கை துப்பாக்கி ஒன்று அழகாக ஒளிந்து கொண்டிருந்தது. ராஜகுமாரி கொட்டகையில் எக்கச்சக்கமான கூட்டம். ரேவதி ஒற்றை ரோஜா செடியாக சற்றே ஒதுங்கி நின்றாள். ஓர் ஆட்டம் முடிந்து இன்னொரு ஆட்டம் தொடங்க இருந்த நேரமானதால் சத்தங்களே மனித விதியாகி ஆர்ப்பாட்டம் நடத்தவே அவளுக்கு எரிச்சல் எரிச்சலாக வந்தது. கூட்டத்திலே தலைமுறையின் இடைவெளியை கண்கூடாக பார்த்ததும் அவளுக்கு வியப்பு மேலிட்டது. கூட்டத்தினரில் இளைய தலைமுறையினரை விடவும் முற்றி பழுத்து முதிர்ந்தவர்களே கூடுதலாக காணப்பட்டனர். வயதான கட்டைகளுக்கு இம்மாதிரி படம், இனக்கவர்ச்சியில் இத்தனை மயக்கமா? அவள் திகைத்தாள். அவள் கேள்வியே அவளை சுட்டிருக்கலாம். வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி படித்து கொள்வதற்கு பால் உணர்வு ஓர் ஆர்வ தூண்டுதலாக பயன்பட்டால் வாழ்க்கை வாழ்வதற்காக அமையும். இவ்வகையில் பாரிஸ் இன்ப இரவுகள் பயனுள்ளதுதான். குட் ஈவினிங் டாக்டர். ஓ, குமாரி குழலி, நல்லா இருக்கியாமா? உங்கள் புண்ணியத்தில் நல்லாவே இருக்கேன். வெள்ள தாவாணி இயற்கை தாய்க்கு வெஞ்சாமரம் வீசியதோ? படம் பார்க்க வந்தியா? இல்லைல்ல, பக்கத்து தெருவில் என் தோழி ஒருத்தியை பார்த்துட்டு திரும்பினேன். உங்களை மாதிரி தெரிஞ்சது, அதான் ஓடியாந்த. மிகவும் மகிழ்ச்சி குழலி. பாசம் கரைப்புரள பேசினாள் ரேவதி. கண்களுக்குள்ளே நின்றவளை நேரிடையாக மீண்டும் பார்த்த களிப்பு அவளுக்கு ஆறுதலை அளித்தது. குழலியை அப்படியே விழுங்கிவிட்டுதான் மறுவேலை பார்ப்பதென்று தீர்மானம் செய்து கொண்டவளைப் போல தொடுத்த கண் எடுக்காமல் ஆழமாகவும் அன்பாகவும் பார்த்தாள். அந்த பார்வை அவளுக்கு எத்துணை ஆறுதலையும் தேறுதலையும் தருகிறது. யாரோ தும்முகிறார்கள். 1 நிமிடம் நிற்கிறியா குழலி? 1 நிமிடத்தில் வண்டியை எடுத்துட்டு வந்துடுறேன் என்று கூறி நகர்ந்தாள் ரேவதி. மறுகணத்தில் தன் தோளை தொட்டு யாரோ உலுக்குவதை உணர்ந்து திகிலுடன் முதுகை திருப்பினாள். அங்கே விதியின் கைப்பாவையென நின்றாள் மந்தாகினி. உங்கள் ஆணவத்துக்கு நான் ஒன்றும் குறைந்தவள் இல்லை என்று சொல்லாமல் சொல்வதை போன்று அவள் காணப்பட்டாள்.
1: இடைவேளை நேரத்தில் என்னமோ கேட்டீங்க, இப்போ சொல்கிறேன். உங்கள் கணவர் பேர் எதுவோ அதுவே தான் என் கணவர் பேரும் என்றாள்.
0: எரிமலையின் பிளந்த வாயருகே தள்ளப்பட்டாள் ரேவதி. என்ன புது சோதனை இது! பெயரை கேட்டால் பெயரை சொல்வாளா? விடுகதை போடுகிறாளே.
1: அப்படிங்களா? அப்படின்னா என் வீட்டுக்காரர் வச்சிருக்கிறது போல உங்கள் வீட்டுக்காரரும் ஒரு கார் வச்சுருக்காங்களா?
0: அந்த வண்டி தான். வச்சுக்கிறது தப்பு இல்லை தான் என்று நைச்சியம் படித்தபடி நகர்ந்தாள் ரேவதி.
1: ஆமா ஆமா என்று தலையை ஆட்டிவிட்டு புறப்பட்டாள் மந்தாகினி.
0: சாலை ஓரத்துக்கு வந்தது அந்த வாகனம்.
1: முன்னாடி ஏறிக்குமா என்றாள் ரேவதி.
0: குழலி ஏறிக்கொள்ள போன போது அசுரத்தனமாக குறுக்கு வழியில் பாய்ந்து வந்து நின்றது மஞ்சள் பூசிக்கொண்டிருந்த கார் ஒன்று. பழைய கார் அது. அதிலிருந்து மந்தாகினி

0: இனி இறங்கினாள். டாக்டரம்மா, என் காரை ஓட்டுற ஞானசீலன் தாங்க எங்கள் வீட்டுக்காரரு. இன்னும் 4 நாளில் நாங்கள் ஊட்டியில் ஆப்பிள் சாப்பிட போகிறோமுங்க என்றவள் டாட்டா என்று கூறி கைகளை வீசியபடி மீண்டும் காரில் ஏறிக்கொண்டாள். காரும் நகர்ந்தது. சிரிப்பதா அழுவதா என்பது புரியாமல் போகவே தெய்வமே என்று காரை கிளப்பினாள் ரேவதி.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். பூவை எஸ் ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவள் ஒரு மோகனம் புதின தொடர். வாசித்தவர் ஏபி எலிசபெத் அவர்கள்.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250, 1/2 கிலோ, 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
2: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: தொடர்வது ஒரு மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் வீரமணி விஜயகுமார். பிரதமர் திரு நரேந்திர மோடி 3 நாள் அரசுமுறை பயணமாக செஷல்ஸ் நாட்டிற்கு புறப்பட்டுச் சென்றுள்ளார். அந்நாட்டின் தேசிய தின பொன்விழா கொண்டாட்டங்களில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கும் பிரதமர் அந்நாட்டு அதிபர் திரு பேட்ரிக் ஹெர்மினோவுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுடன் தமது எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளும் 135வது மன் கி பாத் எனும் மனதின் குரல் நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாக உள்ளது. இந்நிகழ்ச்சியை ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷனின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஏஐஆர் செய்தி வலைதளத்திலும் நியூஸ் ஆனர் மொபைல் செயலியிலும் ஒலிபரப்ப கேட்கலாம். ஆகாஷ்வாணியில் பிரதமரின் ஹிந்தி உரையை தொடர்ந்து அதன் பிராந்திய மொழி வடிவம் இடம்பெறும். பாரத் டாக்ஸி என்று பெயரிடப்பட்டுள்ள கூட்டுறவு டாக்ஸி சேவையை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று குஜராத் மாநிலம் காந்தி நகரில் தொடக்கி வைக்க உள்ளார். போக்குவரத்து துறையில் புதிய புரட்சி ஏற்படுத்தும் இத்திட்டம் ஓட்டுநர்களுக்கு மட்டுமல்லாமல் பொதுமக்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று மாநில கூட்டுறவு அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் அம்மாநில முதலமைச்சர் திரு பூபேந்திர படேல், துணை முதலமைச்சர் திரு ஹர்ஷ் சங்கவி, கூட்டுறவு துணை பிரதிநிதிகள் மற்றும் 4000க்கும் மேற்பட்ட ஓட்டுநர்கள் பங்கேற்க உள்ளனர். திரைப்படங்களின் மூலம் தமிழ் மக்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்த இயக்குநர் பாக்யராஜ் இன்று மாரடைப்பால் காலமானார். அவருக்கு வயது 73. அவரின் உடலுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார். இயக்குநர் பாக்யராஜின் மறைவிற்கு பல்வேறு கட்சித் தலைவர்கள், தமிழ் திரையுலகினர், ரசிகர்கள் உட்பட பலரும் நேரில் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். குழந்தைகளை பாதிக்கக்கூடிய போலியோ நோயிலிருந்து பாதுகாக்க புதுச்சேரி யூனியன் பிரதேச பகுதிகளில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் காலை 7 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கான போலியோ சொட்டு மருந்து முகாம் நாளை நடைபெற உள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி அறிக்கை மாலை 6:10 மணிக்கு. வணக்கம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 1:03. வணக்கம் வணக்கம் வணக்கம் மக்களே. புதுச்சேரியின் நரம்புகளின் இசையை ரத்தமாக பாய்ச்சும் ஒரே அலைவரிசை, கடற்கரை காத்தையும் கவிதையான பாட்டையும் கலந்து கட்டித்தரும் இருப்பிடம். இது வெறும் ரேடியோ ஸ்டேஷன் இல்லைங்க, உங்க இதயத்தோட கனெக்ஷன். இதுதான் உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8. வீட்டுக்குள்ளாரையே பூட்டி வைத்த காலம் போயும் இப்ப வானத்தையே அளப்பிறந்த தேவதைகளின் பிரத்யேகமான நேரம். உங்க கவலைகளை மறந்து உங்களுக்கான உலகத்துல நீங்க ராணியா வளம் வரப்போற ஒரு அட்டகாசமான மதியம். சுயமரம் நடத்திய காலம் மாறி இப்போ உங்களுக்கான சுதி, லயம், ராகம் எல்லாத்தையும்

நீங்களே தேர்ந்தெடுக்க போறீங்க. முழுக்க முழுக்க பெண்களுக்காக, பெண்களின் பெருமைக்காக, பெண்களின் ரசனைக்காக மட்டுமே அர்ப்பணிக்கப்பட்ட பிரம்மாண்டமான ஐந்து நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதேவில் மகளிர் உங்கள் சாய்ஸ். ஒவ்வொரு மதியமும் உங்க வீட்டுக்குள்ளார பாட்டாலையும் பேச்சாலையும் இந்த சனிக்கிழமை மதியத்தை உங்க வீட்டு பிள்ளையா உங்களுக்கு வழங்க இருக்கிறது நான் உங்க ஆர்ஜே சீனும். ஹாய் ஸ்நேகிதியே, நீங்க உங்களுக்கு விருப்பமான பாட்டை நம்முடைய நிகழ்ச்சியில கேட்டு ரசிக்கணும்னா, அதாவது இன்னைக்கு மதியம் உங்களோட லன்ச் டைமை ஒரு எனர்ஜெட்டிக் மியூசிக் டைமா மாத்த நான் இங்க ரெடியா இருக்கேன். அதுக்கு நீங்க கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 மற்றும் 2275230 என்ற எண்களுக்கு கால் பண்ணுங்க. உங்களுக்கு விருப்பமான பாட்டை நீங்க கேட்கலாம். பெண்கள் மட்டும் உங்களுக்கு விருப்பமான பாட்டை நீங்க கேட்கலாம். நம்ம நிகழ்ச்சியில் நேயர்கள் கேட்க போற பாடல், முதல் பாடல் தூரல் நின்னு போச்சு திரைப்படத்திலிருந்து.

0: மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாச இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் கவுன்சிலிங் கோட் 3805.
1: புதுச்சேரி கடற்கரைக்கு காற்று அழகு. நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இந்த ஹாய் ஸ்நேகிதே மகளிர் உங்கள் சாய்ஸ் அழகு. இப்ப நம்முடைய நிகழ்ச்சியில பாடல் கேட்க வெயிட் பண்ணிருக்கு நேர்கிட்ட நாம பேசலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்க மேடம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க? ஓகே மேடம், சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு? ஓகே, கேட்டலாமா உங்களுக்கான பாடலை? கால் பண்ணதுக்கு நன்றி. நிகழ்ச்சியில நீங்களும், அதாவது மகளிரான நீங்களும் உங்களுக்கு விருப்பமான பாட்டை கேட்டு ரசிக்கலாம். அதுக்கு நீங்க கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 மற்றும் 2275230 என்ற எண்களுக்கு.

0: மழை வந்தா வர்ற ரெயின்போ கொஞ்ச நேரம், ஆனா நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 எப்பவுமே உங்க நெஞ்சோறும். கவலைகளை மறக்கும் கானமழை, இது பெண்களின் சொந்தமான ஹாய் ஸ்நேகிதியா திருவிழாவோட மகளிர் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. இப்ப நம்முடைய நிகழ்ச்சியில பாடல் கேட்க வெயிட் பண்ணிட்டு இருக்க மகளிர் யாருன்னு சொல்லிட்டு கேட்டுலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் மேடம், சொல்லுங்க, யாருக்கு இருந்து பேசுறீங்க?
1: செஞ்சில இருந்து கலைவாணி பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க மேடம், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: வீரா அந்த படத்துல இருந்து போனா ஒரு வீரோ வந்தா இருப்பீரோ.
0: ஓகே, கேட்டுலாமா உங்களுக்கான பாடலை? எங்களுக்கு

0: உங்கள் குழந்தையை போலியோவிலிருந்து பாதுகாக்க பிறந்த குழந்தைகள் முதல் 5 வயதிற்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் வரும் ஜூன் 28 அன்று தவறாமல் போலியோ சொட்டு மருந்து போடப்பட வேண்டும்.
1: வெளியிடுவோர் நலவழித்துறை, புதுச்சேரி அரசு.
2: பாட்டை கேட்டு ரசிக்க ஆயம் ரேடியோ வரலாம், ஆனா மனசு தொட்டு பேச எஃப்எம் ரெயின்போ மட்டும் தான் முடியும். சின்ன சின்ன ஆசைகளை சிறகடிக்க வைக்கும் ஒரே இடம் நம்ம ஹாய் சிநேகிதே நிகழ்ச்சியில மகளிர். உங்கள் சாய்ஸ், உங்களுக்கு விருப்பமான பாட்டெல்லாம் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. இப்ப நம்முடைய நிகழ்ச்சியில பேசுறதுக்காக எந்த காலர் வயதுல இருக்காங்க பேசலாம். வணக்கம்.
3: வணக்கம்,
2: சொல்லுங்க மேடம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? சொல்லுங்க மேடம், என்ன பாடல் கொடுக்கலாம் உங்களுக்கு?
3: முந்தான
2: முடிச்சிட்டு இருந்து கால் பண்ணதுக்கு நன்றி மேடம்.

0: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மகளிர் உங்கள் சாய்ஸ் ஆயுஸ் நேயதை கேட்டுட்டு இருக்கீங்க. இப்ப நம்முடைய நேஷ்ல பாடல் கேட்க வெயிட் பண்ணிட்டு இருக்க மகளிர் யாரு சொல்லிட்டு கேட்டுலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார். வணக்கம்.
0: சொல்லுங்க மேடம். நலமா இருக்கு மேடம். நீங்க எப்படி இருக்கீங்க? சொல்லுங்க மேடம், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: படம் மௌன கீதங்கள் சார, பாடல் மூக்குத்தி பூமேலை.
0: கேட்டுலாமா அந்த பாடல? என்ன பாடல் கேட்டுட்டு நம்மள என்ஜாய் பண்ண போறீங்க இல்லீங்களா?
1: ஆமாங்க சார்.
0: ஓகே மேடம், சூப்பர். கால் பண்ணதுக்கு நன்றி மேடம்.
1: தேங்க்யூ சார்.
0: நன்றி.

0: டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா சர்டிபிகேட் கொடுப்பாங்க, ஆனா தங்க நகை வாங்கினா சர்டிபிகேட் எல்லாம் இல்லையா?
1: இருக்கு, சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல முதல் முறையா 6-digit HUID சர்டிபிகேட் நீங்க வாங்குற ஜுவல்லரி போட்டோட கொடுக்கறாங்க.
0: சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
2: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
3: இசைக்கு எல்லைகளே இல்லை, அதை புதுவைக்கு கொண்டு வர்றதுல FM ரெயின்போவுக்கு இணையும் இல்லை. வீட்டு வேலைகளுக்கு நடுவுல உங்களுக்காக நீங்க ஒதுக்குற ஒரு குட்டி சொர்க்கம் தான் இந்த ஹாய் ஸ்நேகிதேவின் மகளிர் உங்கள் சாய்ஸ். இப்ப நம்முடைய நேஷ்ல பேசுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க மகளிர் யாருன்னு சொல்லிட்டு நாம கேட்டுலாம். வணக்கம்.
4: வணக்கம் சார்.
3: வணக்கம் மேடம், சொல்லுங்க, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
4: நலமா
3: இருக்க மேடம், சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
4: நிகழ்ச்சியில
3: மகளிராகிய நீங்களும் உங்களுக்கு விருப்பமான பாட்டெல்லாம் கேட்கலாம். அதுக்கு நீங்க கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 மற்றும் 2275230 என்ற எண்களுக்கு.

0: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250, அரை கிலோ, 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
1: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

காதுக்கு குளிர்ச்சி, மனசுக்கு மகிழ்ச்சி. அதுக்கு எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தான் ஒரே சாட்சி. பெண்களின் நாடி துடிப்பை நல்லா அறிஞ்ச ஒரே ஷோ ஹாய் ஸ்நேகிதே மகளிர். உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியிலும் மகளிராகிய நீங்க உங்களுக்கு விருப்பமான பாட்டை கேட்டு ரசிக்கணும்னா கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 மற்றும் 2275230 என்ற எண்களுக்கு.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: ஹாய் ஸ்நேகிதே மகளிர், உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் நேயர்கள் நிறைவாக கேட்க போற பாடல் இது நம்ம ஆளு திரைப்படத்திலிருந்து. மீண்டும் ஒரு இனிமையான இசை வேளையில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சீனு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: காலத்தால் அழியாத காவிய பாடல்களுடன் காலத்தை வென்று காணுங்கள் நிகழ்ச்சியில் தீபா. நம்மளுடைய பிளேலிஸ்ட்ல வெரைட்டிஸ் ஆஃப் சாங்ஸ் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம் நம்மளுடைய நிகழ்ச்சியில. ஸோ ஃபர்ஸ்ட் பிளே ஆகக்கூடிய பாடல் உங்களுக்காக உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷிலா குரல்களில் கேட்கலாம்.

0: உங்கள் குழந்தையை போலியோவிலிருந்து பாதுகாக்க பிறந்த குழந்தைகள் முதல் 5 வயதிற்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் வரும் June 28 அன்று தவறாமல் போலியோ சொட்டு மருந்து போடப்பட வேண்டும்.
1: வெளியிடுவோர் நலவழித்துறை, புதுச்சேரி அரசு.
2: காலத்து வென்று கானங்கள் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததா உங்களுக்காக வரக்கூடிய பாடல் ஒரு சோலோ சாங் ஆஃப் பி சுஷிலா பாடியிருக்காங்க. ஸோ தில்லானா மோகனாமால் திரைப்படத்தில் இருந்து கேட்கலாம். ஸோ கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நிலையத்த நேரம் 2:21:38.
3: தாத்தா தாத்தா ஜொல்லு தாத்தா ஜொல்லு தாத்தா ஜொல்லு தாத்தா ஜொல்லு தாத்தா ஜொல்லு தாத்தா ஜொல்லு தாத்தா ஜொல்லு தாத்தா ஜொல்லு தாத்தா ஜொல்லு தாத்தா ஜொல்லு தாத்தா ஜொல்லு தாத்தா ஜொல்லு தாத்தா ஜொல்லு தாத்தா ஜொல்லு தாத்தா ஜொல்லு தாத்தா ஜொல்லு தாத்தா ஜொல்லு தாத்தா ஜொல்லு தாத்தா ஜொல்லு தாத்தா ஜொல்லு தாத்தா ஜொல்லு தாத்தா ஜொல்லு தாத்தா ஜொல்லு தாத்தா ஜொல்லு தாத்தா ஜொல்லு தாத்தா ஜொல்லு தாத்தா

0: காலத்து வென்று காணுங்கள் நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. நேரம் பாத்தீங்கன்னா 2:26, எக்ஸாக்டா 27 ஆயாச்சு. சோ உங்களுக்காக அடுத்ததா ஒரு சோலோ சாங் வருது. ஏஎம் ராஜா பாடிய பாடல் உங்களுக்காக, தேன் நிலவு திரைப்படத்திற்காக. சோ அப்படியே டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த கிளாசிக்கல் சாங். சோ கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: பாட்டு பாடவா, பாட்டு பேசவா,

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட், திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட், சேலம்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: எஃப்எம் ரெயின்போ 102.8, இசையோடு என்றும் நீங்கள்.
4: காலத்து வென்ற காலங்கள் நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. நேரம் பாத்தீங்கன்னா 2:31, 47 மணித்துளைகள்ல உங்களுக்காக அனதர் ஒன் சோலோ சாங் ஃப்ரம் எல்ஆர் ஈஸ்வரி. சோ டோட்டலா ஒரு சாஃப்ட் வாய்ஸ்ல இருந்து ஒரு ஹார்ட் வாய்ஸ்க்கு நம்ம போறோம். சோ உங்களுக்காக வரக்கூடிய பாடல் சாந்தி நிலையம் திரைப்படத்திற்காக.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: காலத்து வென்று காணங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷிலா இணைந்து பாடியிருக்காங்க. எந்த திரைப்படத்திற்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, கலங்கரை விளக்கம் திரைப்படத்திற்காக. ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சேட் சாங், இதனாலும் வந்து கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. எஃப்எம் ரெயின்போ புதுவாய் 102.8.

அனைத்து காணங்கள் நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. நேரம் பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா 2:41, 40 மணித்துளிகள்ல உங்களுக்காக வரக்கூடிய பாடல் பொன்னூன்செல் திரைப்படத்துல இருந்து. சோ கேட்டேன் ரெயின்போ புதுவை 102.8.

நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணாசாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: காலத்து வென்று காலங்கள் நிகழ்ச்சியில் நிறைவாக ஒலிக்கிற ஒரு பாடல் வந்து எல்லாரும் ஈஸ்வரியோட பாடல். பயங்கர ஒரு ஃபேமஸ் ஆன சாங் சிவந்த மண் திரைப்படத்திற்காக. எஃப்எம் ரெயின்போல அடுத்த நிகழ்ச்சி உங்களோட ஃபேவரட் ஷோவான கல்லூரி பூக்கள் நிகழ்ச்சி வழங்கறதுக்காக ஆர்ஜே வந்தாச்சு. ஸோ உங்களுடைய எந்த திறமைகள்லாம் வெளிப்படுத்தணும் அப்படின்னா, அவங்க என்ன கண்டென்ட் கொண்டு வந்திருக்காங்க, எந்த சஸ்பென்ஸ், ஸோ உங்களோட திறமையை நீங்க வெளிப்படுத்தணும் அப்படின்னா, நீங்க கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 மற்றும் 2275230.

காடு கண்ட பூங்கொடி காடு வந்த காரணம் ஒரு முறை

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர், எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன். மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.

0: வெல்கம் மக்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போவின் கல்லூரி பூக்கள். நான் உங்க நிவேதா ஸ்ரீ வந்துட்டேன் உங்க ஷோல ஜாலியா. என்ன மக்களே, எல்லாம் சாப்பிட்டு உண்ட மயக்கத்துல அப்படியே தூங்கிட்டு இருக்கீங்களா? சோ உங்க எல்லாரையும் ஜாலியா தட்டி எழுப்ப நான் வந்துட்டேன். சோ இன்னைக்கு இன்னும் ஜாலியா இன்னொரு புது டாபிக்கோட இன்னும் அழகா, எப்பவுமே நம்மளோட காலேஜ் டாபிக்ஸ் எப்பவுமே சுவாரஸ்யமா இருக்கும், அது கூட அந்த நினைவுகளும் அந்த அட்ராசிட்டிஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணி கூடவே குட்டி குட்டி கேம்ஸோட நான் இங்க ரெடியா இருக்கேன். சோ என்ன கேம்ஸ், எப்படி, எல்லாமே ரொம்ப ஆர்வமா இருக்கு. சோ இதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், கால் பண்ணணும். சோ நீங்க கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 2275230 அப்படின்ற எண்ணுக்கு கால் பண்ணுங்க. சோ வெளியூர் நேரா இருந்தீங்க அப்படின்னா 0413 அப்படின்ற கூடையும் கூட சேர்த்து டயல் பண்ணுங்க. சோ நான் இங்க ஜாலியா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சோ யார் நம்மளோட ஃபர்ஸ்ட் காலர், யார் எப்படி இருக்க போறா அப்படின்னு பார்த்து நானும் அவளா இருக்கேன். சோ நம்மளோட ஃபர்ஸ்ட் சாங் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: ஒரு கெண்ட மீன கண்டு வெறதாம் அடிச்சிருச்சேன். கொக்கு சீவ கொக்கு.

புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

வெல்கம் பேக் டு தி ஷோ மக்களே. இன்னும் ஒரு எனர்ஜெட்டிக்கான சாங்ல சரி ஜாலியா. ஸோ இப்படி என்னும் போது நம்ம காலேஜ் டேஸ்ன்னும் போதே நம்மளுக்கு நிறைய மெமரிஸ் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் கூட அரட்டை அடிச்சது, நம்ம என்னதான் நம்ம செமஸ்டர் அப்போ படித்தாலும் அசைன்மெண்ட்ஸ் எழுதினாலும் எல்லாமே பண்ணியிருப்போம். ஆனால் நம்ம என்ஜாய் பண்ண அந்த கட் அடிச்சுட்டு போன டேஸு, அப்புறம் படத்துக்கு போன டேஸு, ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணது, இதெல்லாம் மட்டும்தான் நம்மளுக்கு ஞாபகத்துக்கு இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன ஆசைகள் நினைவுகள் எப்பவுமே நம்ம கூட ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கும். நம்மளோட எந்த டைமுமே எப்பவுமே ஒரு மெமரிஸை செரிஷ் பண்ணிகிட்டே இருக்கிறது தான் காலேஜ் லைஃப்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்குமே நிறைய காலேஜ் மெமரிஸ் இருக்கும், நிறைய அட்ராசிட்டிஸ் பண்ணிப்பீங்க. ஸோ எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறதுக்கு நான் உங்கள் கூட வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்.

அதுவும் உங்களுக்காக ஒரு அழகான இன்ட்ரெஸ்டிங்கான கேம் எடுத்து வந்திருக்கேன். கேம் கேம்னு வச்சு ஸோ என்ன கேம் சொல்லணும்ல, ஸோ உங்களுக்காக அழகான டங் ட்விஸ்டர்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இப்படி செமஸ்டர் எல்லாத்தையும் தூள் கிளப்புற நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் என்னோட டங் ட்விஸ்டர்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாமா? ஸோ உங்களோட அடுத்த சாங் இதோ. ஸோ நீங்கள் கால் பண்ணுறதுக்கு முன்னாடி, சாங் எல்லாமே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் இருக்குல்ல, என்னது? நீங்கள் கால் பண்ணுறது தான். ஸோ நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760 2275230 நம்பருக்கு கால் பண்ணுங்க. வெளியூர் நேராக இருந்தீங்க அப்படின்னா 0413 நம்பரையும் சேர்த்து கால் பண்ணுங்க. ஸோ உங்களோட அடுத்த சாங் வந்துட்டு இருக்கு, கேட்டே என்ஜாய் பண்ணுங்க.

0: போலியோவிலிருந்து பாதுகாக்க பிறந்த குழந்தைகள் முதல் 5 வயதிற்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் வரும் ஜூன் 28 அன்று தவறாமல் போலியோ சொட்டு மருந்து போடப்பட வேண்டும்.
1: வெளியிடுவோர் நலவழித்துறை, புதுச்சேரி அரசு.

0: வெல்கம் பேக் டு த ஷோ மக்களே. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எஃப்எம் ரெயின்போவின் கல்லூரி பூக்கள். நம்ம நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலர் யாருன்னு பாப்போமா? ஹாய், ஹலோ, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: முத்துக்குமார் நான், திருவண்டார் கோயில்.
0: முத்துக்குமார் திருவண்டார் கோயில் இருந்து பேசுறீங்களா? ஓகே முத்துக்குமார், என்ன படிக்கிறீங்க? உங்களுக்காக நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டங் ட்விஸ்டர்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ நான் ஒரு வாக்கியம் வந்து சொல்லுவேன். ஸோ அதை நீங்கள் இதை எடுத்துக்கிட்டு நீங்கள் 3 times வந்து நிற்காமல் அதை சொல்லிகிட்டே இருக்கணும். ஓகேவா?
1: ஓகே மேம்.
0: ஓகே, உங்களோட ஃபர்ஸ்ட் டயலாக் என்ன அப்படின்னா, கல்லை கொண்டு கல்லை கலைத்து கலைத்து கல்லால் கல்லை கட்டினான். சரி, உங்களுக்காக குட்டியா? ஓகே, கல்லை கொண்டு கல்லை கலைத்து கலைத்து கல்லால் கல்லை கட்டினான்.
1: கல்லை கண்டு கலைத்து கலைத்து கல்லால் கல்லை கட்டினான்.
0: அவ்வளவுதான், இதை ஃபாஸ்டா சொல்லணும். ரெடியா?
1: கல்லை கண்டு, ஓகே,
0: ரெடி, ரெடி, ஸ்டெடி, கோ.
1: கல்லை கண்டு கல்லால் கல்லை கலைத்து கலைத்து கல்லால் கட்டினான்.
0: ஃபாஸ்டா சொல்லணும், ரிப்பீட் பண்ணு.
1: கல்லை கண்டு கல்லால் கல்லை கலைத்து கலைத்து கல்லால் கட்டினான்.
0: தேர்ட், தேர்ட்.
1: கல்லை கண்டு கல்லை கலைத்து கல்லால்
0: அவ்வளவுதான் வரல. ஓகே, சூப்பரா ட்ரை பண்ணீங்க. சரி, ஓகே முத்து.

0: உங்களுக்கு காலேஜில் ஒரு சில மெமரிஸ்லாம் இருக்கும், நான் இதெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட பண்ணப்போ இதெல்லாம் நான் மறக்கவே முடியாது அப்படின்னா நீங்கள் என்னென்ன சொல்லுவீங்க? ஸோ என்னென்னலாம் எப்படிலாம் என்ஜாய் பண்ணீங்க?
1: அதுவா, எங்க சீனியர் கூட சண்டை போட்டோம் மேம்.
0: சீனியர் கூட சண்டை போட்டீங்க? அப்பா பெரிய ஆள் தான் போல. ஆ
1: கேங் வார் ஆயிடுச்சு. நாங்க சின்னதா ஸ்டார்ட் பண்ண சண்டை பெரிய கேங் வார் ஆகி காலேஜ் லெவல்ல போயிடுச்சு. அது ஒண்ணுதான்.
0: ஓகே, அப்போ பெரிய பெரிய வெயிட்டா இருக்கு உங்க மெமரிஸ் எல்லாமே. நல்லா இருக்கு. ஸோ அடிக்கடி நீங்க எடுத்து செரிஷ் பண்ணிக்க உங்களுக்கு ஆசையா இருக்கும்ல?
1: ஆமா கண்டிப்பா.
0: ஓகே, தேங்க்யூ முத்து, தேங்க்ஸ் ஃபார் காலிங்.
1: தேங்க்யூ மேம், தேங்க்யூ.
0: மக்களே, நம்மளோட ஃபர்ஸ்ட் காலர் சூப்பராக பண்ணாங்க. ஸோ நம்மளோட ஷோக்கு நீங்களும் விளையாடணும் அப்படின்னா, ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்? கால் பண்ணணும். ஸோ நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 2217760 2275230 நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நீங்கள் வெளியூர் நேராக இருந்தீங்க அப்படின்னா 0413 கோட் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்கள்.
2: பார்க்கத்தானே போற இந்த காளியோட ஆட்டத்தை.
3: கட்லாட்டம் தாங்க தரலாங்க சாங்க உள்ளார வந்து.

எவன்டா மேல எவன்டா கீழ எல்லா உயிரையும் ஒண்ணா வைப்பாரு. முடிஞ்ச வரைக்கும் அன்ப சேரு தலையில் ஏத்தி வச்சு கொண்டாடு ஊரு. நியாயம் இருந்து எதுக்கு வரிய அவன மதிப்ப அது ஏன் பழக்கம். காலை இழுத்து உயர நில

0: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
1: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்ட ரூபி ரோஸ் மில்க்.
0: வெல்கம் பேக் டு தி ஷோ மக்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது FM Rainbow-வின் கல்லூரி பூக்கள். இன்னைக்கு நம்ம ஷோவை ஜாலியா போயிட்டு இருக்கு.

0: ஸோ நம்ம என்ன ஷோ போயிட்டு இருக்கோம் அப்படின்னா டங் ட்விஸ்டர்ஸ் வச்சு நம்ம ஜாலியாக விளையாடிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கால் பண்ணணும். ஸோ நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 2217760 2275230 நம்பருக்கு கால் பண்ணணும். ஸோ நீங்கள் வெளியூர் நேராக இருந்தீங்க அப்படின்னா 0413 நம்பரையும் சேர்த்து கால் பண்ணணும். ஸோ நம்மளோட அடுத்த சாங் வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: போலாமா?
2: சீரியஸ்லி?

0: வெல்கம் பேக் டு த ஷோ மக்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எஃப்எம் ரெயின்போவின் கல்லூரி பூக்கள். சோ நம்மளோட அடுத்த காலர் லைன்ல ரெடியா இருக்காங்க. சோ யார் எங்கன்னு தெரிஞ்சுப்போம் வாங்க. ஹாய்,
1: ஹலோ.
0: ஹலோ, யாரு, எங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் வருண், சென்னையில இருந்து பேசுறேன்.
0: வருண், சென்னையில இருந்து பேசுறீங்க, வா சூப்பர். ஓகே வருண், என்ன படிக்கிறீங்க?
1: நான் பிடெக் தேர்ட் இயர் படிக்கிறேன்.
0: பிடெக் தேர்ட் இயர் படிக்கிறீங்க, ஓகே. என்ன கோர்ஸ்?
1: நான் ட்ரிபிள் இ படிக்கிறேன்.
0: ட்ரிபிளியா? ஓகே வருண். ட்ரிபிளி ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்ட்ல மேக்ஸ் தியரி.
1: ஆமாயா, நிறைய டஃப்பா இருக்குங்க சிலபஸ்ல
0: சரி டஃப்பா இருக்கு. ஓகே வருண், ஷோ கேட்டிங்களா?
1: ஆ கேட்டா, நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு.
0: ஓகே, சோ கேம் குள்ள போயிடலாமா?
1: ஆ போயிடலாம்.
0: உங்களோட டங் ட்விஸ்டர்ஸ் ஏற்கனவே சொன்னா சொல்றீங்களா இல்ல உங்களுக்கு புதுசா தரவா?
1: கொஞ்சம் ஈஸியா கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்.
0: ஈஸியாவா? சரி, உங்களுக்காக ஈஸியா.
1: ஆ,
0: மரத்திலே நிழல், நிழலிலே மரம், நிழல் தரும் மரம், மரம் தரும் நிழல்.
1: ஐயோ, மரத்திலே நிழல், நிழல் தரும் மரம்.
0: ஆ, இன்னொரு தடவை சொல்லவா?
1: ஆ ஓகே
0: ஓகே, உங்களுக்காக இன்னொரு தடவை. மரத்திலே நிழல், நிழலிலே மரம், நிழல் தரும் மரம், மரத்தால் வரும் நிழல்.

0: ரெடியா?
1: மரத்திலே நிழல், சரி, நிழலிலே மரம், நிழல் தரும் மரம், மரத்திலே நிழல். அவர் ஃபேக்கல்டி இதை குடிக்கூடாது, இருந்தாலும் லைட்டா தண்ணி குடிச்சுட்டு அவர்கிட்ட போய் நான் குடிச்சிட்டேன் ஓப்பனா சொல்றேன் அவர்கிட்ட.
0: அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க.
1: இல்ல, அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க.
0: ஓகே, சோ ஃபேக்கல்டி பாட்டில் தண்ணி குடிச்சு இது என்னங்க தப்பு இருக்கு? இது வந்து இது ஜாலியா இருக்கு.
1: ஃபேக்கல்டிஸ் வந்து கொஞ்சம் தனியா அங்க டம்ளர் இருக்குல, அதுல குடிக்குன்னுவாங்க, அதனால சொல்றேன்.
0: ஓ ஓகே வரன், ஓகே வரன், ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங்.
1: தேங்க் யூ.
0: மக்களே, நம்ம என் ஷோ இன்னைக்கு ஜாலியா சூப்பரா போயிட்டு இருக்கு. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போவின் கல்லூரி பூக்கள். ஸோ நீங்க கால் பண்ணணும், நீங்க விளையாடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760, இன்னொரு நம்பர் 2275230. வெளியூர் நேரா இருந்தீங்க அப்படின்னா 0413 நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. ஸோ நான் இங்க உங்களுக்காக ஜாலியா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நம்மளோட அடுத்த சாங் என்னன்னு கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: வெல்கம் பேக் டு த ஷோ மக்களே. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எஃப்எம் ரெயின்போவின் கல்லூரி பூக்கள். நான் உங்க நிவேதாஸ்ரீ. இன்னைக்கு நம்ம ஷோல டங் ட்விஸ்டர்ஸ் விளையாடிட்டு இருக்கோம். நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸும் ஜாலியா பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நம்மளோட அடுத்த காலர் யார் பாத்துருமா? ஹாய், ஹலோ, எங்க இருந்து பேசுறீங்க?
1: ஹலோ, நான் விழுப்புரத்துல இருந்து பேசுறேன்.
0: விழுப்புரத்துல இருந்து பேசுறீங்க, பேர் சொல்லாம பேசுறீங்களேங்க?
1: அப்பயா சந்தோஷ் குமார்.
0: சந்தோஷ் குமார், ஓகே ஓகே. சந்தோஷ், என்ன படிக்கிறீங்க? புதுசா தரவா? புதுசா ஒரு அழகான டங் ட்விஸ்டர் எடுத்து வச்சிருக்கேன், ரெடியா? கரையிலே அலை, அலையிலே கரை, அலை மோதும் கரை, கரையால் தொடும் அலை.
1: ஹலோ,
0: புரிஞ்சுச்சா?
1: அலையிலே கரை, அலை மோதும் கரை.
0: இன்னும் கொஞ்சம் விட்டு விட்டீங்க.
1: கரையிலே அலை, அலையிலே கரை, கரையிலே அலை.
0: ஆஹாஹா, ஓகே. உங்களுக்காக இன்னும் ஒரு தடவை சொல்லவா? ஓகே. கரையிலே அலை, அலையிலே கரை, அலை மோதும் கரை, கரையை தொடும் அலை. ரெடியா?
1: கரையிலே அலை, அரையிலே கலை, அலை மோதும் கலை.
0: கலை இல்ல, கரை.
1: ஓகே, ஒரு அவ்வளவுதான்.
0: கலை. ஓகே ஓகே, இன்னும் ஒரு தடவை ட்ரை பண்ணலாமா? சந்தோஷ், நீங்க கலை கலைன்னு சொல்லும் போதே தெரியுது உங்களுக்குள்ள நிறைய டேலண்ட்ஸ் இருக்கும் போலியே. எப்படி உங்களோட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், சாங், டான்ஸ் சூப்பரா பண்ணீங்களா?
1: அதுல இல்ல, அதுல இல்ல, only sports தான்.
0: ஸ்போர்ட்ஸ். ஓகே ஓகே, அப்ப ஸ்போர்ட்ஸ் மேன்.
1: ஓகே
0: ஓகே சந்தோஷ், thank you, thanks for calling.
1: thank you.

0: வெல்கம் பேக் டு த ஷோ மக்களே. நீங்க கேட்டிருக்கிற எஃப்எம் ரெயின்போவின் கல்லூரி பூக்கள், நான் உங்க நிவேதா ஸ்ரீ. இன்னைக்கு நம்ம ஷோல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஜாலியா பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நம்மளோட அடுத்த ஸ்டூடெண்ட் யாரு, எங்க இருந்து அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? ஹாய்,
1: ஹாய்,
0: எங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் ரோஷ்மா, கடலூர்ல இருந்து பேசுறேன்.

0: ஓகே ரோஷ்மா, என்ன படிச்சிட்டு இருக்கீங்க?
1: நான் வந்து ஃபைனல் இயர் பிடெக் ஸ்டூடண்ட், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்.
0: வாவ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், சோ ஐடி ஜாப்.
1: கடைசி வரையும் அந்த வேலையை வாங்கல. நானும் நல்ல வேடிக்கலாம் பார்த்துட்டு எல்லாம் செஞ்சாங்க. செஞ்சுட்டு சாப்பிட்டுட்டு என்ன பண்ணனும், ஒரே வேலை மட்டும்தான் கொடுத்தாருங்க, கெட்டுல கழுவணும். நானும் கழுவுறதுக்காக எடுத்துட்டு போனேன். எடுத்துட்டு போனேன்னா அவள் தான் கழுவுறதுக்கு இந்த மாதிரி பண்ண அந்த கெட்டிலோட எச்சு ஷார்ப்பா இருந்தது போல.
0: ஓகே,
1: அவ்வளவுதான் கை கேசி.
0: மறக்கவே முடியாது, ரத்தம் வாங்கி
1: அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து இது பண்ணி ஒரே ஒரு வேலைதான் கொடுத்தோம், அதை கூட உருப்படியா பண்ண மாட்டேன்.
0: நம்மளுக்குதான் தெரியுமே நம்ம கைப்பிள்ளைய பத்தி. ஓகே ஓகே ரோஷ்மா, கேம் குள்ள போயிடலாமா?
1: கண்டிப்பா.
0: ஓகே, உங்களோட டங் ட்விஸ்டர் ஸ்கேட்டிங்களா?
1: புரியல.
0: டங் ட்விஸ்டர் ஸ்கேட்டிங்களா?
1: கல்லை கொண்டு கல்லை கலைத்து கலைத்து கல்லால் கல்லை கட்டினான்.
0: கல்லை கொண்டு கல்லை கலைத்து கலைத்து கல்லால் கல்லை கட்டினான்.
1: கல்லை கொண்டு கல்லை கலைத்து கல்லால் கல்லை கட்டினான்.
0: சூப்பர் ரோஷ்மா, சூப்பரா சொன்னீங்க. சோ தேங்க்ஸ் ஃபார் காலிங்.
1: ஓகே.

0: டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா சர்டிபிகேட் கொடுப்பாங்க, ஆனா தங்க நகை வாங்கினா சர்டிபிகேட் எல்லாம் இல்லையா?
1: இருக்கு, சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல முதல் முறையா 6 டிஜிட் HUID சர்டிபிகேட் நீங்க வாங்குற ஜுவல்லரி போட்டோட கொடுக்கறாங்க.
0: சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.

வெல்கம் பேக் டு த ஷோ மக்களை. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எஃப்எம் ரெயின்போவின் கல்லூரி பூக்கள். நான் உங்க நிவேதா ஸ்ரீ. இன்னைக்கு நம்ம கூட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாலியா பிளே பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க காலேஜ்ல அவங்க ஸ்பெண்ட் பண்ண அவங்களோட மெமரிஸ் அப்புறம் நம்மளோட கேம்ஸ் எல்லாமே சேர்ந்து இன்னைக்கு ஷோ செம்ம சூடா பரபரப்பா போயிட்டு இருக்கு. ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஷோல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு 0413-22-71760 அடுத்த நம்பர் 22-75-23 கால் பண்ணி ஸோ நம்ம ஜாலியா விளையாடலாம். ஸோ நான் இங்க காத்துட்டு லைன் ஓபன்ல இருக்கு, நீங்க என்ன பண்ணனும், கால் பண்ணனும். சோ இன்னொரு தடவை உங்களுக்காக நம்பர் சொல்றேன், 22-71760 22-75-230 நம்பருக்கு கால் பண்ணி பேசலாம். சோ உங்களோட அடுத்த சாங் இதோ.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: இன்னைக்கு எஃப்எம் ரெயின்போல 4 மணிக்கு ப்ரோக்ராம் கேட்டியா? அச்சஸ் எல்லாம் உங்க வாய்ஸ் தான். ஆமா
4: ஆமா கோபா, நான் நடிக்கிறதுக்காகத்தான் இங்க வந்தேன். ஆனா தூய்மையான உங்க அன்புக்கு முன்னாலே என் நடிப்பு தோத்து போச்சு கோபா, தோத்து போச்சு.
3: சூப்பர்பா, பயங்கரமா நடிக்கிறாங்க.
5: I can talk English, I can walk English, I can laugh English. வையாபுரி இன் தமிழ் becomes வாய்புரி இன் இங்கிலீஷ் அண்ட் பேல்புரி இன் ஹிந்தி.
3: பின்றாங்கப்பா,
6: இவ்ளோ சோகமா பேசுறானே, தாடி இல்லேன்னு பாக்குறீங்களா? என் முகத்துல தாடி இல்லாம இருக்கலாம், ஆனா என் மனசு எவ்வளவு வாடி போயிருக்குன்னு எனக்கு தான் தெரியும். சுருக்கமா சொல்ல போனா, நான் ஒரு தாடி இல்லாத தேவதாஸ்.
7: இவர் பெரிய கவிஞர், ஸ்ட்ரைட்டா சொல்ல, நான் வேணா சுத்தி வளைச்சிட்டு சொல்றேன்.
8: யோங் கிட்டே நடிச்சு காட்டிய வடக்கு
9: தைரியம் இருந்தா
10: என்ன சுற்றாது,
9: என்ன சொல்றா?
10: பெருமாள் சத்தியம்
9: அந்த ஆஞ்சி கொலையும்
3: நீங்களும் இதே மாதிரி உங்களோட நடிப்பு திறமையை காட்டணுமா? நம்ம எஃப்எம் ரெயின்போ புதை 102.8 தினமும் மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங்.
11: வெல்கம் பேக் டு த ஷோ மக்களே. நீங்க கேட்டிருக்கிறது எஃப்எம் ரெயின்போவின் கல்லூரி பூக்கள். ஸோ நம்ம ஷோவோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஜாலியாக அழகாக பேசி கேம்ஸ்லையுமே பார்ட்டிசிபேட் பண்ணி ஜாலியாக பேசினாங்க, விளையாடினாங்க, அவங்களோட மெமரிஸ் எல்லாத்தையுமே அழகாக ஷேர் பண்ணாங்க. ஸோ இதோட நம்ம காலேஜ் மெமரிஸ் முடிஞ்சிருமான்னு கேட்டால் இல்லை. எப்பவுமே நம்மளோட லைஃப் லாங்கில் பெஸ்ட் பீரியட்னு சொன்னாலே அந்த காலேஜ் பீரியட் தான். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளில போனது, நம்ம எக்ஸாம்ஸ் எழுதினது, அரியர்ஸ் இல்லாமல் கஷ்டப்பட்டு கிளியர் பண்ணணும் கிளியர் பண்ணது, ஸோ இது எல்லாமே வந்து நம்மளுக்கு எப்பவுமே ஒரு ஸ்வீட் மெமரிஸாக தான் இருக்கும். ஸோ நம்மளோட நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்தோட அழகான பாட்டோட. ஸோ அது வரைக்கும் நான் உங்களோட அடுத்த ஷோவில் பார்க்குது. நான் உங்கள் நிவேதாஸ்ரீ, நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது கல்லூரி பூக்கள் எஃப்எம் ரெயின்போ 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

தினமும் மாலை 5 மணிக்கு அலையோடு விளையாடு.

0: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 4:01 நேர்கள் அனைவருக்கும் ஹாய், ஹலோ, குட் ஈவினிங் சொல்லிட்டு நான் வந்தாச்சு உங்க ஆர்ச்சே லவன்யா கட் கேமரா ரோலிங் ஷோக்காக. கட் கேமரா ரோலிங் சொல்லும் போதே நமக்கு அப்படி ஒரு வைப் வந்தது இல்லையா? ஸோ ஈவினிங் வைப் அப்படின்னு நம்மளோட எஃப்எம் ரெயின்போவை நீங்க ஓபன் பண்ணீங்க அப்படின்னாலே பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் தான். அது யாரோடது அப்படின்னு கேட்டீங்கன்னா எங்களோடது இல்லைங்க, நம்மளோட நேர்களோடது தான். எஸ், ஸோ அப்படி பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஷோ தான் நம்மளோட கட் கேமரா ரோலிங். என்ன டயலாக் கொடுக்க போகிறாங்க, அதை எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு முன்னாடி என்னோட ஓப்பனிங்கை மட்டும் சொல்லியாச்சு, நம்ம கூட எந்த ஆர்ஜி இன்னைக்கு கூட இருந்து கலக்க போகிறாங்கன்னு ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் அவங்களுக்கு ஒரு பில்டப் கொடுத்து தானே நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஆமாம், நம்மளோட ஆர்ஜி கூட இருக்காங்க, யாருன்னு தெரிஞ்சுக்கலாம்.
2: ஓகே, உங்களோட ஆர்ஜி தீபா இருக்கேன். ஸோ பயங்கரமாக வந்து என்ஜாய் பண்ணலாம் இந்த ஷோவில். நிறைய கட்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க, உங்களோட திறமைகள் எல்லாம் பார்க்கறதுக்காக நாங்கள் ரெண்டு பேரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பயங்கர என்ஜாயபிளா போக போது நம்மளுடைய கட் கேமரா ரோலிங் ஷோ. ஸோ கால் பண்ணுங்க நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு
1: 2271760 2275230. ஆஹா, கால் பண்ணுன்னு சொன்னீங்க, ஆனா இன்னும் டயலாக சொல்லுங்களீங்க அப்படின்றீங்களா? உங்களுக்கான டயலாக் வந்துட்டே இருக்கு, கேளுங்க.
3: வேலை சொல்லியே கொல்றாங்க, இன்னைக்கு ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுத்தா அந்த வீட்டை உசுறு வாழ முடியும். இன்னும் ஏன்டா முடிச்சுக்கிட்டு இருக்க?
1: எஸ், ஸோ இன்னைக்கு வந்து வேலையே சொல்லி கொள்றாங்கப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வீக்கெண்ட்ல நம்ம இருக்கோம் இல்லையா? ஸோ சாட்டர்டே சண்டே அப்படின்னாலே கொஞ்சமாவது ரெஸ்ட் எடுக்கலாம்ப்பா அப்படின்னு எல்லாரும் இருப்பீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த டைலாக், வேலை சொல்லியே கொள்றாங்கப்பா கொஞ்சமாவது ரெஸ்ட் எடுத்துக்கும். ஸோ ரெஸ்ட் எடுக்க நீங்க தயார், பட் இருந்தாலும் விடுறதுக்கு நாங்கள் ரெடியா இல்லை. உங்களோட பெர்ஃபார்மன்ஸை பார்க்கறதுக்காக தான் இங்க நானும் ஆர்ஜி தீபாவும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சரி, நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா இப்போ ரெயின்போக்கு கால் பண்ணணும், 2271760 2275 2305 நம்பர்ஸ்க்கு. நிகழ்ச்சியில் உங்களுக்காக சூப்பர் டூப்பர் ஹிட்டான ஒரு சாங் வருது, கேட்டுட்டு வாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.
4: விரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
5: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
4: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
6: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.

0: நான்கு மணி 8 நிமிஷம் 18 நொடிகள் ஆயாச்சு. கட் கேமரா ரோலிங் ஷோல இருக்கீங்க. ஸோ சூப்பரான ஒரு டயலாக் கொடுத்தாச்சு, அதுவும் ரெஸ்ட் எடுக்கக்கூடிய டயலாக் தான். அந்த டயலாகை யாரு பெர்ஃபார்ம் பண்ண போறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் சொல்றது யார், எங்க இருந்து?
2: ஓகே ஐயப்பன் சார், ரெடியா இருக்கீங்களா?
0: சரி ஓகே. நம்ம வந்து அதுக்கு முன்னாடி வந்து இன்னைய டே உங்களுக்கு எப்படி எல்லாம் போச்சு சொல்லுங்க. ஓகே ஐயப்பன் சார் கேட்டாச்சா? ஓகே அப்போ ரெடி. ஓகே ரெடியா?
1: ஆ ரெடி.
0: ஓகே கட் கேமரா ரோலிங் ஸ்டார்ட்.
1: அப்பா வேலை சொல்லியே கொல்றீங்க அந்த வீட்ல. ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுத்துட்டு உயிர் வாழ முடியும்.
0: வேதனையா வந்து சேருதே இப்போ.
1: அவ்வளவுதான்,
0: சூப்பரா பேசுனீங்க ஐயப்பன் சார், பாராட்டுகள் உங்களுக்கு.
1: நன்றி
0: நன்றி. எஸ் சோ தீபா, இப்ப பார்த்தாலே தெரியும் அப்படியே வேலையா சொல்லி கொள்றாங்கப்பா. அந்த மாதிரி நீங்களே எப்ப யாரு நிறைய வேலை சொல்லிருக்காங்க. இந்த கல்யாண வீடுகள் எல்லாம் போயிடக்கூடாது. சொந்தக்காரங்களோட கல்யாண வீடுகள் எல்லாம் போயிட்டோம்னா அவ்வளவுதான், வேலையே சொல்லி நம்ம கொண்டுடுவாங்க. அதனால நம்ம தப்பிச்சு எஸ்கேப் ஆயிடணும் அந்த இடங்கள்ல எல்லாம்.
3: ஓகே சோ அதே மாதிரிதாங்க நம்மளுக்கும் நிறைய இடத்துல இந்த டைலாக் அப்படியே பெர்ஃபெக்டா அப்படியே மேட்ச்.

0: ஓகே, ஸோ நம்மளோட கட் கேமரா ரோலிங் ஷோல அடுத்த பர்ஃபார்மன்ஸ் யாரோடதுன்னு தெரிஞ்சுக்கலாம்.
1: வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க அழைக்கிறீங்க?
2: பாண்டிச்சேரில இருந்து தமிழ்ச்செல்வி பேசுறேன் மேடம். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
0: நல்லமா இருக்கோம்.
1: தமிழ்ச்செல்வி, தமிழ்ச்செல்வி. ஓகே தமிழ்ச்செல்வி மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் மேடம்.
1: ஓகே, டயலாக் கேட்ட உடனே அப்படியே ஓடி வந்துட்டீங்க அப்படிதானே?
2: ரோலிங்
1: ஸ்டார்ட்.
2: வேலை செய்ய சொல்லியே கொடுறாங்கய்யா இந்த வீட்டுல.
1: இன்னைக்கு
2: ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்தாதான் எங்க வீட்டுல நிம்மதியா தூங்க முடியும். கைப்புள்ள இன்னைய முடிச்சிட்டு இருக்க
1: தூங்கும். எக்ஸலண்ட், எக்ஸலண்ட் பெண்மணிகளுடைய
2: நீங்க வந்து இந்த டயலாக் கிடைக்கலையே நீங்க ஃபீல் பண்ணிருப்பீங்களே
1: ஏய் ஆண்டவனே,
0: அதான் சொல்றேன். இப்ப நீங்க வந்து இப்ப இந்த டயலாக் கேட்ட உடனே இதே மாதிரி எனக்கு இப்படி ஒரு டயலாக் கூட அடிக்கடி என் லைஃப்ல நான் ரிலேட் பண்ணிக்குவேன் மேடம் அப்படின்னு நீங்க நினைக்கிற ஒரு டயலாக் இது. அப்படியே டப்புனு உங்க மனசுல எப்பயுமே வர டயலாக்
1: போடா ஆண்டவனே என் பக்கம் இருக்கான்.
2: எனக்கு அந்த கோபால் கோபால் அந்த டயலாக் பிடிக்கணும்.
1: ஓகே ரெடி,
0: பேசுங்க.
2: இப்பவும் சொல்றேன், நான் இங்க உங்களுக்காக நடிக்கத்தான் இங்க வந்தேன். ஆனா உங்களுடைய உண்மையான அன்புக்கு முன்னால என் நடிப்பு தோத்து போச்சு கோபால், தோத்து போச்சு. நீங்க வாங்கி கொடுக்கற பொருட்களை எல்லாம் நான் வச்சுக்கிறேன், ஆனா நீங்க என்ன வச்சுக்க முடியாது கோபால்,
1: வச்சுக்க முடியாது. ஒரு பொக்கிஷம்.
0: சூப்பர் சூப்பர் தமிழ்ச்செல்வன், சூப்பர். இல்ல நீங்க அது செமையா இருக்கோ இல்லையோ, நீங்க பெர்ஃபார்ம் பண்ணது அதை விட செமையா இருந்துச்சு.
1: ஹீரோயினுக்கு டஃப் கொடுத்துட்டீங்களா பாத்துக்கோங்க.
0: சூப்பர் சூப்பர் தமிழ்ச்செல்வி மேடம்,
2: சூப்பர் நடிப்பு மேடம். அப்படியே ஒரு அந்த சரோஜா தேவி அம்மா மாதிரியே நடிச்சிருப்பேன்.
0: ஆமா, சூப்பர் சூப்பர், பாராட்டுக்கள் உங்களுக்கு. நன்றி நன்றி. எஸ் ஸோ இந்த டைலாக் மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறைய ஒரு காமெடியான ஒரு, அதாவது நம்மளுடைய ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நிறைய வேலை சொன்னால் யாருக்காக இருந்தாலும் கோவம் தான் வரும் அந்த இடத்துல. இந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டலாம் நம்ம யாருமே சொல்ல மாட்டோம். பட் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு காமெடி கட்டை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, அப்பா நம்ம என்னப்பா இப்படி
1: அப்படின்னு.
0: எஸ் அதுதான் உண்மை. அப்பா பரவாயில்ல, நம்ம என்ன சொல்லணும்னு நினைச்சோமோ அதெல்லாம் நீ சொல்லிட்டியே அப்படின்ற அளவுக்கு தான் இருக்கும். ஸோ அடுத்ததான் ஒரு நேர் வராங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் இருக்கு, அதுக்கப்புறம் நம்ம பேசலாம்.
3: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
0: எஸ் நம்ம கட் கேமரா ரோலிங் ஷோல இருக்கும், அடுத்த பெர்ஃபார்மன்ஸ் யாரோடதுன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம், சொல்றது யார் இங்க இருந்து?
4: நான் கெனடி நகர்ல இருந்து ஜான்சி ராணி பேசுறேன்.
0: ஆஹா, ஜான்சி ராணி மேடம் ஒரு பவர் பேக் பெர்ஃபார்மன்ஸோட ரெடியா வந்து

0: எனக்கு
1: ஆமா
0: தெரியும்.
1: கெனடி நகர் அப்படின்னு சொல்லி பாண்டி
2: தானே.
1: ஓகே சூப்பர். சான்ஸ் ரெடி மேடம், டயலாக் கேட்டீங்களா? ரெடி ஆயிட்டீங்களா? போயிடலாமா? ஓகே ரெடி ரெடி, நம்ம வந்து ஷோக்குள்ள போயிடலாம். சோ கட் கேமரா ரோலிங் ஸ்டார்ட்.
2: வேலை சொல்லியே கொள்றாங்க அப்பா இந்த வீட்டுல. ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்தாதான் இங்க உயிர் வாழவே முடியும் போல இருக்கு.
1: ஆமா சொல்லுங்க பாக்கலாம்.
2: நடக்கும் நடக்கும்போது செம்ம டென்ஷனா ஆயிடுவேன் நானு. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு சண்டை போடுவான், சண்டை நடக்கும், சண்டையில கோபமா இருக்கிற மாதிரி நான் ரூமுக்கு போய்
1: படுத்துப்பேன். ராஜதந்திரம் சூப்பர் சூப்பர். இந்த டைலாக் நிறைய பேர் யூஸ் பண்ணிக்குவாங்க அவங்களோட லைஃப்ல. தேங்க்யூ தேங்க்யூ மேடம்.
0: தேங்க்யூ மேடம், பாராட்டுக்கள் உங்களுக்கு.
2: நன்றி.
0: ஓகே ஸோ ஆமா, இந்த டைலாக் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னும் போதே அது ஒரு ஜாலியாவும் எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி வந்து எப்படி சொல்றது, இது மாதிரி டெய்லியும் தான் நடக்குது, ஆனால் அதெல்லாம் பெருசு பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு கேஷுவலாகவும் எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த டைலாக் மறுபடியும் உங்களுக்காக நான் பிளே பண்றேன். கேட்டுட்டு ஒரு சூப்பர் ஹிட்டான சாங்கையும் கேட்டுட்டு உடனே எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணுங்க. 2271760 2752230
3: நம்பருக்கு. ஒரு நாளைக்கு

0: டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா சர்டிபிகேட் கொடுப்பாங்க, ஆனா தங்க நகை வாங்கினா சர்டிபிகேட் எல்லாம் இல்லையா?
1: இருக்கு, சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல முதல் முறையா 6 டிஜிட் HUID சர்டிபிகேட் நீங்க வாங்குற ஜுவல்லரி போட்டோட கொடுக்கறாங்க.
0: சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
2: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
3: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்ட ரூபி ரோஸ் மில்க்.
4: நான்கு மணி 23 நிமிடம் 40 நொடிகள் ஆயாச்சு. கட் கேமரா ரோலிங் ஷோல இருக்கும் ஒரு காமெடி கட் அப்படின்னு சொன்னாலும் ஒரு சூப்பரான டைலாகை நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அந்த டைலாகை யார் அடுத்ததா பெர்ஃபார்ம் பண்ண போறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம்.
5: வணக்கம்.
6: வணக்கம்
5: வணக்கம். சொல்லுங்க, யார் இங்க இருந்து?
6: பாளையம், தண்டமணி.
5: ஓகே, தண்டமணி சார், எப்படி இருக்கீங்க?
6: நல்லா இருக்கேன் மேடம்.
5: ஓகே, டைலாக் கேட்டீங்களா?
6: கேட்டேன்
5: மேடம். ரெடியா?
6: ரெடி மேடம்.
5: ஓகே, கட் கேமரா ரோலிங் ஸ்டார்ட்.
6: வேலை செஞ்சே கொண்டுடுவாங்க. ஒரு நாள் தூங்கினாதான் உயிர் வாழலாம். தூங்குடா
5: கைப்பிள்ளை.
4: நீங்க ஆனா அதாவது உங்க மாடுலேஷன்ல ரொம்ப சூப்பரா சொன்னீங்க
6: சார்.
4: சார், இந்த மாதிரி உங்களை நிறைய வேலை சொல்லியே கொண்டு இருக்காங்களா?
5: இடங்கள்ல சொல்லுங்க.
6: ஒரு கல்யாணத்துல தான் போனேன்.
5: கல்யாணத்துலதான்?
6: ஆமா, வந்து உடனே டிரஸ் மாத்திக்கலாம்னு போனாக்கா விடவே இல்ல. அதை செய், இதை செய், இதை எடுத்துட்டு வந்து கொடு, அதை எடுத்துட்டு வந்து கொடு. நீனு ரொம்ப டார்ச்சர் பண்ண. சாயந்தரம் 4 மணிக்கு பங்கு, சேர்ந்து 2 மணிக்கு தான் விட்டாங்க. அது வரைக்கும் அந்த வேலைதான் வந்தேன். அதுக்கப்புறம் நான் போய் டச்சிங் பண்ணிக்கினு வந்து இது
5: பண்ணாங்க. வீட்டை கட்டி பாரு, கல்யாணத்தை பண்ணி பாருன்னு
4: ரெண்டுமே வேலையை சொல்லி நம்மள வந்து டார்ச்சர் பண்ணி. அந்த மாதிரியான சிச்சுவேஷன் வரும்போது உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். எஸ் அதே மாதிரி தான். அப்ப நீங்க ஏற்கனவே சொன்னீங்க, அப்படியே கல்யாண வீடுகள்ல பாக்கலான்னு. அதுக்கு அப்படியே ஒரு எக்ஸாம்பிள்.

0: யோசிச்சு பாப்பேன்.
1: நீயே
0: நம்ம
1: சொல்லிட்டு.
0: வந்து ஆக்சுவலா நாம வந்து ஒரு பார்ட்டிசிபெண்டா தான் அங்க போவோம். அப்ப முக்கியமான காரணக்கத்தார் இருப்பாங்கல்ல, அந்த குடும்பத்தோட ஃபங்க்ஷன்,
1: கண்டிப்பா.
0: அவங்களா என்ன பாடுபடுவாங்களோன்னு ரொம்ப பாவமா தான் இருக்கும். இதனால இந்த டைலாக் வந்து அந்தந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி நம்ம மேட்ச் பண்ணிக்க வேண்டியதான்.
1: இது வந்து நிறைய ஒர்க்கிங் பிளேசஸ்ல கூட நடக்கும் இல்லைங்களா, நிறைய பேர் அதை வந்து ரிலேட் பண்ணி பார்த்து சிரிச்சுக்குவாங்க. ஆஹா, ஓகே, பரவாயில்ல
0: அப்படின்னு அவர் சொல்றாரு. தூங்கினோ அப்படின்றது வந்து தூக்கம் ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு முக்கியம்ன்றத வந்து ஒரு காமெடியா வந்து ஒரு பதிவு பண்ணிருக்காங்க இந்த இடத்துல.
1: கண்டிப்பா. சோ இந்த டைலாக் மறுபடியும் உங்களுக்காக பிளே பண்றேன், கேட்டுட்டு வாங்க.
2: வேலை சொல்லியே கொள்றாங்கய்யா, இன்னைக்கு ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுத்தா தான் அந்த வீட்டுல உசுறு வாழ முடியும். இன்னும் ஏண்டா முடிச்சுக்கிட்டு இருக்க தூங்கு.
1: ஓகே, ஸோ நீங்கள் வந்து இந்த டைலாகை கேட்டாச்சு. ஸோ அடுத்ததா யார் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
0: ஹலோ, வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம் மேம்.
0: வணக்கம்.
1: சொல்கிறது யார், எங்கேருந்து லைவ்ல இருக்கோம் சொல்லுங்க.
3: இருவருக்கும் வணக்கம் கூறுவது வந்து செஞ்சில இருந்து கலைவாணி பேசுறேன் மேம். இருவருமே எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கோம் கலைவாணி மேடம். அப்படி பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்காக வந்தாச்சு நீங்க.
3: தூங்கு
1: அப்ப இந்த டயலாக் நீங்க நிறைய தடவை நினைச்சிருக்கேன்னு சொல்லுங்க.
0: நினைக்கிறேன்
1: எஸ், அப்படியே அவங்களோட லைஃப்ல அதான் செவனேன்னு தாண்டா போனேன்ற மாதிரி இந்த டைலாக் ஆகட்டும் எந்த டைலாக் ஆகட்டும் நம்மளோட லைஃபோட ரிலேட் பண்ணி பார்க்கும் போது. ஆமா, ஆனா அவங்க சொன்ன சிச்சுவேஷன் உண்மையாவே ஒரு சீரியஸான சிச்சுவேஷன் தாங்க. ஒரு உடம்பு சரியில்லைன்னும் போது தூங்குறோம் அப்படின்ற அந்த தூக்கம் எவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்ட். ஆனா அதை கூட தூங்க விடலையே அப்படின்றத ஒரு காமெடியோட நம்ம என்ன பண்றோம், எக்ஸ்பிரஸ் பண்றாங்க. அதுதான் நம்மளோட இந்த காமெடி கட்ஸ் உடைய ஒரு பெரிய ஒரு ஸ்பெஷல் அப்படின்னே சொல்லலாம். எஸ், ஸோ இந்த காமெடி கட்ஸ் நீங்க இதே மாதிரி ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ண என்ன பண்ணும், எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணும் 2271760 2275230 நம்பர்ஸ்க்கு.

கட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: நான்கு மணி 34 நிமிடம் 21 நொடிகள்ல கட் கேமரா ரோலிங் ஷோல இருக்கும். சோ அடுத்ததா யார் வந்து என்ன பெர்ஃபார்ம் பண்ண போறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: இருவருக்கும் வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர்.
0: சந்திரசேகர் சார், நலமா இருக்கீங்களா?
1: சொல்லிடுவீங்களா?
0: கண்டிப்பா
2: சொல்லிடலாம்.

0: சந்திரசேகர் சார் கேட்டாச்சா டைலாக?
1: கேட்டேன்
0: ஓகே, அப்ப ரெடியா இருக்கீங்க சொல்லுங்க தீபா. நீங்க சொன்னாதான் அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க.
2: ஆமா, நாம சொன்னாதான் அவங்க டைலாக் டெலிவர் பண்ணுவாங்க. ஓகே, ரெடியா இருக்கீங்களா சார்? கட், கேமரா ரோலிங், ஸ்டார்ட்.
1: வேலைக்குள்ளேயே கொள்றாங்க.
2: அடடா,
1: இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் ரெஸ்ட் எடுத்தாதான் உத்தரவு வர முடியும். ஐயோ, இன்னும் ஏன் முழிச்சிட்டு இருக்க?
0: நீங்க வந்து இப்ப நாங்க பிளே பண்றோம், நீங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறீங்கன்னு பாக்க போறோம். ஓகேவா? ரெடி?
3: நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம ரெண்டு பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும்.
0: ஆஹா, தெரிஞ்சு போச்சா உங்களுக்கு டயலாக் என்னன்னு?
1: அப்பா, தெரிஞ்சிருச்சு
2: தெரிஞ்சிருச்சு. டெலிவர் பண்ணலாமா? ஓகே, ரெடி, கட், கேமரா ரோலிங், ஸ்டார்ட்.
1: நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம ரெண்டு பேரும் யாருன்னு இந்த ஊருக்கே தெரியும்.
2: இந்த டைலாக்க வந்து உங்க பர்சனலோட மிக்ஸ் பண்ணி சொல்லுங்க பாக்கலாம். இந்த மாதிரி அந்த ரெண்டு பேர் யாரு?
1: எஸ் ஓகே, என்ன மேம் புரியல?
2: அந்த ரெண்டு பேர் யாரு? நீ யாரு, நான் யாரு, அந்த ரெண்டு பேர் யாரு?
1: அதாவது நானு என்னுடைய ஃப்ரெண்டு சுதன், நாங்க ரெண்டு பேரும் யாருன்னு உலகத்துக்கே
0: தெரியும்.
2: எங்களுக்கும் தெரிஞ்சுட்டு.
1: சரி மேம், வழக்கம் போல என்னுடைய மூணு எக்ஸ்பிரஷன் சொல்ற இந்த
0: கண்டிப்பா கண்டிப்பா.
1: ஃபர்ஸ்ட் சிஸ்டே, நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம யாருன்னு இந்த ஊருக்கே தெரியும். அடுத்து அழுதுகிட்டேன், நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம யாருன்னு இந்த ஊருக்கே தெரியும்.
2: அம்பி, அடுத்து
1: அடுத்து கோபமா, நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம யாருன்னு இந்த ஊருக்கே தெரியும்.
2: தெரியும், தெரிஞ்சிச்சு, உலகத்துக்கே தெரிஞ்சிருச்சு.
1: மேம் ஆனா சொல்றேன், வந்து சூப்பரா எனக்கே மனநிறைவா எந்த விதமான டயலாக் தப்பும் பண்ணாம உலகாம கரெக்டா பேசினது அஃப்டர் லாங் டைம் இன்னைக்குதான் மேம். ரொம்ப ஹாப்பி.
0: சூப்பர்,
2: ஆல் கிரெடிட்ஸ் கவுண்டர் லாவண்யா
1: மேம். ஈஸியா பண்ண வந்தீங்க. நான் நினைச்சேன் ஆன் ஸ்பாட்ல மேம் போடுறேன் அப்படிங்கறாங்க, எங்க கஷ்டமா இருக்க போதோன்னு. பட் இது மாதிரி குட்டியா பண்ண வந்தீங்கன்னா நல்லா இருக்கும், பெர்ஃபார்ம் பண்ணிடலாம்.
0: ஓகே சூப்பர், ஆனா நீங்க எல்லாமே சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணீங்க, அதுக்கே பாராட்டுக்கள். நன்றி.
1: எனக்கே ரொம்ப நிறைவா இருந்தது மேம் இன்னைக்கு பேசினது. ஓகே,
0: தீபா இப்ப நீ சொன்ன மாதிரி நம்ம இந்த செகண்ட் டயலாக் கொடுத்தோம் இல்லையா, அந்த ட்விஸ்ட் யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. சூப்பரான ஒரு இதுல நாங்களும் பேசுறோம் அப்படின்னு அடுத்த நேர் வந்திருக்காங்க, யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சொல்றது யார், எங்க இருந்து சார் நம்ம லைவ்ல இருக்கோம்?
2: பாரபட்சமா அங்க மட்டும்தான் ஒரு சில இடத்தை மட்டும் சூஸ் பண்ணி அங்க மட்டும்தான் பெய்யுது.
4: எங்க ஏரியால வன்னிய பெருமாள் கோயிலுக்கு இருந்தாலும் அந்த கோயிலு கிட்ட மட்டும் தான் சூரியன் அடிக்குது
2: பாருங்க.
4: உங்க ஏரியால மழை பாத்தீங்களா?
2: எங்களே சூரியன் இப்ப மறையிற நேரம் சூரியன் அடிச்சு
4: சூரியன் மறைஞ்சிச்சு.
0: ஓகே சார், நாம இப்ப டைலாக் கேட்டுட்டீங்களா?
4: முடிச்சிட்டு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம ரெண்டு பேரும் யாருன்னு இந்த உலகத்துக்கே தெரியும்.
0: ஏன்னா உங்களோட டெய்லி பயங்கரமா இருந்துச்சு.

0: என்ன மட்டும் யாருக்குமே மரியாதை கொடுக்க மாட்டேன்.
1: சூப்பரா பேசுனீங்க சார், ஆனா டயலாக் அப்படியே நீங்க ரெண்டு டயலாக்குமே ரொம்ப சூப்பரா சொன்னீங்க. பாராட்டுக்கள் சார் உங்களுக்கு.
0: நன்றி மேடம்.
1: நன்றி சார். நன்றி. எஸ், ஸோ ரொம்ப சூப்பராக எல்லா டைலாக்ஸுமே சொல்லிகிட்டே இருக்கீங்க. ஸோ ரெண்டு டைலாக் கூட வந்தாலும் சரி, இல்லை நான் ஒரு டைலாக்கே பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணுவேன்னு சொன்னாலும் சரி, உங்களுக்காக எஃப்எம் ரெயின்போ இஸ் வெயிட்டிங். ஸோ உடனே எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணுங்கள் 2271176027525230 நம்பர்ஸ்க்கு.

0: தினமும் மாலை 5 மணிக்கு அலையோடு விளையாடு.
1: நான்கு மணி 46:42 நொடிகள் ஆயிடுச்சு. கட் கேமரா ரோலிங் ஷோல இருக்கீங்க. ஸோ நம்மளோட ஒரு காலர் இணைஞ்சிருந்தாங்க, என்னன்னு தெரியல, லைன் ப்ராப்ளம், ஸோ அவங்களால பேச முடியல. ஓகே, ஸோ நீங்களும் இஃப்எம் ரெயின்போல பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271176 மற்றும் 2272 5230.

0: ஓகே, ஸோ நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரேட்டான சாங் வருது, கேட்டுட்டு வாங்க. ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் அப்புறம்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: வேலை சொல்லியே கொள்றாங்க. இன்னைக்கு ஒரு நாளைக்கு ரெஸ்டன் தான் அந்த வீட்டுல உசுறு வாழ முடியும். இன்னும் ஏண்டா முடிச்சுக்கிட்டு இருக்க தூங்கு.
1: நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம ரெண்டு பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் சேகோலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: நம்ம வந்து இப்ப என்ன டைம்ல இருக்கோம் அப்படின்னா 4:53:30 ஆயாச்சு. எஸ் ஸோ நீங்களே ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட்டு இருப்பீங்க. கட் கேமரா ரோலிங் ஷோவோட எண்டுக்கு நம்ம வந்தாச்சு. என்ன தீபா, ஸோ இன்னைக்கு வந்து கொடுத்த டைலாக்கு நிறைய ரெஸ்பான்ஸ், அதாவது ஒரு ஸ்பாட் டைலாக் கொடுத்தாலும் நல்லா பேசினாங்க, அதே மாதிரி கொடுத்த டைலாக் அவங்க லைஃபோட ரிலேட் பண்ணி ரொம்ப சூப்பராகவே பேசினாங்க. ஸோ இன்னைக்கு வந்து நம்மளோட நேயர்கள் ரொம்ப சூப்பராக நம்மளோட எஃப்எம் ரெயின்போல வந்து பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ டெய்லி டெய்லி உங்களுக்காகவே கட் கேமரா ரோலிங் ஷோ இருக்கு. ஸோ உங்களோட பெர்ஃபார்மன்ஸை நீங்கள் டெய்லி கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த வரக்கூடிய பாடலோட இந்த கட் கேமரா ரோலிங் ஷோவை கன்க்ளூட் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் ஷோ உங்களுக்காக இருக்கு, அலையோட விளையாடு.

அன்பான மாலை வணக்கம் சொல்லிக்கிறேன். நான் உங்க அர்ஜய் ஜீவிதா. இன்னைக்கு அலையோடு விளையாடு ஷோ எங்க இருந்து போக போகுது அப்படின்னா, கடலூர் சில்வர் பீச்ல இருந்தா போக போகுது. சோ நிறைய பேருக்கு நம்ம பேச போறோம். வீக்கெண்ட் அப்படிங்கறதுனால பயங்கரமான கூட்டம் இங்க. போன வாரம் நான் பார்த்ததை விட இந்த வாரம் பயங்கரமான கூட்டமா இருக்கு. சோ எல்லாருக்கிட்டையும் நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான பாடல் கேட்டு வந்தெல்லாம் தொடர்ந்து கேளுங்க. சொல்றேன் புதுவை 102.8.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: காற்றில் கந்திருக்கும் நேயர்களுக்கு இனிதொரு மாலை வணக்கம். அலையோடு விளையாடு நிகழ்ச்சியாக இங்க நான் ஸ்டுடியோலேருந்து தீபா பேசிட்டு இருக்கேன். நம்மளுடைய இன்னொரு ஆஜி இன்ட்ரெஸ்டிங்கான பேசுறது இப்ப வந்து கொஞ்ச நேரத்தில் கனெக்ட் ஆக போறாங்க. கம்ப்யூட்டர் ஜி கனெக்ட் த கால்.
2: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர்கள் அனைவருக்கும் ஒரு சூப்பர்.

0: அலையோடு விளையாட்டு நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சி வந்து கடலூர் சில்வர் பீச்ல இருந்து ஆர்ஜே ஜீவிதாவோட போயிட்டு இருக்க. சோ நம்ம தொடர்ந்து பேசலாம் வாங்க.
1: அவங்க பேச போறோம்.

0: ரொம்ப ஹைட்டான ரொம்ப ஜாலியான நட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, எனக்கு ஒரே விஷயம் தோணுச்சு, அதாவது இந்த நட்ஸ் ஆகணும் உங்களுக்கு எப்படி வந்து ஏதாவது ஒரு இன்சிடென்ட்னால வந்து பார்த்தாங்களாம், ஏதாவது ஒரு காரணம் இருக்கா, ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு விஷயம் வந்து உங்களை நர்ஸ் ஆகும்?
1: அம்மா எல்லாரும் படிக்க சொன்னாங்க, அது இல்லாம
2: கிராமத்து காட்டு அடி

0: வெல்கம் பேக் டு த ஷோ அலையோடு விளையாடு. நம்ம நிகழ்ச்சி சில்வர் பீச்ல இருந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு. சோ இப்ப நம்ம கூட ஜீவிதா யாரு எல்லாம் வச்சு பேச போறாங்க, யாரெல்லாம் வச்சு ஃபன் பண்ண போறாங்க அப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க.
1: அப்படியும் வந்து கூட்டம் குறையில பயங்கரமான கூட்டமா இருக்கு. நான் சொன்ன மாதிரி போன வாரத்தை விட இந்த வாரம் பயங்கர கூட்டமா இருக்கு, அப்படியே வந்துகிட்டே இருக்காங்க, பழைய எடுத்து வந்துட்டு இருக்கிற மாதிரி. சோ இந்த நேரத்திலயும் நம்ம கூட பேசுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க கூட பேச போறோம். வணக்கம், அவங்க பேர் சொல்லுங்க. வீட்டுல ஒரு நாள் வந்து உங்களுக்கு எப்படி ஆரம்பிக்கும்?
2: ஒரு நாள் சந்தோஷமா இருப்போம், சந்தோஷமா இருக்கும். ஒரு நாள் ரொம்ப அதிகாலையில ரொம்ப பசங்க விடிய பிரச்சனால டென்ஷனாவே ஆயிடுவோம். சத்தம் போட்டு கிடப்பா வீட்டுல பசங்க, அது செய்யல இது செய்யல, உங்களே இருக்கிறீங்க ஒரு வேலை செய்ய மாட்டேங்கன்னு சொல்லி சொல்லி இருப்பா.
1: ஹாப்பியா ஆரம்பிக்கிற அன்னைக்கு
2: ஹாப்பியா இருக்குன்னா ரொம்ப சந்தோஷமா தான் இருப்போம்.
1: அன்னைக்கு டே ஃபுல்லா உங்களுக்கு ஹாப்பியா போகும். அப்ப இன்னைக்கு உங்களுக்கு ஹாப்பியா போயிருக்குன்னு நினைக்கிறேன். காலையில இருந்தாலதான் நீங்க பீச்சுக்கு வந்திருக்கீங்க, கரெக்டா?
2: சரி
1: சரி, தலையாட்டுறாங்க. சரி ஓகே, உங்க வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் நீங்க சமைக்கிறதுல ரொம்ப பிடிச்சது என்ன?
2: நான்வெஜ்.
1: நான்வெஜ் ரொம்ப நல்லா சமைப்பீங்களோ?
2: ஏதோ ஓரளவு சுமாரா செய்யணும்.
1: சுமாரா செய்வீங்க. எல்லாருக்கும் வந்து நான்வெஜ் தான் பிடிக்கும்.
2: ஆமா,
1: டெய்லி நான்வெஜ் செய்ய சொல்றாங்கன்னா சலிக்காம செய்வீங்களா இல்ல கோவம் வருமா?

0: ஒன்னு நாளைக்கு மீன் குழம்பு நான் அப்படி கறி அப்படிதான் செய்வாங்க. ரசம் எல்லாம் வச்சா அவங்களுக்கு எல்லாம் பிடிக்காது, சாப்பிடவே மாட்டாங்க.
1: அது குடும்பத்தோட கடைசியா நீங்க
0: மெட்ராஸ் பீச்சுக்கு போனோம்.
2: மெட்ராஸ் பீச் போனீங்க, சரி ஓகே. உங்களுக்கு கடலூர் பீச் பிடிச்சிருக்கா, சென்னை பீச் பிடிச்சிருக்கா?
0: எல்லாம் ஒரே மாதிரி தான், எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு, ஒரே மாதிரி தான் இருக்கு. அதெல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறதுனால எனக்கு ரெண்டு பீச்சுமே பிடிக்குது அப்படின்னு சொல்றீங்களா?
2: சரி ஓகே. ஒரு நாள் ஃபுல்லா நீங்க வந்து சமைக்கிறதுக்கு வந்து கஷ்டப்படுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நாள் ஃபுல்லா நீங்க சமைக்கவே வேணாம் அப்படின்னு சொல்றாங்கன்னா அந்த நாள் ஃபுல்லா நீங்க என்ன பண்ணி
0: அந்த கொஞ்ச நேரம் வந்து துணி தேற்ற பார்த்து தூங்குவோம்.
2: இது ரெண்டும் செய்யணும்னு உங்களுக்கு ரொம்ப மனசுக்குள்ள ஆசை இருக்கும்.
0: ஆமா ஆமா
2: ஆமா. ஐயோ ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்றாங்களே, எனக்கு ஒரு நாள் லீவ் விட்டா போதும், லீவ் விடுங்க. கொஞ்ச நேரம் நான் தூங்கிடுறேன், கொஞ்ச நேரம் வந்து துணி தைக்கிறேன், என்னோட இஷ்டத்துக்கு வந்து நான் சரியா இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ உங்க ஃபேமிலி வந்து இங்க கூட இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க கிட்ட நான் சொல்லிருப்பேன். ஸோ எல்லாரும் வந்து ரொம்ப ஜாலியா பிஸியா விளையாடிட்டு இருக்காங்க. ஐயோ நான் பேச மாட்டேன், ஐயோ நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. ஆனா வந்து அதுலயும் வந்து தைரியமா நான் பேசுறமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க. சரி ஓகே. உங்களுக்கு உங்க வீட்டுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச
1: யார சொல்றது, யார சொன்னாலும் இங்க கேட்டுட்டு இருக்காங்களே, யார் வந்து என்கிட்ட சண்டை போடுவாங்களோ அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன்.
2: யாரு பிடிக்கும் வீட்டுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது, யாரு
1: யாரு வந்து நீங்க என்ன திட்டினாலும் சரி ஏதாவது கத்தி ஒரு டென்ஷனா இருக்கீங்க ஏதோ கத்தி பேசிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யார் வந்து அதை வந்து பொருட்படுத்தாம மறுபடியும் பேசுவாங்க, யார் வந்து நீங்க சண்டை போட்டீங்கன்னு சொல்லிட்டு கோச்சுப்பாங்க?
0: என் பொண்ணு பெரிய பொண்ணு செய்யாத மாதிரி ராஜவத்தி
2: பெரிய
0: அவங்க கோச்சுக்கவே மாட்டாங்க, அமைதியா இருப்பாங்க. என்ன பேசினாலும் சரி அந்த அளவுக்கு எதுவும் பொருட்டாவே நினைக்க மாட்டாங்க. என்னன்னா உன்ன பேசிட்டா கூட அவன் சாரிமா நான் பண்ணிட்டு தப்பமா அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவன் ரெண்டு பேரும் அந்த அளவுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆயிடுவாங்க, நம்மள எகுத்து பேசுவாங்க.
2: அதனால இதுல இருந்து தெரியுது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அவங்க ஃபர்ஸ்ட் பொண்ணு வந்து சொல்ற பேச்சு நீங்க சொல்லீங்க, டென்ஷனா இருந்தாலும் அதை பெருசா எடுத்துக்க மாட்டாங்க இல்லையா?
0: ஆமா
2: சரி ஓகே. பீச்சுக்கு வந்தா என்ன சாப்பிட ரொம்ப பிடிக்கும்?
0: எனக்கு காரம் பொரி தான் பிடிக்கும். எனக்கு
1: காரம் பொரி பாத்தீங்களா, எல்லாருக்கும் எல்லாமே பிடிக்கணும்னு சொல்ல முடியாது, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கு. அதே மாதிரி பீச்சுக்கு வந்தா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொன்னு சாப்பிடணும்னு தோணும்.
2: சோ உங்களுக்கு இங்க வந்தா கார பொரி சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்ற மாதிரியா?
0: நான் எப்ப பண்ணாலும் சரி எப்ப போனாலும் சரி கார பொரி தான் வாங்கிட்டு வருவான் வீட்டுக்கு. அதே மாதிரி பசங்க பண்ண கூட எனக்கு வாங்கிட்டு வரும்.
2: அப்ப இப்ப போகும்போது காரப்பொரி வாங்கிட்டு போயிட்டீங்களா?
0: வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துருவான். அதே மாதிரி பசங்க பீச்சுக்கு போனாலும் வாங்கிட்டு வருவோம்.
2: உங்களுக்காக தனியா அவங்க போகிறப்போ வாங்கிட்டு வருவாங்க. ஓகே ரொம்ப அழகா பேசுனீங்க, ரொம்ப நன்றிமா. தொடர்ந்து பேசலாம், தொடர்ந்து கேளுங்க. ரெயின்போ புதுவை 102.8 இது அலையோடு விளையாடு.

0: பேசலாமா?
1: நேரம் 5:23, 28 மணி துளிகள் ஆயிட்டிருக்கு. நம்மளோட ஆர்ஜே ஜீவிதா சில்வர் பீச்ல இருந்து கடலூர்ல இருந்து நம்ம கூட கனெக்ட் ஆயிருக்காங்க. சோ தொடர்ந்து பேசலாம் வாங்க.

0: நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களை எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 605006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: தொடர்ந்து பேசலாம், கால் கனெக்ட் பண்ண போறோம். ஜீவிதா சில்வர் பீச் கடலூர்ல இருந்து கனெக்ட் ஆயிருக்காங்க. அலையோடு விளையாடு
5: நம்ம ஷோ போயிட்டு இருக்கு. இப்ப பேசுறதுக்காக ஒருத்தவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
6: அருள்மொழி.
5: அருள்மொழி, எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
6: சிதம்பரம்.
5: சிதம்பரம், சிதம்பரத்துல இருந்து கடலூருக்கு வந்திருக்கீங்க. உங்களுக்கு சிதம்பரம் பிடிக்குமா, கடலூர் பிடிக்குமா?
6: கடலூர் பிடிக்கும்.

0: பிடிக்கும். ஏன் சிதம்பரம் பிடிக்காதா? அங்க எதுவுமே இல்ல, சிம்பிளான ஏரியா. சிம்பிளான ஏரியாவால வந்து உங்களுக்கு சிதம்பரம் பிடிக்காது. சரி ஓகே, அடிக்கடி பீச் போறீங்களா? வருவேன். வருவீங்க? சரி, பீச் வந்து ஃபர்ஸ்ட் என்ன வாங்கி சாப்பிடணும்னு தோணும், என்ன பண்ணணும்னு தோணும், வந்த உடனே நாங்க வந்து நீச்சல் போடுவோம். போட்டுட்டு அதுக்கப்புறம் நண்டு சூப் கூட சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு அதோட வெளியில வந்துருவோம். இப்போ நண்டு சூப், அப்போ உங்களுக்கு வந்து பீச் போனீங்கன்னா நண்டு சூப் ரொம்ப பிடிக்கும் இல்லையா? சரி ஓகே, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தா பீச் வந்தா ஜாலியா இருக்குமா, இல்ல உங்க குடும்பத்து கூட வந்தா ஜாலியா இருக்கும்? ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தா ரொம்ப ஜாலியா இருக்கும், ஃபேமிலியோட வந்தாலும் ரொம்ப ஜாலியா இருக்கும். அது ஏதோ கொஞ்சம் ஜாலின்னு சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தாலும் ரொம்ப ஜாலியா இருக்கும், குடும்பத்து கூட வந்தாலும் ரொம்ப ஜாலியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே, வீட்டுல இருக்கும் போது எல்லா வேலையும் முடிச்சிட்டீங்க, முடிச்சிட்டீங்கன்னா ஃப்ரீ டைம்ல என்ன பண்ணுங்க? ஏதாவது ஒர்க் பண்ணு தோணும், போன் வந்து பேசிட்டு இருக்கோம், அதான் வேற எதுவும் பண்ண மாட்டீங்க. சரி ஓகே, டெய்லி வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போன் பண்ணி பேசுவீங்க. அதாவது உங்க டே வந்து ஆரம்பிக்கும் போது ரொம்ப சந்தோஷமா ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த டே ஃபுல்லா உங்களுக்கு ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம். எந்திரிக்கும் போதே டென்ஷனோட இருக்கீங்க, அப்போ ஒரு டென்ஷனா தான் இருக்கும், யாராவது ஜாலியா பேச கூட வரமாட்டாங்களான்னு தோணும். அந்த மாதிரியான அனுபவம் இருக்கு, நிறைய இருக்கு, நிறைய இருக்கு. சரி ஓகே, உங்க வீட்டுல உங்களுக்கு பிடிச்சியா? எங்க வீட்டுக்காரரு எங்க பசங்க, என் வீட்டுக்காரரு அதுல யாரும் ரொம்ப ரொம்ப ரொம்ப எங்க வீட்டுக்காரர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சூப்பர். சரி ஓகே, உங்க வீட்டுல நீங்க சமைப்பீங்க இல்லையா, நீங்க சமைக்கிறதுலயே உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும்? கறி குழம்பு தான் எங்க வீட்டுக்கு ரொம்ப பிடிக்கும், டேஸ்டா நாங்க செய்வோம், ரொம்ப பிடிக்கும். டெய்லி கேட்பாங்களா? டெய்லி கேட்க மாட்டாங்க, வாரத்துல ஒரு டைம், வாரத்துல ஒரு நாள் செஞ்சு குடுத்துருவீங்க கண்டிப்பா. சரி ஓகே, உங்க வீட்டுல எப்படி எல்லாரும் வந்து சேர்ந்து வேலை செய்வாங்களா, இல்ல நீங்க மட்டும்தான் தனியா வேலை செய்வீங்க? போனோம், யாருமே செய்ய மாட்டாங்க, நான் மட்டும்தான் செய்வேன், நீங்க மட்டும் தான் செய்வீங்க. சரி, உங்க ஃபேமிலியை பத்தி ரொம்ப இதுவா சொல்றீங்க இல்லையா, உங்க ஃபேமிலியோட சேர்ந்து நீங்க கடைசி எந்த ஊர் போனீங்க? நாங்க எங்க அப்பா வீட்டுக்கு தான் போயிட்டு வந்தோம். அம்மா வீட்டுக்கு தான் போயிட்டு வந்தீங்க, வேற எங்க வெளியில போயிட்டீங்க? வேற எங்கயோ வேளாங்கண்ணி போயிட்டு வந்தோம், வேளாங்கண்ணி போயிட்டு வந்தீங்க. அதோட வந்து பீச்சுக்கு தான் அடிக்கடி வருவீங்க, பீச்சுக்கு தான் அடிக்கடி போவோம். ஓகே, ரொம்ப அழகா பேசுனீங்க. அதே மாதிரி படம் எல்லாம் பாத்தீங்களா? யாரு எந்த சீரோ வரும் வந்து விஜயகாந்த் தான் பிடிக்கும். சரி ஒரு பாட்டு பாடுங்க. தந்தானே
1: கேட்டவனே பாட்டு பாடுறாங்க,
0: சரி எனக்கு பாடுங்க, ரெண்டு லைன் பாடுங்க. தன்னானே தாமர பூ மச்சான் தள்ளாதோ தண்ணியில தாவன், அதாவது தண்ணியை பார்த்தோடனே தண்ணி ஞாபகம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, கேட்ட உடனே உண்மையாவே யாருமே பாட மாட்டாங்க, ஐயோ நான் பாட மாட்டேன், எனக்கு வாய்ஸ் நல்லா இருக்காது, என்ன பாட சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஒருவேளை பாட சொல்லுவேன்னு அவங்க நினைச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல, கேட்ட உடனே நமக்காக ஒரு லைனா இருந்தாலும் அழகா பாடி காமிச்சாங்க, ரொம்ப நன்றி, தேங்க்யூ சோ மச். தொடர்ந்து நம்ம பேசலாம், தொடர்ந்து கேளுங்க. அதுக்கு மெயின்போ புதுவை 102.8ல இது அலையோடு விளையாடு.
2: அலியோட விளையாடு நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. நேரம் பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா 5:29 ஆயிட்டு இருக்கு. பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா ஆஜி ஜீவிதாவோட கடலூர் சில்வர் பீச்ல இருந்து போயிட்டு இருக்கு. நீங்களும் பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த ஸ்பாட்டுக்கு போங்க, நம்மளோட எஃப்எம் ரெயின்போல பேசலாம். ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக், அப்புறம் உங்களுக்காக ஒரு பாடல் வந்து கேட்கலாம் வாங்க.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: அலையோடு விளையாடு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சி அஜய் ஜீவிதாவோட கடலூர் சில்வர் பீச்ல இருந்து போயிட்டு இருக்க, பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா. சோ இப்ப நம்ம கூட யாரெல்லாம் பேச ரெடியா இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க.
1: என்ன பண்றீங்க இப்போ வந்து

0: பண்ணிட்டு இருக்கீங்க? சரி ஓகே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறேன், என்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு
1: கேக்குறேன்.
0: கண்டக்டரா இருக்கீங்க, எப்படி போயிட்டு இருக்கு? அதாவது என்ன சொல்ல வரீங்க, எப்படி போகுதுன்னு கேட்டேன். ஐயையோ, அதாவது வேலையெல்லாம் ஜாலியா போயிட்டு இருக்கா, கஷ்டமா போயிட்டு இருக்கான்னு?
1: வேலையெல்லாம் வந்து கஷ்டம் நினைச்சாதான் அது கஷ்டமா இருக்கும். நான் எப்பயுமே வந்து அது வந்து ஒரு சந்தோஷமா செஞ்சுருவாங்க, அதனால அது ஜாலியா போயிடுச்சு.
0: எப்படின்னா என்னையும் வந்து அவங்க ஃபேமிலியில இருக்கிறவங்க வந்து அவங்க வீட்டுல அவங்க ஃபேமிலியில இருக்கிற ஒருத்தவங்கள என் கூட பேச வச்சுட்டு பின்னாடி வந்து எல்லாரும் நின்றுகிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. ஓகேவா? அவங்க கிட்ட கொஞ்சம் பார்த்துதான் பேசணும்னு நினைக்கிறேன். சரி ஓகே, அப்போ உங்களுக்கு கஷ்டம் எல்லாம் இல்ல, ரொம்ப ஜாலியா வந்து விரும்பி நீங்க வந்து கண்டக்டர் வேலையை பண்ணிட்டு
1: இருக்கீங்க.
0: சரி ஓகே, எந்த லைன் நீங்க?
1: சென்னையில.
0: அப்ப ரொம்பவே பிஸி தான் இல்லையா?
1: கும்பல் கும்பலா வருது டி நகர் தாம்பரம் மத்தபடி.
0: சரி ஓகே, உங்களுக்கு சென்னை பிடிச்சிருக்கா, கடலூர் பிடிச்சிருக்கா? அப்போ ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு. சரி, உங்க வேலையிலே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்?
1: பிடிச்ச விஷயம் வந்து நான் வந்து வேலை செய்யணும்னா பேசஞ்சர்கிட்ட வந்து பிரச்சனை பண்ண மாட்டேன்.
0: சரி ஓகே, உங்ககிட்ட அதாவது உங்க பேசஞ்சர்ஸ் வந்திருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க கிட்ட யாரையாவது மறக்க முடியாத ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, அடடா அப்பா என் லைஃப்ல உங்களை நான் மறக்கவே மாட்டேப்பா அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஏதாவது இன்சிடென்ட் நடந்திருக்கா உங்களுக்கு 18 வருஷத்துல?
1: நடத்துல ஏன்னா ஒரே ரூட்டை போனதான் அந்த மாதிரி இருக்கும், பல ரூட்டை மாத்தி மாத்தி விடுவாங்க. அப்ப யார கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு நான் போறேன்னா ஒரு 600-700 பேராது
0: சந்திப்பேன்.
1: 800-900 பேர் கும்பல வருஷம், 1000 பேர் கூட நான் பார்ப்பேன். அவங்களுக்கு வந்து அவங்க யாரு பாக்குற யாரு என்ன தெரியாதுல்ல, மழை நாள் மழை வேற ஒருத்தர் இருப்பாங்க, அங்க யாரும் நிறைய பேர் வருவாங்க, அது மாதிரி தான் போயிருந்தோம்.
0: இது வரைக்கும் வந்து அப்படி யாரையும் நீங்க சந்திக்கல? சரி ஓகே, வீட்டுல லீவ் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? வீட்டுல இருக்கும்போது என்ன பண்ணுவீங்க?
1: வீட்டுல இருக்கும்போது வீட்டுல ஒரு சாப்பிட்டு உள்ள இருப்பான், வெளியில வேலை இருந்தா வெளியில பண்ணலாம்.
0: வேலைகள்லாம்
1: ஒரு வேலை செஞ்சுட்டு சர்ச்சைக்கு போயிட்டா அங்க ஏதாவது பாஸ்ட் வருவா சொல்லுவார, அவரு கூட போயிட்டு வருவா.
0: கண்டக்டர் ஆகணும் அப்படின்னு நீங்க வந்து சின்ன வயசுல நினைச்சிருக்கீங்களா? நம்ம ஒரு கண்டக்டர் ஆகும்
1: அப்படின்னு நினைச்சிருக்கீங்களா? சின்ன வயசு வராம நடந்தது, சின்ன வயசுல நான் அது மாதிரி நினைக்கலதான். ஆனா வந்து அது எதிர்பார்த்து படிக்கிறதுக்கு வழி இல்ல. திடீர்னு ஒருத்தர் என்ன, நான் ஒருத்தருக்கு ஒரு ஆலோசனை கேட்க போனேன், அவர் என்ன சொல்லிட்டு தெரியுமா, அவனு வந்து இது மாதிரி ஒரு இது கேட்க மாதிரி
0: கண்டக்டர் ஆயிட்டீங்க, இப்ப வந்து நீங்க அந்த லைன்ல போனதை நினைச்சு சந்தோஷப்படுறீங்களா? எனக்கு வந்து நீங்க பதில் கொடுத்தது வந்து ஐயோ அப்பப்பா என்னப்பா இது எப்பப்பா முடிப்பாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அப்படியே டக்கு டக்கு டக்கு டக்கு டக்கு டக்குன்னு பதில் சொன்னீங்களே, இப்ப நான் கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. யார் அடிச்சா வலிக்காது? ரொம்ப யோசிக்கணும், ரொம்ப ஜாலியா யோசிங்க பாக்கலாம். நீங்க இந்த கேள்விக்கு கண்டிப்பா பதில் சொல்லி ஆகணும். இல்ல சொல்லுங்க, யார் வலிக்காது? ஓகே, பின்னாடிய வந்து அவங்க ஃபேமிலியா உட்காந்துட்டு நல்லா வந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. சரி சொல்லுங்க, யார் அடிச்சா வலிக்காது? உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களை விடுங்க ஓகேவா, யார் அடிச்சா வலிக்காது? சும்மா ஒரு ஜாலியான ஒரு கேள்வி. அடிச்சா வலிக்காதா? சரி ஓகே, இந்த

0: பாட்டு பாடவா?
1: வேணாம் வேணாம்.
0: பாட்டு கேட்கவா?
2: இது ஓகே.
3: மனம் விரும்புதே,
0: உங்க மனசு விரும்புற பாட்டு தானே கேட்க தோணுது? எப்படி கேக்குறது?
1: நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணி
2: தினமும் மாலை 6:20 முதல் இரவு 8 மணி வரை
1: மனம் விரும்புதே.
4: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
5: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
6: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
5: கண்டிப்பா தேவையில்லை.
6: என்றும் அக்கறையுடன்
5: உங்கள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.
2: அலையோடு விளையாடு நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. நேரம் பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா 5:47:29 துளிகள் ஆயிட்டு இருக்கு. சோ நிகழ்ச்சியில கடலூர் பீச்ல நம்ம கனெக்ட் ஆயிருக்கோம் இல்லையா? சோ அஜய் ஜீவிதா யாகிட்ட எல்லாம் என்ன மாதிரியான ஃபன் எல்லாம் பண்ண போறாங்க தெரிஞ்சுக்கலாம் வாங்க.
7: பாட்டி அண்ட் பேத்தி ரெண்டு பேருமே வந்து பேசுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பேச போறோம். வணக்கம், அவங்க பேசுங்க.
8: என் பேர் ஜெயக்கொடி.
7: ஜெயக்கொடி, எப்படி இருக்கீங்க?
8: நல்லா இருக்கான்.
7: நல்லா இருக்கீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
8: வேலைக்கு போறோம்.
7: வேலைக்கு போறீங்க? வேலை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
8: போயிட்டு இருக்கு.
7: ஒரு கேள்வி கேட்டா ஒரு பதில் தான் சொல்லுவேன். அதுக்கு மேல என் வாயில இருந்து ஒரு வார்த்தை கூட வராது அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. சரி ஓகே, வேலை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
8: வேலை போயிட்டு இருக்கு, தோசை போயிட்டு இருக்கு.
7: சரி, காலையில வேலைக்கு போயிட்டு ஈவினிங் வீட்டுக்கு வருவீங்க, அங்கேயும் போயிட்டு வேலை செய்வீங்க, வீட்டுக்கு வந்துட்டு வேலை செய்வீங்க இல்லையா? சோ எப்படி இருக்கும் உங்களுக்கு? கடுப்பா இருக்குமா? கடுப்பா இருக்குமா? எப்படி இருக்கும்? ஐயோ என்னடா இது, இங்கேயும் வேலை செய்யறோம், வெறுத்து போகுது, வாழ்க்கையே வெறுத்து போகுது. ஒய்?
8: ஆமா, வெளியில போய் வேலை செஞ்சுட்டு வரோம், வீட்லயும் வந்து வேலை செய்யறோம், கொஞ்ச நேரம் கூட ரெஸ்ட் கிடையாது.
7: ஒரு நாள் ஃபுல்லா நீங்க எந்த வேலையும் செய்ய வேணாம், வேலைக்கும் போக வேண்டாம், வீட்டுல சமைக்கவும் வேணாம், எந்த வேலையுமே செய்ய வேணாம். அப்ப என்ன பண்ணுவீங்க?
8: தூங்கணும் போல
7: இருக்கும். சரி, ஒரு நாள் ஃபுல்லா தூங்கினா அதுவும் போர் அடிக்கும்ல?
8: போர் அடிக்கும் தான். படுற வேலை செய்யறோம்ல, அந்த கஷ்டத்துக்கு தூங்கினா கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும் மாதிரி இருக்கும் உடம்பு.
7: அதனாலதான் இந்த மாதிரி வந்து பீச்சுக்கு வந்துடுறீங்க. சரி ஓகே, உங்க வேலை முடிச்சுட்டு அடிக்கடி நீங்க பீச்சுக்கு வருவீங்களா, எப்பயாவது வருவீங்களா?
8: நான் ஒரு தடவை தான் வர முடியும்.
7: எப்பயாவது ஒரு தடவை தான் வருவீங்க. சரி ஓகே, நீங்க கடலூர் தானே?
8: கடலூர்ல இருந்து வரீங்க. அடிக்கடி உங்க பீச் வந்து பக்கத்துலயே தானே இருக்கு, அடிக்கடி வந்து போனால உங்களா டென்ஷனா இருக்கு?
7: காலையில
8: 8 மணிக்கு போடுவான், 5 மணிக்கு வீட்டுக்கு வருவான். வீட்டுக்கு வந்து வீட்டு வேலை செய்யணும், ரெஸ்ட் கிடைக்காது இல்ல,
7: கிடைக்காது. அப்ப வந்து ஒரு நாள் ஃபுல்லா லீவ் விட்டா நல்லா தூங்கணும் அப்படின்ற ஆசை மட்டும் உங்களுக்கு இருக்கு.
8: ஆமா.
7: சரி ஓகே, இப்போ உங்க நீங்க வேலை செய்யற இடத்துல லீவ் விடுறாங்கல்ல? சரி, லீவ் விடும்போது அப்ப என்ன பண்ணுவீங்க?
8: அப்ப என்ன பண்ணுவோம்? அப்பயும் வீட்டு வேலை தான். இது மாதிரி அன்னைக்குதான் இருந்துரு, அன்னைக்குதான் நினைச்சா பீச்சுக்கு போகலாம், கொஞ்சம் நேரம் சுத்திட்டு வரலாம், ஜாலியா இருக்கலான்ட்டு வருவோம்.
7: நீங்க சின்ன வயசுல பீச் வந்துருக்கீங்களா?
8: இல்ல, அதிகமா சின்ன வயசுலாம் போனது கிடையாது,
7: இப்பதான் வரீங்க. சரி ஓகே, உங்க பேத்தி கூட வந்திருக்கீங்க. உங்க பேத்தி விளையாட நீங்க ரசிக்க ஜாலியா இருக்கீங்க. நீங்க விளையாடுனீங்களா? நீங்க விளையாடுவீங்களா பீச் வந்தா?
8: விளையாடுவோம், கொஞ்ச நேரம் ஓடி பிடிச்சி விளையாடுவோம், நம்மளுக்கு மூச்சு வாங்குவோம், அதனால கட் பண்ணிடுவோம்.
7: சரி ஓகே, என்ன சாப்பிடுவீங்க இங்க வந்து?
8: இங்க வந்து எதுவும் சாப்பிட பிடிக்காது.
7: சாப்பிட மாட்டீங்களா?
8: சாப்பிட மாட்டேன். பேத்திக்கு மட்டும் வாங்கி கொடுப்பேன், கேக்கறத வாங்கி
7: கொடுப்பான்.
8: சாப்பிடறதுல வாங்கி கொடுக்கறதுல ஒருத்தர வாயில போட்டுவோம், அதோட சரி.
7: சரி ஓகே, வாங்க. உங்க பேர் என்ன?
9: அஜித்தி.
7: அஜித்தி, என்ன பண்றீங்க, என்ன படிக்கிறீங்க?
9: ஸ்கூல் படிக்கிறீங்க?
7: ஸ்கூல் படிக்கிறீங்க? லீவ் ஆக்சுவலி 3 days லீவா உங்களுக்கு? அதனால பாட்டியை கூட்டிட்டு ஜாலியா பீச்க்கு வந்துட்டீங்கல்ல? ஆமாவா? ஆமா. இது தவிர எதுவும் பேச மாட்டீங்களா அஜித்தி? நீங்க அதுக்கும் ஆனு சொல்லிட போறாங்க. சரி ஓகே, ஸ்கூல்ல எப்படி போயிட்டு இருக்கு?
9: ஜாலியா போயிட்டு இருக்கு.
7: என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? ஐயோ, மறந்துட்டாங்க போல இருக்கு. என்ன கிளாஸ் படிக்கிறாங்கன்றது?
9: என்ன கிளாஸ் ஸ்டாண்டர்ட்?
7: தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? ஓகே, எப்படி போயிட்டு இருக்கீங்க?
9: தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்கா? செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுதா உங்களுக்கு?
7: செகண்ட் ஸ்டாண்டர்ட் தான் பிடிச்சதா? தேர்ட் ஸ்டாண்டர்ட் பிடிக்கலையா? அதனாலதான் மறந்துட்டாங்க போல இருக்கு. சரி ஓகே, அஜித்தி எப்படி படிக்கிறீங்க? நல்லா படிக்கிறீங்களா? பாட்டியை ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு?
9: பிடிக்கும்.
7: அம்மா அப்பா கூட வரவும் பாட்டி கூட வந்துருக்கீங்க, ரொம்ப பிடிக்குமா?

0: பாட்டி கூட வரும்போது நீங்க ரோல் கேட்டு பாட்டி வந்து வேணா போ அடிக்கடி வந்தா நீங்க இதேதான் கேக்குற வாங்கி தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன
1: பண்ணுவீங்க?
0: வாங்கி கொடுப்பாங்க பூந்தோட்ட காவல்காரன் அந்த படத்துல இருந்து ஒரு பாட்டு
2: பாடுங்க.
0: உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்கவா? அடிச்சா வலிக்காது, இது அடிச்சா வலிக்காது, அது என்ன? யார் அடிச்சாலும் நமக்கு வலிக்கும்ல, ஆனா இது அடிச்சா நமக்கு வலிக்காது, அது என்ன யோசிங்க? அஜித்தி தர்ஸ்டர் யோசிங்க, என்னவா இருக்கும் கொஞ்சம் யோசிங்க பாக்கலாம். கையா? எப்படி கை? எனக்கு தெரியலீங்க, புரியலீங்க. நான் இப்ப உங்களை கையால அடிச்சா உனக்கு வலிக்குமா வலிக்காதா? இப்ப நான் உங்களை கையால அடிக்கிறேன், உனக்கு வலிக்குமா வலிக்காதா? எப்படி உள்ளங்கையில வலிக்கா? உள்ளங்கையில நான் அடிச்சாலும் உங்களுக்கு வலிக்கும், வலிக்காது. இது அடிச்சா நமக்கு வலிக்காது, அது ஒண்ணு இருக்காது. என்னன்னு சொல்லுங்க பாக்கலாம். நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சா இப்ப உங்களுக்கு ஏதாவது நான் தருவேன். நீங்க கேட்ட பொட்டேட்டோ ரோல் தருவேன். சொல்லுங்க, இது அடிச்சா வலிக்காது, அது என்ன? நீங்க உங்களுக்கு ஏதாவது யோசனை இருக்கமா? இது அடிச்சா நமக்கு வலிக்காது.
2: தெரியலம்மா, எனக்கு என்னன்னு தெரியல.
0: கொஞ்சம் யோசிங்களா என்னவா இருக்கும்ட்டு. யோசிக்கவே இல்லைங்க, நான் யோசிச்சேன். ஓகே சொல்லுங்க, எது அடிச்சா வலிக்காது? சரி ஓகே, ரொம்ப யோசிக்கிட்டாங்க. இது அடிச்சா வலிக்காது, எது தெரியுமா? காத்து அடிச்சா வலிக்குமா? வலிக்காது தானே. அப்ப காத்து அடிச்சா அவங்க வலிக்காது தானே? காத்து அடிச்சா அவங்களுக்கு மட்டும் வலிக்குது. ஓகே, காத்து அடிச்சா வலிக்காது, இதுதான் பதில். ஓகேவா? சூப்பரா பேசினாங்க ரெண்டு பேருமே. தொடர்ந்து நம்ம பேசலாம், தொடர்ந்து கேளுங்க. ரெயின்போ புதுவை 102.8 இது அலையோடு விளையாடு.

0: கேர்ள்.
1: ஹாலிவுட் விளையாட்டு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா 6 மணி ஆயாச்சு. சோ நம்ம நிகழ்ச்சியில ஆஜி தேவிதா கடலூர் சில்வர் பீச்ல இருந்து கனெக்ட் ஆயிருக்காங்க, தொடர்ந்து பேசலாமா?
2: பிடிக்கும்
3: காலேஜ் பஸ்ல போன்ல.

0: கண்டக்ட் பண்ணிக்கோ. ஸ்கூல் பசங்க தூர தூரமா எப்பயாச்சும் பாத்துக்கல பேசுவோம்.
1: அதனால
2: இப்ப நல்ல ஜாபுக்கு போயாச்சு. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன், சாலரி வரும் இல்லையா, அந்த சாலரி வர்ற நாள் உங்களுக்கு பிடிக்குமா இல்ல வீக் ஆஃப் வர்ற நாள் உங்களுக்கு பிடிக்குமா?
0: சேலரி வர்ற நாள் பிடிக்கும். சேலரி வந்து ஒன் வீக் கழிச்சு கஷ்டமா இருக்கும், சரிங்களா? சேலரி கையில இருக்காது, அடுத்த சேலரி வர்ற வரைக்கும் வீட் பண்ணுவோம், அது வரைக்கும் பிடிக்கும்.
2: அதனால வந்து வீக் ஆஃப் வர்றனாலதான் யோசிச்சிட்டீங்களோ நீங்க?
0: வீக்கெண்ட்னா கொஞ்சம் செலவாகும், ஆனா ஜாலியா இருக்கும். ஆமா ஆமா.
2: அடிக்கடி அப்ப பீச்சுக்கு வருவீங்க?
0: அடிக்கடி இல்லை, எப்பயாச்சும் கூப்பிட்டு வரும் வைஃப் குழந்தைங்களை கூப்பிட்டு வரும்.
2: ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணுவீங்க. சரி, பீச்க்கு வந்த உடனே நீங்க பண்ற முதல் விஷயம் என்ன?
0: பானிபூரி வாங்கி சாப்பிடுவோம், சோளப்பூரி வாங்கி சாப்பிடுவோம். பீச்ல மணல் நோண்டிட்டு பையன் கூட விளையாண்டுருவேன். இதுதான்.
2: உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கவா, ஒரு பாட்டு போட்டா ஆட முடியாது, அது என்ன பாட்டு?
0: பாட்டு போட்டா ஆட முடியாதா?
2: பாட்டு போட்டா ஒரு மெலடியான பாட்டு போட்டா கேட்போம், ஒரு பீட் சாங் போட்டா வந்து அப்படியே லைட்டா வந்து ஷேக் ஆகுற மாதிரி இருக்கும். ஆனா இந்த பாட்டு போட்டா ஆட முடியாது, என்ன பாட்டு?
0: தெரியல மேடம்,
2: கொஞ்சம் யோசிங்க.
0: என்ன
2: சொல்றீங்களா நீங்க கேட்டீங்க, சொல்ல மாட்டேன்.
0: தெரியலன்னு க்ளூஸ்
2: அது வந்து நான் ஸ்டாப் பண்ணதான் நீங்க ஸ்டாப் பண்ண முடியும். நான் கேக்குறேன் நீங்க பதில் சொல்றீங்க இல்லையா, நான் கேள்வி கேக்குறேன் நீங்க பதில் சொல்றீங்க, ஓகேவா? இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் அதை ஸ்டாப் பண்ணணும், அப்பதான் நீங்க வந்து ஸ்டாப் பண்ண முடியும். நான் இப்ப உங்ககிட்ட கேள்வியே கேட்கலன்னா நீங்க பதில் சொல்ல போறது கிடையாது, ஓகேவா? இந்த மீன் பண்ணிதான் அந்த ஆன்சர் வரும்.
3: ஒரு பாட்டு போட்டா ஆட முடியாது, அது என்ன
0: பாட்டு சொல்றேன்? தெரியல
2: தெரியல. ஓகே, நம்ம ஷோனே எண்டுக்கு வந்தாச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப ஜாலியா வந்து சூப்பரா பேசினாங்க. ஆக்சுவலா இந்த பாட்டு போட்டா ஆட முடியாது, அது என்னன்னு கேட்டா நிப்பாட்டு அப்படிங்கறதுதான் கரெக்டான பதில். நிப்பாட்டு அப்படின்னு சொல்லியாச்சு, நானும் வந்து நிப்பாட்டிடுறேன். இன்னைக்கு இந்த ஷோ இங்க முடிவடையுது. மீண்டும் ஒரு நல் ஷோல உங்களை மீட் பண்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஜீவிதா. தொடர்ந்து கேளுங்க ரெஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.
4: தேங்க்யூ ஜீவிதா. ஸோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு நம்மளோட ஆலையோட விளையாடு. ஸோ நிகழ்ச்சி நிறைவாக பாடல் வருது, கேட்கலாமாங்க.

0: தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் செங்கேனி பழனி. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று செஷல்ஸ் நாட்டிற்கு சென்றுள்ளார். கூட்டுறவுத்துறையின் மூலம் பயண முன்பதிவு செய்யும் பாரத் டாக்ஸி திட்டத்தை மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று குஜராத்தில் தொடங்கி வைத்தார். இந்தியாவில் முதலீடு செய்ய வருமாறு இங்கிலாந்து தொழிலதிபர்களை மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அழைப்பு விடுத்துள்ளார். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நாளை 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து போடும் இயக்கம் நடைபெறவுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 3 நாள் அரசுமுறை பயணமாக செஷல்ஸ் நாட்டிற்கு இன்று புறப்பட்டுச் சென்றார். அந்நாட்டின் பொன்விழா கொண்டாட்டத்தில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கும் அவர் செஷல்ஸ் அதிபர் டாக்டர் பேட்ரிக் ஹெர்மினியை சந்தித்து பேசவுள்ளார். இரு நாடுகளுக்கு இடையிலான நல்லுறவு, கலாச்சார நட்பு, பொருளாதாரம் மற்றும் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து இரு தலைவர்களும் முக்கிய ஆலோசனை நடத்தவுள்ளனர். தனது பயணத்தின் போது அவர் அந்நாட்டின் நாடாளுமன்றத்தில் உரையாற்றுகிறார். பின்னர் அந்நாட்டில் வசிக்கும் இந்திய வம்சாவளியினருடன் கலந்துரையாட உள்ளார். செஷல்ஸ் பொன்விழா கொண்டாட்டங்களில் இந்திய கடற்படையின் 2 கப்பல்களும் இந்திய பாதுகாப்பு படையினரின் 1 குழுவும் பங்கேற்க உள்ளன என வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது.

0: உள்ளது. முன்னதாக இன்று காலை செஷல்ஸ் நாட்டிற்கு புறப்படுவதற்கு முன்பு செய்தியாளர்களிடம் பேசிய பிரதமர், தமது செஷல்ஸ் பயணத்தின் மூலம் இந்திய பெருங்கடலில் ஒத்துழைப்பை மேம்படுத்தப்படும் என்று அவர் தெரிவித்தார். தாம் பயணம் மேற்கொள்ளும் இந்திய பெருங்கடலில் அமைந்துள்ள செஷல்ஸ் தீவு இந்தியாவின் மதிப்புமிக்க கடல்சார் அண்டை நாடு என பிரதமர் தெரிவித்தார். இந்தியாவின் தொலைநோக்கு பார்வை மற்றும் வளரும் நாடுகளுக்கு இடையேயான ஒரு மகத்தான நாடாக செஷல்ஸ் கருதப்படுவதாக பிரதமர் தெரிவித்தார். 50 ஆண்டுகளுக்கு மேலாக இரு நாடுகளுக்கு இடையே நல்லுறவு நிலவுவதாகவும் பிரதமர் தெரிவித்தார். இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் உள்ள மக்களின் முன்னேற்றம் மற்றும் செழிப்பிற்கான ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்தும் செஷல்ஸில் பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளதாக பிரதமர் தெரிவித்தார். இந்த பயணத்தின் போது செஷல்ஸ் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் முதல் இந்திய பிரதமர் என்ற பெருமையை பெற இருப்பதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இன்று அவர் தாவரவியல் பூங்காவில் நடைபெறும் மரம் நடு விழாவில் பங்கேற்கிறார். பின்னர் செஷல்ஸ் கடலோர காவல்படை தளத்திற்கும் செல்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி கடந்த 2015 ஆம் ஆண்டிற்கு பிறகு இன்று மீண்டும் அந்நாட்டிற்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் ஒரு முக்கிய கடல்சார் அண்டை நாடாக திகழும் செஷல்ஸ் நாடு ஒரு சிறப்பான இடத்தை பெற்றுள்ளது. பிரதமரின் இந்த பயணம் இந்தியாவிற்கும் செஷல்ஸுக்கும் இடையிலான வலுவான மற்றும் நீடித்த நட்பை மீண்டும் உறுதிப்படுத்துவதோடு இரு நாடுகளின் நட்பை வலுப்படுத்துவதாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பு.
1: 3 நாள் அரசுமுறை பயணமாக செஷல்ஸ் நாட்டிற்கு சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டின் நாடாளுமன்ற கூட்டத்திலும் உரையாற்றுகிறார். பின்னர் அங்குள்ள இந்திய வம்சாவளியினருடன் கலந்துரையாடுகிறார். இன்று அவர் தாவரவியல் பூங்காவில் நடைபெறும் மரம் நடு விழாவிலும் பங்கேற்கிறார். பின்னர் செஷல்ஸ் கடலோர காவல்படை தளத்திற்கும் செல்லவிருக்கிறார். இந்தியாவும் செஷல்ஸும் பகிரப்பட்ட வரலாற்று கலாச்சார மற்றும் மக்களுக்கு இடையிலான உறவுகளில் வேரூன்றி நீண்டகால கூட்டாண்மையை பகிர்ந்து கொள்கின்றன. இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் ஒரு முக்கிய அண்டை நாடாக விளங்கும் இந்தியாவின் மகாசாகர் தொலைநோக்கு பார்வையிலும் உலகளாவிய தெற்கு நாடுகளுக்கான அர்ப்பணிப்பிலும் செஷல்ஸ் ஒரு சிறப்பான இடத்தை பெற்றுள்ளது. இப்பயணம் இந்தியாவிற்கும் செஷல்ஸுக்கும் இடையேயான வலுவான மற்றும் நீடித்த நட்பை மீண்டும் உறுதிப்படுத்துவதோடு அனைத்து துறைகளிலும் இருதரப்பு உறவை மேம்படுத்துவதாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
0: கூட்டுறவுத்துறையின் மூலம் பயணம் முன்பதிவு செய்யும் தளமான பாரத் டாக்ஸி திட்டத்தை அடுத்த 2 ஆண்டுகளில் நாடு முழுவதும் 500 நகரங்களில் விரிவுபடுத்தப்படும் என்று மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இத்திட்டம் குஜராத் மாநிலத்தில் 14 முக்கிய நகரங்களில் தொடங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். அவர் இன்று குஜராத் மாநிலத்தில் பாரத் டாக்ஸியின் அதிகாரப்பூர்வ தொடக்க விழாவில் பங்கேற்று பேசினார். கூட்டுறவுத்துறையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும்படியாக இத்திட்டம் அமையும் என்றும் அவர் தெரிவித்தார். சாரதிகள் என்று குறிப்பிடப்படும் ஓட்டுநர்களை நேரடி பங்குதாரர்களாக மாற்றுவதன் மூலம் நியாயமான மற்றும் வெளிப்படையான பயணத்தலத்தை வழங்க முடியும் என்று அவர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. தேசிய பாடலான வந்தே மாதரம் பாடல் வெறும் பாடல் அல்ல, மாறாக அது இந்தியாவை மறு கட்டமைப்பதற்கான மந்திரம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் நேற்று நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று பேசிய அவர், வங்காள எழுத்தாளர் பக்கிம் சந்திர சட்டர்ஜி இயற்றிய வந்தே மாதரம் பாடல் தேசத்தின் கலாச்சார உணர்வு மற்றும் தேசபக்தியின் வலிமையான அடையாளம் என்று கூறினார். சுதந்திர போராட்டம் உச்சத்தை அடைந்தபோது ஆங்கிலேயர்களுக்கு எதிரான போராட்டத்தில் முக்கிய முழக்கமாக வந்தே மாதரம் பாடல் திகழ்ந்ததாகவும் அவர் கூறினார். பாரத மாதாவை உலகின் உயர்ந்த இடத்தில் மீண்டும் நிலைநாட்டுவதற்கான மந்திரம் வந்தே மாதரம் பாடல் என்று அவர் பெருமிதம் தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு, அணுசக்தி, குவாண்டம் தொழில்நுட்பம், விண்வெளி போன்ற உலகளாவிய போட்டித்திறன் எதிர்காலத்தை தீர்மானிக்க உள்ளதாக மத்திய அணுசக்தி மற்றும் விண்வெளித்துறை இணை அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் ஊடக மாநாடு ஒன்றில் உரையாற்றிய அவர், 2023 ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட தேசிய குவாண்டம் இயக்கம் தொடங்கப்பட்ட 3 ஆண்டுகளில் அதன் இலக்கை எட்டியுள்ளதாக அவர் கூறினார். முன்னணி தொழில்நுட்பங்களின் ஒரு முக்கிய சக்தியாக இந்தியா வேகமாக வளர்ந்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். இந்தியா தற்போது பல முக்கிய தொழில்நுட்ப துறையில் முன்னணி நாடுகளுக்கு இணையாக வளர்ந்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். அடுத்த கட்ட பொருளாதார வளர்ச்சி, தேசிய பாதுகாப்பு, உலகளாவிய

0: போட்டி திறமை ஆகியவற்றை வரையறுக்கும் திறமையை தொடர்ந்து உருவாக்கி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியாவில் முதலீடு செய்ய வருமாறு இங்கிலாந்து தொழிலதிபர்களை மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அழைப்பு விடுத்துள்ளார். லண்டனில் நேற்று முன்னணி நிறுவனங்களின் மூத்த நிர்வாகிகளுடன் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்று பேசினார். இந்தியா இங்கிலாந்து இடையே விரிவான பொருளாதாரம் மற்றும் வர்த்தக உறவுகள் ஒரு திருப்பு முனையை நோக்கி நகர்ந்து வருவதாக அவர் தெரிவித்தார். இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் எதிர்கால வாய்ப்புகளை ஆராய்வது குறித்தும் விவாதிக்கப்பட்டது. இரு நாடுகளின் வணிகம் சிறப்பான நிலைமையை எட்டும் என்றும் அவர் தெரிவித்தார். எனவே இந்தியாவில் முதலீடு செய்ய இங்கிலாந்து தொழிலதிபர்கள் முன்வர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். தமிழகம் மற்றும் புதுச்சேரி உட்பட நாடு முழுவதும் போலியோ சொட்டு மருந்து போடும் இயக்கம் நாளை நடைபெற உள்ளது. இதில் 5 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு இலவசமாக போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட உள்ளது. புதுச்சேரியில் போலியோ சொட்டு மருந்து போடும் இயக்கம் காலை 7 மணி முதல் மதியம் 3 மணி வரை நடைபெற உள்ளது. இதன் மூலம் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தை சேர்ந்த 74,124 குழந்தைகள் பயனடைவர். இதற்காக புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் கிராமம் மற்றும் நகரப்பகுதிகளில் 424 முகாம் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களான பேருந்து நிலையம், ரயில்வே நிலையம், பூங்காக்கள், கோவில்கள் மற்றும் வணிக வளாகங்கள் உட்பட 31 இடங்களில் போலியோ சொட்டு மருந்து போட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் புதுச்சேரியில் உள்ள ஆஷா, ANM, அங்கன்வாடி மையங்களை தொடர்பு கொண்டு அறிந்து கொள்ளலாம் என சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் செவ்வேல் தெரிவித்துள்ளார். இந்த போலியோ சொட்டு மருந்து குறித்து மேலும் சில தகவல்கள்.
1: போலியோ சொட்டு மருந்து என்பது 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு வழங்கப்படும் ஒரு தடுப்பு மருந்தாகும். இது குழந்தைகளின் வாழ்நாளை முடக்கும் போலியோ நோயை தடுத்து எதிர்கால ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது. போலியோ வைரஸ் நரம்பு மண்டலத்தை பாதித்து வாழ்நாள் முழுவதும் கை கால்களை முடக்கிவிடும். இந்த சொட்டு மருந்து குழந்தைகளின் நரம்புகளை பலப்படுத்தி இந்நோய் வராமல் பாதுகாக்கிறது.
0: புதுடெல்லியில் வரும் 28 மற்றும் 29 ஆகிய தேதிகளில் நடைபெறவுள்ள தேசிய ஊரக வளர்ச்சி மாநாட்டிற்கு மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தலைமையேற்க உள்ளார். இந்த 2 நாள் மாநாட்டில் முழுமையான கிராமப்புற மேம்பாடு குறித்தும் முக்கிய முதன்மை திட்டங்கள் குறித்தும் விவாதிக்கப்பட உள்ளது. கிராமப்புற இந்தியாவிற்கான எதிர்கால திட்டத்தை வகுக்கவும் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர்கள் மற்றும் மூத்த அரசு அதிகாரிகள் மற்றும் நிபுணர்களை ஒருங்கிணைக்கவும் இந்த மாநாடு நடத்தப்படுகிறது. மாநாட்டில் கிராமப்புற வளர்ச்சி, மத்திய மாநில அரசுகளை ஒருங்கிணைக்கும் கலந்துரையாடல், விக்சித் பாரத், ஜிராம்ஜி சட்டத்தை திறம்பட செயல்படுத்துதல், கிராம பஞ்சாயத்து வழிமுறைகளை வலுப்படுத்துதல் போன்றவை மையமாக கொண்டு இம்மாநாடு நடைபெறும். உலகளாவிய நெகிழ்திறன் கொண்ட எரிசக்தி எதிர்காலத்தில் முக்கிய மையமாக விளங்க உள்ளதாக மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் ஆங்கில நாளேடு ஒன்றுக்கு எழுதிய கட்டுரை குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி தனது சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று செஷல்ஸ் நாட்டிற்கு சென்றுள்ளார். கூட்டுறவுத்துறையின் மூலம் பயண முன்பதிவு செய்யும் பாரத் டாக்ஸி திட்டத்தை மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று குஜராத்தில் தொடங்கி வைத்தார். இந்தியாவில் முதலீடு செய்ய வருமாறு இங்கிலாந்து தொழிலதிபர்களை மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அழைப்பு விடுத்துள்ளார். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நாளை 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து போடும் இயக்கம் நடைபெற உள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி FM Rainbow 102.8 நிலைத்தி நேரம் 6:20 நிமிடம் 20 நொடிகள்.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:21 25 நேர்கள் அனைவருக்கும் ஒரு கூலான குட் ஈவினிங் சொல்லிட்டு நான் வந்தாச்சு. உங்க ஆர்ச்சி லாவண்யா மனம் விரும்புதை ஷோக்காக உங்களோட ஒரு ஃபேவரட்டான ஷோ.

0: ஸோ உங்களோட ஃபேவரட் சாங்ஸை நீங்கள் எங்கிட்ட கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரம் ரெயின்புக்கு கால் பண்ணுங்க 2271760 2275 230 நம்பர்ஸ்க்கு. ஸோ உங்களோட ஃபேவரட் சாங்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணுறதுக்காக தான் நான் இங்கே ரெடியாக இருக்கேன். ஸோ நீங்களும் ரெடியாக இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். உடனே ஃப்ரம் ரெயின்போக்கு கால் பண்ணுங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபேவரட் சாங் கேட்க வந்திருக்க நேயர் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: மாலை வணக்கம்.
0: வணக்கம் சொல்றது யார், எங்க இருந்து சார்?
1: எம் அபுசாலி, தாண்டவமூர்த்தி குப்பம்.
0: ஓகே, அபுசாலி சாருக்கு என்ன விருப்ப பாடல் வேணும்?
1: படம் புதிய வார்ப்புகள்.
0: ஓகே,
1: பாடல் இதயம் போகுது அந்த பாடல் வருகிறது மேடம்.
0: கண்டிப்பா வருகிறீங்களா சார்? நன்றி,
1: மிக்க நன்றி மேடம்.
0: ஓகே, ஸோ நேயர் விரும்பி கேட்ட பாடல் அவருக்காக வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: நேர்களே, நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். மனமர்மதே ஷோவை கேட்டுட்டு இருக்கீங்க. ஃபேவரட் சாங்ஸ் கொடுக்கறதுக்காக நான் ரெடி அப்படின்னு சொன்னேன். ஸோ சாங் கேட்கறதுக்காக ஒருத்தருக்கு ரெடியா வந்திருக்காங்க, யாரும் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம், புவனகிரில இருந்து வீரமணி பேசுறேன் மேம். நலமா இருக்கீங்களா மேம்?
0: நலமா இருக்கேன் வீரமணி சார். என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: சூரியம்சம் படத்துல இருந்து காதலா மேம், சொன்னால தான் மேம் வயசுல கேட்கலாம்.
0: கண்டிப்பா உடனே கேட்கலாம் சார். நன்றி.
1: நன்றி மேம்.
0: ஓகே, ஸோ உங்களோட ஃபேவரட் சாங்கை கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஃப்ரம் ரெயின்போக்கு கால் பண்ணுங்க 2271760 2275230 நம்பர்ஸ்க்கு.

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: நேர்களே, நமது FM ரெயின்போ புதுவை 102.8 புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகத்தின் ஆரோக்கியமான வாழ்விற்கு யோகா நாளை பிற்பகல் 12:30 கேட்கலாம்.
5: என்ன விருப்ப பாடல் வேணும்?
6: வருகிறது ஒரு பாடல். சமீபத்தில் நம்ம இப்பதான் இயக்குனர் திலகத்தை எழுந்திருக்கிறோம். அதுக்குள்ள இன்னொரு இழப்புன்னு சொல்லி பன்முக வித்தகன் பாக்கியராஜ் நம்ம எழுந்திருக்கிறோம். அவருக்காகவே இந்த பாடல்.
4: ஓகே சார், நன்றி சார். உங்களுக்காகவே பாடல் வந்து கேளுங்க.
6: நன்றி.

0: மனம்பெருமதை ஷோவை கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ ஃபேவரட் சாங்ஸ் எல்லாம் அடுத்தடுத்த நேயர்கள் கேட்டுட்டே இருக்காங்க. அடுத்த விருப்ப பாடல் யாருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: மகிழ்ச்சியான மாலை. வணக்கம் மேடம்.
0: வணக்கம். சொல்றது யார், இங்க இருந்து சார்?
1: திருவாரூர் மாவட்டம் தில்லூர், சதா கௌதமன்.
0: ஓகே, சதா கௌதமன் சாருக்கு என்ன விருப்ப பாடல் வேணும்?
1: அரண்மனை கிளி படத்துல இருந்து ஆடி பூங்குயிலே பூங்குயிலுங்கிற பாடல் கொடுங்க.
0: கண்டிப்பா வழங்கிடலாம் சார். உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நன்றி.
1: இந்த நிகழ்ச்சி கேட்டுக்கொண்ட அனைவருக்கும்
0: கண்டிப்பா நன்றி சார்.
1: ஓகே ஓகே.

0: 6:45 ஆயாச்சு. டைம் போறதே தெரியல அப்படின்ற அளவுக்கு நம்மளோட மனம் விரும்புது. ஷோல ஃபேவரட் சாங்ஸ் நேயர்கள் எல்லாருமே கேட்டுட்டே இருக்காங்க. அடுத்த ஃபேவரட் சாங் யாருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் மேடம்.
0: வணக்கம். சொல்றது யார், எங்க இருந்து சார்?
1: ஆரோக்கியம் ராமலிங்கம் மேடம்.
0: ஓகே, ராமலிங்கம் சாருக்கு என்ன விருப்ப பாடல் வேணும்?
1: படம் கண்ணு பட போகுதையா.
0: ஓகே சார்.
1: பாடல் மூக்குத்தி முத்தகை, அந்த பாடலை கொடுங்க.
0: கண்டிப்பா வழங்கிடலாம் சார். நன்றி சார்.
1: நன்றி.
0: உங்களோட விருப்ப பாடலை எஃப்எம் ரெயின்போல கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உடனே கால் பண்ண வேண்டிய எண்கள் 2273760 2275230. வெளியூர் நபர்களா இருந்தா 0 4 1 3 என்ற குறியீட்டையும் சேர்த்து டயல் செய்யுங்க.

0: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க. மனம் விரும்புதே ஷோ. சோ ஃபேவரட் சாங்ஸ் எல்லாம் அடுத்தடுத்து கொடுத்துட்டே இருக்கும். அடுத்த விருப்ப பாடல் யாருக்கும் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கங்க.
0: வணக்கம் சொல்றது யார், எங்க இருந்து சார்?
1: சுர்கோட்டையில இருந்து ராஜேந்திரன்.
0: ஓகே, ராஜேந்திரன் சாருக்கு என்ன விருப்ப பாடல் வேணும்?
1: ரயில் பயணங்களில் படத்துல நூலும் இல்லை வாங்கினோம் ஒரு பாட்டு.
0: கண்டிப்பா வழங்கிடலாம் சார். பாடல் கேட்டதுக்கு நன்றி.
1: நன்றி மேடம்.

0: தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன் மேம்.
0: ஓகே சந்திரசேகர் சார், என்ன விருப்ப பாடல் வேணும்?
1: திருட்டு பயிலே, இது திரைப்படத்தின் பேர் மேம். இதுல இருந்து சையத்தா சையத்தா, இந்த சாங்கோட மியூசிக் அண்ட் லிரிக்ஸ் ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கும். அந்த பாடல் ஒலிபரப்புறீங்களா?
0: கண்டிப்பா உங்களுக்கு வழங்கிடலாம். நன்றி,
1: தேங்க்யூ, பை மேம்.

0: தொடர்வது இரவு 7 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுடன் தமது எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் எனும் மனதின் குரல் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஆகாஷ்வாணியில் ஒலிபரப்பாக உள்ளது. இதனைத் தொடர்ந்து பிரதமரின் உரை தமிழாக்கம் இடம்பெறவுள்ளது. இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷன் தொலைக்காட்சி, அகில இந்திய வானொலி செய்தி இணையதளம், நியூஸ் ஆன் ஏர் மொபைல் செயலி, தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் ஆகியவற்றின் இணையதளத்தில் ஒலிபரப்பாக உள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி 3 நாள் அரசுமுறை பயணமாக செஷல்ஸ் நாட்டிற்கு இன்று புறப்பட்டுச் சென்றார். அந்நாட்டின் பொன்விழா கொண்டாட்டத்தில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கும் அவர் செஷல்ஸ் அதிபர் டாக்டர் பேட்ரிக் ஹெர்மேனியை சந்தித்து பேசவுள்ளார். இரு நாடுகளுக்கு இடையிலான நல்லுறவு, கலாச்சார நட்பு, பொருளாதாரம் மற்றும் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து இரு தலைவர்களும் முக்கிய ஆலோசனை நடத்த உள்ளனர். தனது பயணத்தின்போது அவர் அந்நாட்டின் நாடாளுமன்றத்தில் உரையாற்றுகிறார். கூட்டுறவுத்துறையின் மூலம் பயண முன்பதிவு செய்யும் தளமான பாரத் டாக்ஸி திட்டத்தை அடுத்த 2 ஆண்டுகளில் நாடு முழுவதும் 500 நகரங்களில் விரிவுபடுத்தப்படும் என்று மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இத்திட்டம் குஜராத் மாநிலத்தில் 14 முக்கிய நகரங்களில் தொடங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். அவர் இன்று குஜராத் மாநிலத்தில் பாரத் டாக்ஸியின் அதிகாரப்பூர்வ தொடக்க விழாவில் பங்கேற்று பேசினார். தமிழகம் மற்றும் புதுச்சேரி உட்பட நாடு முழுவதும் போலியோ சொட்டு மருந்து போடும் இயக்கம் நாளை நடைபெறவுள்ளது. இதில் 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு இலவசமாக போலியோ சொட்டு மருந்து வழங்கப்படவுள்ளது. புதுவை யூனியன் பிரதேசத்தில் 424 முகாம்கள் மற்றும் பேருந்து நிலையம், ரயில்வே நிலையம், பூங்காக்கள், கோவில்கள் மற்றும் வணிக வளாகங்கள் உட்பட 31 இடங்களில் போலியோ சொட்டு மருந்து போட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் இதுகுறித்து அருகிலுள்ள ஆஷா பணியாளர்கள், ஏஎன்எம், அங்கன்வாடி மையங்களை தொடர்பு கொண்டு அறிந்து கொள்ளலாம் என சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் செவ்வேல் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
2: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.

0: 102.8ல வெல்கம் பேக் டு தி ஷோ. மனம் விரும்புதே சோ சூப்பர் ஹிட்டான ஃபேவரட் சாங்ஸ் எல்லாத்தையும் கேட்டுட்டே இருக்காங்க நம்மளோட நேயர்கள். சோ இப்ப நானும் கேக்குறேன் அப்படின்னு ஒரு நேர் வந்திருக்காங்க, யாரும் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேம், செஞ்சில இருந்து கலைவாணி பேசுறேன்
0: மேம். ஓகே கலைவாணி மேடம், வணக்கம் கூட என்ன சொல்ல விடாத அளவுக்கு ஃபாஸ்டா சொல்லிட்டீங்க. ஓகே, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: யூத் பாட்டுல இருந்து ஆட ஆல் தோட்ட பூபதி நானடா அந்த சாங் மேம்.
0: ஆஹா, கண்டிப்பா வழங்கிடலாம். உங்களுக்காக சூப்பரான சாங் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: தேங்க்யூ மேம்.
0: நன்றி.

0: நேயர்களே, நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகத்தின் ஆரோக்கியமான வாழ்வுக்கு யோகா நாளை பிற்பகல் 12:30 கேட்கலாம்.
1: நகைக்கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.
0: மனமிருபதை ஷோவை கேட்டுட்டு இருக்கீங்க. டைம் சரியா 7:18 ஆயாச்சு. யார் அடுத்த ஃபேவரட் சாங் கேக்குறாங்க தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேம், நான் சேதராப்பட்டில இருந்து தமிழ்ச்செல்வி பேசுறேன்.
0: ஓகே, தமிழ்ச்செல்வி மேடம்க்கு என்ன விருப்ப பாடல் வேணும்?
2: டார்லிங் டார்லிங் படத்துல இருந்து புனிஞ்சே நீதான் அந்த பாட்டு மேம்.
0: கண்டிப்பா வழங்கிடலாம். நன்றி
2: நன்றி மேம்.

0: நேர்களே, நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
1: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
3: என்னப்பா ஹம்மிங்லாம் ரொம்ப பலமா இருக்கு?
4: டெய்லி நைட் நீங்களும் எஃப்எம் ரெயின்போவை கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டு ரசிச்சு கேப்பீங்க.
3: என்ன சொல்ற நீ? தினைக்கும் நைட்டா?
4: தினமும் இரவு 9:15 மணி முதல் 11 மணி வரை நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுந்துதே வானம்.
3: உடனே நானும் டியூன் பண்ணி

எஃப்எம் ரெயின்போ 102.8 இங்க எல்லாமே மாசஹிட்டு.

0: தொடர்வது தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சல்.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை முக்கிய பங்காற்றி வருவதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாடு முழுவதும் 500 நகரங்களில் கூட்டுறவு டாக்ஸிகள் இயக்கப்படும் என மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பிரிட்டனில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை வெளியேற்றுவதற்கான புதிய குடியேற்ற சட்டம் கொண்டுவரப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை ஏ அணிக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3ம் நாள் ஆட்ட நேர இறுதியில் இந்தியா ஏ அணி 2வது இன்னிங்ஸில் விக்கெட் இழப்பின்றி 48 ரன் எடுத்துள்ளது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை முக்கிய பங்காற்றி வருவதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் தினத்தையொட்டி புதுதில்லியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், நாட்டின் ஏற்றுமதியில் 50% மேல் இத்துறையின் பங்களிப்பு உள்ளதாக கூறினார். தொழில் முனைவோர்கள் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உற்பத்தியை அதிகரித்து தரமான பொருட்களை தயாரிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் துறை அமைச்சர் திரு ஜித்தன் ராம் மாஞ்சி, இத்துறைக்கு மத்திய அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறைக்கு போதிய நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது 8 மணிக்கு மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும்.

0: செய்யும்.
1: நாடு முழுவதும் 500 நகரங்களில் கூட்டுறவு டாக்ஸிகள் இயக்கப்படும் என மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். குஜராத்தில் பாரத் கூட்டுறவு டாக்ஸி திட்டத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர், அடுத்த 2 ஆண்டுகளில் இது விரிவாக்கம் செய்யப்படும் என குறிப்பிட்டார். இந்த திட்டத்தின் கீழ் கார் ஓட்டுநர்களும் பயணிகளும் பயனடைவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். பல்வேறு செயலிகள் வாயிலாக கார் பதிவு செய்வதன் மூலம் ஓட்டுநர்கள் செயலி நிறுவனங்களுக்கு குறிப்பிட்ட கட்டணம் செலுத்தி வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். பாரத் கூட்டுறவு டாக்ஸி திட்டம் மூலம் ஓட்டுநர்கள் எவ்வித கட்டணமும் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்றும் அவர் தெரிவித்தார். அமுல் கூட்டுறவு சங்கம் வெற்றியடைந்தது போல பாரத் கூட்டுறவு டாக்ஸியும் வெற்றியடையும் என தாம் நம்புவதாக திரு அமித்ஷா கூறினார். மகாராஷ்டிராவில் நாளை நடைபெறவிருந்த ஆசிரியர் தகுதி தேர்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. வினாத்தாள் வெளியானதை அடுத்து இம்முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக மகாராஷ்டிரா மாநில தேர்வு இயக்ககம் தெரிவித்துள்ளது. தானே மாவட்டம் பிவாண்டி பகுதியில் வினாத்தாள் வெளியானதாக தகவல் வந்ததை அடுத்து காவல்துறையினர் அங்கு சோதனை மேற்கொண்டனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஒத்திவைக்கப்பட்ட ஆசிரியர் தகுதி தேர்வு தேதி இணையதளத்தில் அறிவிக்கப்படும் என மகாராஷ்டிரா மாநில தேர்வுகள் இயக்கம் தெரிவித்துள்ளது. உலக சுற்றுப்பயணத்தின் ஒரு பகுதியாக இந்திய கடற்படையின் பாய்மர பயிற்சி கப்பல் INS சுதர்ஷினி அமெரிக்காவின் பால்டிமோர் துறைமுகம் வந்தடைந்தது. இந்தியாவின் கடல்சார் பாரம்பரியத்தையும் இருநாட்டு கடற்படைகளுக்கு இடையேயான நட்புணர்வுக்கு எடுத்துக்காட்டாகவும் இது இருப்பதாக பாதுகாப்பு அமைச்சகம் கூறியுள்ளது. அமெரிக்காவின் 250வது ஆண்டு நிறுவன விழாவை ஒட்டி மேரிலேண்ட் பால்டிமோரில் நடைபெறவுள்ள இந்திய கடற்படை வீரர்கள் கலந்து கொள்கிறார்கள். முன்னதாக வெர்ஜீனியாவில் நடைபெற்ற விழாவிலும் INS சுதர்ஷினி கலந்து கொண்டுள்ளது. கேரள மாநிலம் கொச்சியிலிருந்து அமெரிக்காவின் நார்ஃபோக் வரை 5 மாதம் பயணித்து இது அங்கு சென்றடைந்தது. வசுதெய்வ குடும்பகம் என்ற அடிப்படையில் இந்தியாவின் கடல்சார் வலிமையை இது எடுத்துக்காட்டுவதாக இந்த பயணம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்திய கடற்படை கப்பல்கள் INS உதயகிரி, கவரத்தி, சக்தி தாய்லாந்தின் சட்டாஹிப் துறைமுகத்துக்கு சென்றடைந்தன. இது தொடர்பாக பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தாய்லாந்துடன் கடல்சார் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறியுள்ளது. தென்கிழக்கு ஆசிய நாடுகளுடனான உறவுகளை மேம்படுத்தும் வகையில் இந்த கப்பல்கள் அங்கு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரு நாட்டு கடற்படையினர் ஒத்துழைத்து செயல்படுவதற்கு இந்த பயணம் வழிவகை செய்யும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: பிரிட்டனில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை வெளியேற்றுவதற்கான புதிய குடியேற்ற சட்டம் கொண்டுவரப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அந்நாட்டு உள்துறை செயலர் ஷபானா மெஹமூத், மனித உரிமை சட்டங்களை முறைகேடாக பயன்படுத்தி அந்நாட்டுக்கு குடியேறுபவர்களை கண்டறிந்து தாயகம் திருப்பி அனுப்பப்படுவார்கள் என கூறினார். இந்த புதிய சட்டத்தின் கீழ் குடும்ப உறுப்பினர்களுக்கு மட்டும் குடியுரிமை அளிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் இந்த புதிய சட்டத்தின் கீழ் பிரிட்டனில் குடியேற்றம் செய்தவர்கள் பல்கலைக்கழகங்கள், தொழில் நிறுவனங்கள், சமூக அமைப்புகளின் ஆதரவுடன் அந்நாட்டில் வசிக்க வழிவகை செய்யப்படும். தெலங்கானா தலைநகர் ஐதராபாத்தில் உள்ள சாலைக்கு தமது பெயரை சூட்டியதற்கு அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் இந்தியாவுக்கு நன்றி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் டொனால்டு டிரம்ப் சாலை என்று பெயர் சூட்டியுள்ளதற்கு மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். முன்னதாக ஐதராபாத்தில் உள்ள அமெரிக்க துணை தூதரகத்திற்கு அருகே உள்ள சாலைக்கு தெலங்கானா துணை முதலமைச்சர் திரு பாட்டி விக்ரமார்கா மல்லு டொனால்டு டிரம்ப் சாலை என்று பெயர் சூட்டினார். அமெரிக்காவின் 250வது ஆண்டு நிறுவன நாளை ஒட்டி நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்த பெயர் சூட்டப்பட்டுள்ளது. பங்களாதேஷ் நாட்டுக்கு 110 கோடி டாலர் அவசர நிதியுதவி அளிக்க உலக வங்கி ஒப்புதல் அளித்துள்ளது. அந்நாட்டின் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுள்ளதை அடுத்து எரிபொருள் உரம் விலை அதிகரித்துள்ளது. இதனையடுத்து உணவு பாதுகாப்பை நிலைநாட்டும் வகையில் உலக வங்கி இந்த நிதியுதவியை வழங்குகிறது. உர இறக்குமதிக்காக 30 கோடி டாலரும் அவசர செலவினங்களுக்காக 71 கோடி டாலரும் வழங்கப்பட உள்ளது.

0: பங்களாதேஷில் பணவீக்க விகிதம் அதிகரித்துள்ளதை அடுத்து இந்த நிதியுதவி பெரிதும் பயனுள்ளதாக அமையும் என எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்தியதாக பஹ்ரைன் கூறியுள்ளது. அந்நாட்டு வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த தாக்குதலில் உயிர்ச்சேதம் எதுவும் இல்லை என கூறப்பட்டுள்ளது. பஹ்ரைன் மீது ஈரான் நடத்திய ட்ரோன் தாக்குதலுக்கு ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. பஹ்ரைன் நாட்டின் இறையாண்மைக்கு எதிரான நடவடிக்கை இது என்றும் அது கூறியுள்ளது. அமெரிக்கா ஈரானின் தென்பகுதியில் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக அமெரிக்க முகாம்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என ஈரான் கூறியிருந்தது. ஆப்பிரிக்காவின் காங்கோ நாட்டின் எபோலா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 1200 அதிகரித்துள்ளது. இந்த தொற்றால் 321 பேர் உயிரிழந்ததாகவும் அந்நாட்டு சுகாதாரத்துறை கூறியுள்ளது. இந்த தொற்றிலிருந்து 148 பேர் குணமடைந்ததாகவும் 419 பேர் தனிமைப்படுத்தப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாகவும் கூறியுள்ளது. காங்கோ நாட்டில் மருந்துகளின் பற்றாக்குறை இருப்பதாகவும் உலக நாடுகள் உதவியளிக்க வேண்டும் என்றும் சுகாதாரத்துறை கேட்டுக் கொண்டிருக்கிறது. விளையாட்டுச் செய்திகள். இலங்கை ஏ அணிக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3ம் நாள் ஆட்டநேர இறுதியில் இந்தியா ஏ அணி 2வது இன்னிங்ஸில் விக்கெட் இழப்பின்றி 48 ரன் எடுத்துள்ளது. கலேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இலங்கை ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 330 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இந்தியா ஏ அணி தற்போது 170 ரன் முன்னிலையில் உள்ளது. இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்பிற்கு 452 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகளில் நாளை அதிகாலை 2:30 இங்கிலாந்து பனாமாவையும் குரேஷியா கானாவையும் எதிர்கொள்கின்றன. நாளை அதிகாலை 5 நடைபெறும் ஆட்டங்களில் போர்ச்சுக்கல் கொலம்பியாவையும் உஸ்பெகிஸ்தான் காங்கோவையும் எதிர்கொள்கின்றன. ஸ்மாஷ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் தகுதிச்சுற்று 2வது ஆட்டத்தில் இந்தியாவின் யசஸ்வினி கோர்படே வெற்றி பெற்றுள்ளார். ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே சீனாவின் ஃபான்கிராம் தியான் இணை பட்டம் வென்றது. துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரணவ் செந்தில்குமார் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை முக்கிய பங்காற்றி வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 ஒலிபரப்பாகிறது. நாடு முழுவதும் 500 கூட்டுறவு டாக்ஸிகள் இயக்கப்படும் என மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பிரிட்டனில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை வெளியேற்றுவதற்கான புதிய குடியேற்ற சட்டம் கொண்டுவரப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை ஏ அணிக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3ம் நாள் ஆட்டநேர இறுதியில் இந்தியா ஏ அணி 2வது இன்னிங்ஸில் விக்கெட் இழப்பின்றி 48 ரன் எடுத்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி FM ரெயின்போ 102.8 நிலைத்த நேரம் 7:25 21 நொடிகள்.

0: வலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
5: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
6: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
5: கண்டிப்பா தேவையில்லை.
6: என்றும் அக்கறையுடன்
5: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.

0: மாளிகை, இசையோடு என்றும் நீங்கள்.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. மனம் விரும்புதே ஃபேவரட் சாங்ஸ் எல்லாம் கொடுத்துட்டே இருக்கேன். சோ நெக்ஸ்ட் ஃபேவரட் சாங் யாருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். சொல்றது யார், எங்க இருந்து சார்?
2: திருக்கொண்டூர் ராஜா.
1: ஓகே ராஜா சார், என்ன விருப்ப பாடல் வேணும்?
2: விடியும் வரை காத்திரு.
1: ஓகே.
2: நீங்காத நின்னு ஒன்று.
1: ஓகே, கண்டிப்பா வழங்கிடலாம் சார். நன்றி
2: நன்றி நன்றி.
3: நீங்காத எண்ணம் ஒன்று நெஞ்சோடு உண்டு.
4: என்னங்க அது?

0: நேர்களே, நமது புதுவை எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகத்தின் ஆரோக்கியமான வாழ்வுக்கு யோகா நாளை பிற்பகல் 12:30 கேட்கலாம்.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99%.

0: மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
1: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: என்ன
3: விருப்ப பாடல் வேணும்?
2: சிவகார்த்திகேயன் நடிச்ச படம் அமரன் படம் வேறு, அதுல இருந்து வெண்ணிலவு சாரல், அப்படியே சாரலா அப்படியே இந்த ரெயின்போல தூவிட்டு நல்லா இருக்கும்.
3: ஆஹா, உங்களுக்காக கண்டிப்பா ஒரு சாரல் அப்படியே நாங்க தூவிடுறோம். ஓகேவா?
2: ஓகே ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்காகவும்.
3: ஓகே, நன்றி சார். உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு. ஸோ உங்களோட விருப்ப பாடலை கேட்கணும் அப்படின்னா சீக்கிரமா எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணுங்க. 2271176022750 நம்பர்ஸ்க்கு.

நேர்களே, நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். வணக்கம்.

0: மேடம்.
1: வணக்கம், சொல்றது யார், எங்கிருந்து?
0: திருப்பத்தூர் பீமக்குளம், சிவகுமார்.
1: ஓகே சிவகுமார் சார், என்ன விருப்ப பாடல் வேணும்?
0: மேடம், படம் என் பொம்முக்குட்டி அம்மாவுக்கு, இதுல இருந்து குயிலே குயிலே குயிலக்கா அந்த பாடல் வேணும் மேடம். இந்த பாடல் வந்து எங்க நண்பர்கள் அனைவருக்காகவும்
1: ஸ்பெஷல் டெடிகேஷன். ஓகே, கண்டிப்பா வழங்கிடலாம். நன்றி சார்.
0: ஓகே, நன்றி மேடம்.
1: உங்களோட ஃபேவரட் சாங் எஃப்எம் ரெயின்போல கேட்டு என்ஜாய் பண்ணுமா? உடனே மொபைல் எடுங்க, கால் பண்ணுங்க 2271760 2275230 நம்பர்ஸ்க்கு, கூடவே 0413 அப்படின்னு கூடிய கோட் நம்பரையும் சேர்த்து டயல் செய்யுங்க.

0: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மனமிருமதே ஷோவை கேட்டுட்டு இருக்கீங்க. சோ நெக்ஸ்ட் யார் ஃபேவரட் சாங் கேட்க வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். சொல்றது யார், எங்க இருந்து சார்?
1: என்ன புதுப்பட்டில இருந்து ராஜா.
0: ஓகே, ராஜா சாருக்கு என்ன விருப்ப பாடல் வேணும்?
1: என்ன தம்பி படத்துல இருந்து? ஓவோமா ஒரு கோலம், இந்த பாட்டு போடும்.
0: கண்டிப்பா உங்களுக்காக வழங்கிடலாம் சார். நன்றி.
1: நன்றி மேடம்.

0: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்ட்ட கேக்கிறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க. நாட்டாம
1: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
2: அப்படியே பேசிட்டாலும்
0: பஞ்சாயத்து மக்களே உங்களை கருத்து சொல்லுங்க.
3: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
4: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்லா செல்லாது.
0: நாட்டாம இப்ப இந்த பீச்சுக்கு
4: என்ன, 10 மணிக்கு என்ன வெயில் அடிக்கும், செல்லா செல்லாது.
5: தாத்தா
4: சொல்றாங்கன்னு
5: டெய்லி காலையில 10 மணிக்கு நம்ம எஃப்எம் ரெயின்போல கெட்ஸ் இட் கோன்னு ஒரு நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. அந்த நிகழ்ச்சியில நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தாத்தா.
4: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சண்முகம் ஒன்றா வண்டி எஃப்எம் ரெயின்போக்கு.
6: என்னப்பா ஹம்மிங் ரொம்ப பலமா இருக்கு?
7: டெய்லி நைட் நீங்களும் எஃப்எம் ரெயின்போவை கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டு ரசிச்சு கேப்பீங்க.
6: என்ன சொல்ற நீ, தினைக்கும் நைட்டா?
7: தினமும் இரவு 9:15 முதல் 11 வரை நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுந்து தேவானம்.
6: உடனே நானும் டியூன் பண்ணி

0: தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம், எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்கேன் சார். வணக்கம் சொல்றது யார்? இங்க இருந்து?
1: ஜெயராஜ்.
0: ஓகே ஜெயராஜ் சார், என்ன விருப்ப பாடல் வேணும்?
1: உன்னால் முடியும் தம்பி பிள்ளைங்கள வந்து எதிரில் கதை எழுதணும்.
0: கண்டிப்பா வழங்கிடலாம் சார். நன்றி.
1: தேங்க்யூமா.
0: ஓகே, ஸோ இன்னைக்கு நம்மளோட ஷோவில் கலந்துக்கிட்டு பாடல் கேட்டே எல்லாருக்குமே நன்றி. ஸோ டோன்ட் வரி, பாடல் வழங்கலன்னு அதாவது லைன் கிடைக்கலன்னு ஃபீல் பண்ண வேண்டாம். உங்களுக்காகவே நமக்கு வந்து இணைய வழி நேர் விருப்பம் இருக்குது, மனம் விரும்புதே ஷோ இருக்குது. ஸோ அடுத்தடுத்து ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. ஸோ ஸ்டே டியூன்ட் வித் 102.8 FM ரெயின்போ புதுவை.

0: தொடர்வது 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகாஷ்வாணியில் தமது எண்ணங்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் எனும் மனதின் குரல் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாக உள்ளது. பிரதமரின் இந்நிகழ்ச்சி அகில இந்திய வானொலி செய்தி இணையதளம், நியூஸ் ஆன் ஏர் மொபைல் செயலி ஆகியவற்றில் ஒலிபரப்பப்படும். மேலும் இது அகில இந்திய வானொலி செய்தி, டிடி நியூஸ், பிரதமர் அலுவலகம் மற்றும் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் ஆகியவற்றின் யூடியூப் சேனல்களிலும் நேரலையாக ஒலிபரப்பப்படும். இது பிரதமரின் 135வது நிகழ்ச்சியாகும். பிரதமர் திரு நரேந்திர மோடி 3 நாள் அரசுமுறை பயணமாக செஷல்ஸ் நாட்டிற்கு இன்று புறப்பட்டுச் சென்றார். முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய பிரதமர், தமது செஷல்ஸ் பயணத்தின் மூலம் இந்திய பெருங்கடலில் ஒத்துழைப்பை மேம்படுத்தப்படும் என்று அவர் தெரிவித்தார். இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் உள்ள மக்களின் முன்னேற்றம் மற்றும் செழிப்பிற்கான ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்தும் செஷல்ஸில் பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளதாக பிரதமர் தெரிவித்தார். இந்த பயணத்தின் போது செஷல்ஸ் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் முதல் இந்திய பிரதமர் என்ற பெருமையை பெற இருப்பதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஜவார் நகரில் ஆம்பர் மற்றும் ஹசன்ட் கே சர்க்கியூட்ஸ் உற்பத்தி ஆலைக்கு மத்திய அமைச்சர்கள் திரு அஸ்வினி வைஷ்ணவ், திரு பூபேந்தர் யாதவ் ஆகியோர் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்துடன் இணைந்து அடிக்கல் நாட்டினர். இந்நிகழ்ச்சியில் பேசிய திரு பூபேந்தர் யாதவ், பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் இந்தியா ஒரு நம்பகரமான உலகளாவிய உற்பத்தி மையமாக உருவெடுத்துள்ளது என்று கூறினார். தமிழகம் மற்றும் புதுச்சேரி உட்பட நாடு முழுவதும் போலியோ சொட்டு மருந்து போடும் இயக்கம் நாளை நடைபெற உள்ளது. இதில் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு இலவசமாக போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட உள்ளது. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் 424 முகாம்கள் மற்றும் பேருந்து நிலையம், ரயில்வே நிலையம், பூங்காக்கள், கோவில்கள் மற்றும் வணிக வளாகங்கள் உட்பட 31 இடங்களில் போலியோ சொட்டு மருந்து போட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் இதுகுறித்து அருகில் உள்ள ஆஷா பணியாளர்கள், ஏஎன்எம், அங்கன்வாடி பணியாளர்களை தொடர்பு கொண்டு அறிந்து கொள்ளலாம் என சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் செவ்வேல் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: சைபாலின் இன்டோர் தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.
2: இங்க தாதா கிங்
3: கண்ணா, இது எஃப்எம் ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாச ஹிட்.
1: புதுச்சேரி ஆயுஷ் இயக்க நகரத்தின் ஆரோக்கியமான வாழ்விற்கு யோகா நாளை பிற்பகல் 12:30 கேட்கலாம்.
4: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
5: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
6: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
5: கண்டிப்பா தேவையில்லை.
6: என்றும் அக்கறையுடன்
5: உங்கள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 9:16. நேர்கள் அனைவருக்கும் ஒரு இனிமையான இரவு வணக்கத்துடன். தேன் சிந்துதை வானம் நிகழ்ச்சியில் நான் உங்கள் ஆர்ஜே லாவண்யா. ஃபர்ஸ்ட் சாங் கேட்க போற ஒரு பியூட்டிஃபுல்லான மெலடி லவ் மேஜிக்கல் சாங் தான். அனிருத் ரவிச்சந்தர் மற்றும் ஸ்ருதிஹாசனோட பியூட்டிஃபுல் கோம்போல தான் வருது ஃபர்ஸ்ட் சாங். கேட்க என்ஜாய் பண்ணுங்க. மான் கராத்தே திரைப்படத்திலிருந்து.

தேன் சந்த தேவானம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்ததா கவிதை வரிகள் அப்படின்னா இந்த பாடலுக்கே சொந்தம் அப்படின்னு சொல்லலாம். எதற்காக உன்னை எதிர்பார்க்கிறேன், எனக்குள்ளே நானும் தினம் கேட்கிறேன். என்ன ஒரு பியூட்டிஃபுல்லான லிரிக்ஸ் இல்லையா? ஸோ அப்படி ஒரு பாடலை தான் இப்போ நம்ம கேட்க போறோம். என்ன படத்துல இருந்து அப்படின்னு கேட்டீங்கன்னா திகிடி திரைப்படத்துல இருந்துதான்.

தேன் சேர்ந்த தெய்வானம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நெக்ஸ்ட் சாங் கேட்க போறோம். அதாவது நிறைய வந்து பாத்தீங்க லவ் சாங்ஸ் அப்படின்னாலே ஏதாவது ஒருத்தவங்க ஒருத்தவங்களை நினைச்சு பாடுறதா இருக்கும் கண்டிப்பா. ஸோ வரக்கூடிய ஒரு பாடல் அப்படின்னா ஒரு பெண்ணை நினைச்சு ஒரு ஆண் வர்ணிக்கக்கூடிய ஒரு பாடல் தான் கேட்க போறோம். டி இமானோட குரல்ல வெரசா போகையில எந்த படத்துல இருந்து கண்டுபிடிச்சிருப்பீங்க கண்டிப்பா. ஜில்லா திரைப்படத்துல இருந்தா பாடல் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 சைபாலின் இன்று புற தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.
1: கண்ணா, இது எஃப்எம் ரெயின்போ 102.8, இங்க எல்லாமே மாசஹிட்டு.

தேன்சந்து தேவானம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. விபி பிரசன்னா மற்றும் வந்தனா சீனிவாசன் காம்பினேஷன்ல ஒரு பியூட்டிஃபுல்லான டூயட் சாங். தான் நெக்ஸ்ட் சாங் கேட்க போறோம், ரம்மி திரைப்படத்துல இருந்து.

0: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகத்தின் ஆரோக்கியமான வாழ்விற்கு யோகா நாளை பிற்பகல் 12:30 கேட்கலாம்.
1: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.

தேன் சந்தி தேவானம் நிகழ்ச்சியாக கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக நெக்ஸ்ட்டும் என்ன கேக் சாங் கேட்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பியூட்டிஃபுல்லான டுவெட் சாங் தான் கேட்க போகிறோம். தாமரையோட லிரிக்ஸில் ஒரு பியூட்டிஃபுல் சாங், ஹரிஷ் ஜாயராஜோடைய பியூட்டிஃபுல் இசையில், அதே மாதிரி ஹரிஷ் ராகவேந்தர் அண்ட் ஹரிணியோட கோம்போல தான் சாங் வருது. கேட்கலாம் இது கதிர்வேலன் காதல் திரைப்படத்திலிருந்து.

0: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகத்தின் ஆரோக்கியமான வாழ்விற்கு யோகா நாளை பிற்பகல் 12:30 கேட்கலாம்.
1: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
2: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
3: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
2: கண்டிப்பா தேவையில்லை.
3: என்றும் அக்கறையுடன்
2: உங்கள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.
4: ஏய், இங்க தாதா கிங்.
5: கண்ணா, இது எஃப்எம் ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாசஹிட்டு.

சிந்து தேவானம் நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கீங்க. இந்த இனிமையான இரவு நேரத்தில் மென்மையான பாடல்கள் மட்டும் இல்லைங்க, கொஞ்சம் மெதுவாகத்தான் அப்படின்னும் பாடல் கேட்கலாம். கோச்சடையான் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சாதனா சர்கம் இணைந்து பாடிய பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்குது.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: 10:03 நிமிடத்தில் நேரில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி FM ரெயின்போவின் தேன் சிந்ததே வானம்.

தேன் சந்து தேவானம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்ததா ஒரு பியூட்டிஃபுல் லவ் சாங் தான் கேட்க போறோம். என்ன படத்துல இருந்து? அஞ்சான் திரைப்படத்துல இருந்து யுவன் சங்கர் ராஜாவோட பியூட்டிஃபுல் மியூசிக்ல.

0: தேன் சுந்ததை பவனம் நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய மழை அது கால மழை அல்ல, காதல் மழை. பாடல் கேட்கலாம். ஜீவா திரைப்படத்திலிருந்து நினைத்த நேரம் 10:12.
1: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும்.

0: வீட்டையும் சுத்த வேணாம், உலகத்தையும் சுத்த வேணாம். உங்களை தேடி நாங்க வரோம்.
1: உங்க ஊரை பத்தி உங்களுக்கே தெரியாத பல விஷயங்களை நாங்க சொல்ல போறோம்.
0: கொஞ்சம் காஃபி, நிறைய பேச்சு.
1: தினமும் காலை 8-2 உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8
0: கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது நம்ம புதுவை.
2: FM ரெயின்போ 102.8 இங்க எல்லாமே மாசஹிட்டு.

தேன் சந்ததிவானம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு பியூட்டிஃபுல்லான சாங் கேட்க போறோம். மெட்ராஸ் திரைப்படத்துல இருந்து சக்தி ஸ்ரீ கோபாலன் மற்றும் தி இணைந்து பாடியது.

0: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
1: உங்கள் FM ரெயின்போவில்
0: தினமும் காலை 9:02
1: நேயர் விருப்பம். பாட சொல்லி இல்ல, உங்க பேரை சொல்லி பாட்டு கேட்கலாம்.
0: FM ரெயின்போக்கு
2: வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற நம்பருக்கு.

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சந்தேவானம் நிகழ்ச்சியா கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில அடுத்ததா இகோ பாரதியோட வரிகள்ல ஒரு சூப்பர் ஹிட் சாங் கேட்கலாம். ஸ்ரேயா கோஷல் மற்றும் ஜித்தன் ராஜ் இணைந்து பாடியது சிகரம் தொடு திரைப்படத்திற்காக.

0: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்ட்ட கேக்குறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க நாட்டாம.
1: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
2: அப்படியே பேசிட்டாலும்
0: பஞ்சாயத்து மக்களே உங்களை கருத்து சொல்லுங்க.
3: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
1: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்ல செல்லாது.
0: நாட்டாம இப்ப இந்த பீச்சுக்கு.
1: ஏடா 10 மணிக்கு என்ன வெயில் அடிக்கும், செல்ல செல்லாது.
4: தாத்தா
1: சொல்றாங்க,
4: டெய்லி காலையில 10 மணிக்கு நம்ம எஃப்எம் ரெயின்போல கெட்ஸ் இட் கோன்னு ஒரு நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. அந்த நிகழ்ச்சியில நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தாத்தா.
1: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சண்முகம் எஃப்எம் ரெயின்போக்கு.

0: நினைவலைகள் நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பரே நண்பரே நண்பரே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: ஏய், இங்க தாதா கிங். இது FM ரெயின்போ 102.8, இங்க எல்லாமே மாச ஹிட்.
5: தேன் சிந்த தேவானம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம். அதித்தி பால் மற்றும் சீனிவாஸ் இணைந்து பாடியது லிங்கா திரைப்படத்திலிருந்து.

தினமும் மாலை 5 மணிக்கு அலையோடு விளையாடு.

பியூட்டிஃபுல் லவ் மேஜிக்கல் சாங்ஸ் எல்லாம் கேட்டுட்டே இருந்தீங்க. ஸோ லாஸ்ட் சாங் ஷ்ரேயா கோஷலோட வாய்ஸில் கேட்க போகிறோம். வைரமுத்தோட வரிகளில் ஒரு சூப்பர் ஹிட்டான சாங் நீர்பறவை திரைப்படத்தில் இருந்து.

நேரம் 11 மணி. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. பாரத பிரதமர் நரேந்திரமோடி அவர்கள் வானொலி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் மன் கி பாத் உரை நாளை காலை 10:55 முதல் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மீண்டும் மனதின் குரல் நாளை இரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பாகும். இனி மற்ற நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 6:10 எனித்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் புலவர் உதயே மு வீரையன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம் சென்னை அஞ்சல். ஆறு 6:15 தெய்வீக ராகம், 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் எலுமிச்சை சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறைத்த செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம், இயற்கையின் மௌன புரட்சி வழங்குபவர் கே குணசேகர் அவர்கள். 7:02 புதுவை புதுமை செய்தி மலர். 7:25 நலமாய் வாழ, பதட்ட கோளாறுகளுக்கான யோகா குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் உடலியல் துறை பேராசிரியர் டாக்டர் ஏ வேல்குமாரி அவர்கள். 7:30 வணக்கம் மக்களே, 8:02 முதல் 8:15 வரையிலும், 8:30 முதல் 8:55 வரையிலும் நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே ஆனந்த்குமார். சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேர்விருப்பம், 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ, 12:02 பேசுங்க தோழா, 12:30 புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகத்தின் ஆரோக்கியமான வாழ்விற்கு யோகா, 12:50 புதின பக்கங்கள் பூவைஎஸ் ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவள் ஒரு மோகனம் புதின தொடர் வாசிப்பவர் ஏ வி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹை ஸ்நேகிதியே மகளிர் உங்கள் சாய்ஸ், 2:15 காலத்தை வென்ற கானங்கள், 3:00 ரெயின்போ கிட்ஸ், மாலை 4:00 கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ, 5:00 அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர் ஜே பாரதி தேவி, 6:20 திரைசை, 6:30 லண்டன் லாரட்ஸ் மைதானத்தில் நடைபெறும் ICC மகளிர் T20 உலகக்கோப்பை 2026 இந்திய ஆஸ்திரேலிய அணிகள் மோதும் போட்டிக்கான நேர்முக வர்ணனை ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் ஆட்ட நேர இறுதி வரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நியூஸ் ஆனர் ஆப்பில் திரைசை கேட்கலாம். இதற்கிடையே 7:30 முதல் 7:32 வரை ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 தொடரின் அன்றாட நிகழ்வுகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். இரவு 8:00, காலை 11:00 அகில இந்திய வானொலி மூலம் பிரதமர் நரேந்திரமோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் நிகழ்ச்சியின் மறு ஒலிபரப்பு சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 11:00 நிகழ்ச்சி நிரல், 11:10 எஃப்எம் ரெயின்போ 102.8 நிகழ்ச்சிகள் அனைத்தும் நிறைவு பெறும். இதற்கிடையே காலை 7:00, 8:00, 9:00, 10:00, 10:53, 12:00, 1:00 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும். காலை 6:45 மாநில செய்திகளும், 7:15 பகல் 12:40 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2:00, இரவு 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

0: take on England in Group L match at East Rutherford in US tonight. In another Group A fixture, Croatia will face Ghana at Philadelphia in US. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்களே, புதுவை வானொலியின் FM ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸில் இன்றைய ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் காலை 5:44 ஆரம்பமாகும். வணக்கம். ஜெய்ஹிந்த்.